அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம்,

இருபதாம் நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 25 தேதி. 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 12 தேதி திங்கட்கிழமை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாம் இப்பொழுது கேட்கலாம் குரல் அமுதம்.

0: பிறருக்கு தீங்கு செய்யும் ஆணவ செயலுக்கு தீயவர்கள் அஞ்சமாட்டார்கள், நல்லவர்கள் அஞ்சுவார்கள். குறள் எண் 201 அதிகாரம் தீவினை அச்சம்.
1: தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு.
0: பிறருக்கு தீங்கு செய்யும் ஆணவ செயலுக்கு தீயவர்கள் அஞ்சமாட்டார்கள், நல்லவர்கள் அஞ்சுவார்கள். குறள் எண் 201 அதிகாரம் தீவினை அச்சம்.

நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. சென்னையில் மக்கள் மாளிகையில் நவராத்திரி குலு கொண்டாட்டங்களை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தொடங்கி வைத்தார். மின் பற்றாக்குறையை சரிசெய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற வாக்காளர் பதிவுக்கான சிறப்பு முகாம்களில் 2483 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் நவராத்திரி விழா குலு நேற்று தொடங்கியது. ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மதுரை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல் 3 இடங்களை பெற்ற வீரர்கள் டிசம்பர் மாதம் மலேசியாவில் நடைபெறும் சர்வதேச உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான பாரம்பரிய விளையாட்டுப் போட்டியை அகமதாபாத்தில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்று நமது வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நாம் இப்பொழுது கேட்க இருக்கிறோம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சி. இதில் சூழல் ஒளி வழங்குகின்றார் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சுழல் ஒளி வழங்குபவர் எட் விஸ்வநாத் பிரதாப் சிங் அவர்கள். காலை 7 வணக்கம் பரணி நிகழ்ச்சி. இதில் துவக்கமாக தொழில் தொடங்குவோம் உரை வழங்க இருக்கின்றார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழை அமுதே உரை வழங்குகின்றார் முனைவர் கு கதிரேசன் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சி. இதனை வழங்குகின்றார் ஜி பாஸ்கர் அவர்கள். தொடர்ந்து காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி உரை வழங்குகின்றார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குகின்றார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கொச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சி. இதன் இன்றைய தலைப்பு வளரும் தலைமுறைக்கு திறன் சார்ந்த வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்கிறோமா. நேர்களை உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் நேரலையில் பகிர்ந்து கொள்ளலாம். காலை 10:02 மனம் விரும்பதே நேயர் விருப்ப பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி. 11:02 மணி திருநாடு நிகழ்ச்சி. இதில் இன்று நீர் மகால் நீர் அரண்மனை

குறித்த தகவல்கள் நாம் கேட்க இருக்கின்றோம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 சிநேகிதியே நிகழ்ச்சி. இதில் இன்றைய தலைப்பு, நீங்கள் சேர்த்து வைத்த சிறு சேமிப்பிலிருந்து வாங்கிய பொருள் எது? தோழிகளே, உங்களுடைய தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. 1 மணிக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்க இருக்கின்றார் பொது நல மருத்துவ நிபுணர் சிவசுந்தரம் அவர்கள். 1:05 நலம்தானா நிகழ்ச்சியில் திருவாச்சி இலையின் பயன்கள் குறித்து நாம் கேட்க இருக்கின்றோம். 2 மணிக்கு அன்பின் வரிகள், 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாம் கேட்க இருக்கின்றோம். 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும். இதில் இன்று 1964 வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடல்களையும் அது குறித்த திரை தகவல்களையும் நாம் கேட்க இருக்கின்றோம். நிகழ்ச்சியினை தவறாமல் கேளுங்கள். 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 அறிவியல் தகவல்கள், 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி, 9:00 இடைவிடாத இசை மலை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. இதில் இன்று சங்க இலக்கியத்தில் மழை குறிப்புகள் குறித்த தகவல்கள் நாம் கேட்க இருக்கின்றோம். 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி, இதில் இன்று ஆலங்குளம் சே தாவீது அவர்களின் தொகுப்பு வலம் வர நாம் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். நேர்களே, நம்மளுடைய பண்பலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசியுங்கள்.

நமது வானொலியின் நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேர்களே, நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0462-256-1133 மற்றும் 32 என்கின்ற இந்த எண்களில் நீங்கள் அழைத்து மனம் வரும்பதே சுகமான ராகங்கள், ஆனந்த பூங்காற்று போன்ற நேரலை நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். இதுபோல குக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலை குறுஞ்செய்தியாகவோ குரல் பதிவாகவோ அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9443360794 என்கின்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பாடல்களை தட்டிவிடுங்க. நமது பண்பலை சார்ந்த நிகழ்ச்சிகளின் கருத்துக்களை, உங்களது ஆலோசனைகளை எங்களுக்கு அன்பின் வரிகள் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் மூலமாக எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அன்பின் வரிகள் நிகழ்ச்சி பிரிவு, திருநெல்வேலி அகில இந்திய வானொலி நிலையம், திருநெல்வேலி. இதேபோல நேர்களை, சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடல்களின் தொகுப்பினையும் இதே முகவரியில் நீங்கள் அனுப்பி வைக்கலாம்.

0: மாட்டானும் நல்லவை கேட்க. இதில் உறவுகளை பேணுதல். கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு திலைவனம் அவர்கள்.
1: பிறப்பு முதல் இறப்பு வரை பல்வேறு உறவுகளை இணைத்துக் கொள்ளும் நாம் ஒரு சில உறவுகளோடு மட்டும் நெருங்கி பழகும் நிலை ஏற்படுகின்றது. உறவு வலைக்குள் அகப்பட்டு கொண்ட மனிதன் உணர்வு நிலைக்குள் சிக்கிக்கொண்டு ஒழுகுவதை பார்க்கின்றோம். அறிவு நிலையில் வாழ்கின்றவன் துன்பத்தை கண்டு நடுங்குவதில்லை. உணர்ச்சி வசப்படுபவர்கள் துன்பத்தில் சோர்ந்து துவண்டு விடுவர். இன்ப துன்பங்களை சமமாக பாவிக்கின்ற மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்நிலை சற்றே கடினம்தான். வெற்றி தோல்விகளை சமமாக பாவிக்க விடாமல் செய்வது நம் மனமே. தோல்வியிலிருந்து பாடம் கற்கும் அனுபவத்தை நம் மனதிற்கு பயிற்சி அளிக்க வேண்டும். உறவுகளை பேணுதலை திருவள்ளுவர் சுற்றந்தடால் என்னும் சொல்லால் குறிக்கின்றார். இன்றைய பொருளுள் சுற்றத்தார் என்பவர் உறவினர் என்னும் பொருளில் வழங்கப்படுகின்றது. ஆனால் வள்ளுவர் உறவினர்களை மட்டும் குறிப்பிடவில்லை, நம்மை சுற்றி வாழும் அனைவரையுமே சுற்றத்தார் என்று கூறுகின்றார். ஒவ்வொரு மனிதனும் அவன் வாழும் சமூகத்தில் பிறரை சார்ந்தே வாழ்கின்றான். அறிவினாலும் செல்வத்தாலும் அவன் உயர்ந்தாலும் பிற மனிதர்களுடன் பழகும் முறையிலேயே அவன் மதிக்கப்படுகின்றான். உலகத்தோடு ஒட்ட ஒழுகும் வாழ்க்கை அமைப்பான சமூகத்தை சார்ந்து வாழக்கூடிய கட்டமைப்பையே இன்று பலரும் வலியுறுத்துகின்றனர். பிற மனிதர்களோடு இணைந்து வாழ்வதற்கு தங்கு தடை இல்லாத பரிவும் பேரன்பும் தன்னலமின்மையும் உறவு பாலமாக அமைகின்றது. புறநானூறு சுட்டும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் கணியின் பூங்கன்னான் பாடல் கருத்து இதற்கு வலு சேர்க்கின்றது. சுற்றம் ஆக்கம் தரும், பாதுகாப்பு தரும். சுற்றம் சூழ வாழ்தல் என்பது ஒரு கலை. சுற்றத்தாரை பேணி வாழ்தலுக்கு இடையறாத அன்பு, நினைவில் போற்றி பாராட்டுதல், ஒத்துப்போதல், குற்றம் பாராதிருத்தல், விட்டு கொடுத்தல், பகமை பாராட்டுதிருத்தல், குறிப்பாக புறங்கூறாதிருத்தல் முதலான பண்புகள் தேவை. சுற்றத்தார் ஒருவரோடு ஒருவர் தொடர்பற்ற நிலையில் வாழ்ந்தாலும் பழைய நினைவுகளை மறவாமல் நட்பு பாராட்டும் இயல்புடையவர். மெய்தொட்டு பயிரல் என்னும் முறையில் கொஞ்சி குழாவி மகிழும் பண்பு சுற்றத்தார் கண்ணே மாட்டும் உள்ளது என்னும் நோக்கில் பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள என்று குரட்பா கூறுகின்றது. முக்கியமாக சுற்றத்தாரிடம் விருப்பையும் அன்பையும் வளர்த்து கொள்ள வேண்டும். விருப்பம் அற்றுப்போகாத உறவானது ஈரம் அற்றுப்போகாத நிலம் போன்றது. ஈரமான நிலம் விதையை ஏற்றுக்கொண்டு முளைவிட்டு தாவரத்தை துளிக்கச் செய்வது போன்று விருப்பமான உறவுகள் புது புது நன்மைகளை உறவுகளிடையே வளர்க்கும். கரை இல்லாத குளத்தில் நீர் தேங்காததை போன்று சுற்றமின்றி வாழ்பவன் பாதுகாப்பற்று பயனற்ற வாழ்க்கையை மேற்கொள்வான். கருவுற்ற தாய் குழந்தையின் முகம் கண்டதும் பிரசவித்த வேதனையை மறந்து இன்பம் அடைவதைப் போன்று ஏதேனும் இழப்பு ஏற்படும் பட்சத்தில் சுற்றத்தாரின் அன்பும் ஆறுதலான வார்த்தைகளும் இன்பத்தை ஏற்படுத்தும் என்பதை பயாவும் வருத்தமும் ஈன்றக்கால் கவார் மகக்கொண்டு தாய் மறந்தாங்கு அசாத்தான் உற்ற வருத்தம் உசாத்தான் கேளிரை காணக்கிடும் என்று நாலடியார் குறிப்பிடுகின்றது. சுற்றத்தாரை பேணும் முறையில் ஒருவன் தன்னலமற்றவனாக இருக்க வேண்டும். சமூகத்தில் இன்று நிலவும் பெருவாரியான சிக்கல்களுக்கு சுயநலமே காரணமாக அமைகின்றது. பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுறுத்தி யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும் என்னும் நோக்கில் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பிய சங்ககால செவ்வியல் வாழ்க்கை முறையை மேற்கொள்ளும் பட்சத்தில் சமூகம் செம்மாந்த நிலையை அடையும். சுற்றத்தினர் சூழ இருப்பவன் பெரிய பக்கபலம் உடையவனாக இருப்பான். இக்கருத்துக்கு அரணாக ராமன் சமூகத்தின் எல்லா உறவுகளையும் ஏற்று அனைத்து உயிர்களுக்கும் தலைவனாய் வாழ்ந்ததை முகனோடு ஐவரானோம் முன்பு பின் குண்டு சூழ்வான் மகனோடு அறுவரானோம் என்னுடைய அன்பின் வந்த அகனவர் காதல் ஐய நின்னோடு எழுவரானேன் புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் முந்தை என்று கம்பர் சிறப்பாக சுட்டி காட்டுகின்றார். மனிதர்கள் சுற்றந்தழுவி ஒற்றுமையாய் உயர்வாய் வாழ வழி சொல்லும் கருத்துக்களை கடைபிடித்தால் சமூகம் உயர்வதோடு தனி மனிதன் உயர்நிலைக்கு செல்லலாம்.
0: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க, இதில் உறவுகளை பேணுதல் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: நேரம் காலை 6:15. நாம் இணைந்து இருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6. மற்றும் ஒரு நாளாய் அமைந்த இந்நாளை வணக்கங்களுடன் இறைவனை வாழ்த்தும் பாடல்களுடன் இனிதே மலர இருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. அறியாமை என்ற இருளை நீக்கி

ஞானம் என்ற ஒளியை உள்ளத்தில் பரவ செய்து மனிதனை ஆன்மீக ரீதியில் மேம்படுத்தும் நவராத்திரியில் கேட்கலாம் நாம் அடுத்ததாக பாடல் கே. வீரமணி மற்றும் ராதா அவர்களின் குரல்களில்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்கின்றார் தேவனாகிய கர்த்தர். தொடர்ந்து நாம் கேட்கலாம் வணக்கம் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் டி தினேஷ் அவர்களின் குரலில் பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: பக்தி பாடல்கள் ஒலிக்கும் வணக்க பூக்கள் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்து இருக்கின்றோம். நேரம் காலை 6:36. மனிதர்களை ஈரேற்றம் அளிக்கக்கூடிய சொர்க்க வீட்டிற்கே அல்லாஹ் உங்களை அழைக்கிறான். அவன் விரும்புகிறவர்களை நேரான வழியில் செலுத்துகின்றான் என்கின்றது நமது திருக்குறான். கேட்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக எம் ஹனிஃபா அவர்களின் குரலில் பாடல்.

0: இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: எல் நினோ எனப்படும் காலநிலை மாற்றம் சாகுபடி முறைகளை வெகுவாக பாதித்துள்ளது. குறிப்பாக பழமர சாகுபடி செய்யும் விவசாயிகள் தகுந்த மேலாண்மை முறைகளை பின்பற்றினால் கணிசமான வருவாய் இழப்பை தடுக்க முடியும். பழமரங்களில் ஒட்டுக்கட்டிய செடிகளில் தோன்றும் பக்க கன்றுகளை உடனுக்குடன் நீக்குவதன் மூலம் தேவைக்கு அதிகமான நீர் மற்றும் சத்து விரயத்தை தவிர்க்க முடியும். நடவு செய்த செடி மற்றும் மரங்களுக்கு சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் வசதி ஏற்படுத்தி நீர்ப்பாய்ச்சும் இடைவெளியை குறைக்க வேண்டும். செடி மற்றும் கன்றுகளுக்கு அருகில் நீர் ஆவியாதலை தடுத்திட பயிர் கழிவு உரித்த தென்னை மட்டை மூலமாக மூடாக்கி இடுவது அவசியம். பழமரங்களுக்கு இடையே உள்ள இடைவெளியில் நேரடி சூரிய ஒளிப்பட்டு ஏற்படும் வெப்பத்தை குறைத்திட ஊடுபயிர்கள் சாகுபடி செய்து நிலப்பரப்பினை நேரடி வெயில் பாதிப்பின் மூலம் ஏற்படும் விளைவுகளை தடுக்கலாம். இலைகள் மூலம் ஏற்படும் நீர் ஆவியாதலை தடுக்க தகுந்த பருவத்தில் தேவையற்ற கிளைகளை கவாத்து செய்து அகற்ற வேண்டும். சமச்சீரான பொட்டாசியம் உரம் இடுவது தேவையற்ற நீர் இழப்பை தடுக்க உதவும். வறட்சியை தாங்கும் செடி கன்றுகளின் ரகத்தை அறிந்து வேளாண் விஞ்ஞானிகளின் அறிவுரை பெற்று வாங்கி நடவு செய்ய வேண்டும். மேலும் தகவல்களுக்கு தூத்துக்குடி மாவட்ட வேளாண் அறிவியல் நிலையத்தின் தோட்டக்கலை வல்லுநர் அவர்களை 9842172554 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும். மீண்டும் ஒருமுறை தொலைபேசி எண் 9842172554. தமிழகத்தில் விதைக்கான உற்பத்தி ஆண்டு முழுவதும் நடைபெறுவதில்லை. எனவே அறுவடை காலத்தில் விதைகளை தகுந்த முறையில் சுத்திகரிப்பு செய்து சேமித்து வைக்க வேண்டும். விதைகளை சேமிக்கும் போது பூச்சிகள் மற்றும் நோய் தாக்குதலில் இருந்து பாதுகாப்பது மிகவும் முக்கியமானதாகும். விதைகளை சேமிப்பதற்காக மூட்டைகளில் அடைப்பதற்கு முன் பூச்சிகளின் முட்டைகள் பூச்சிகள் மற்றும் பூஞ்சானங்கள் உள்ளனவா என்பதை அறிந்து கொண்டு அதற்கேற்ப பூச்சிக்கொல்லி மற்றும் பூஞ்சான் கொல்லிகளை பரிந்துரைக்கப்பட்ட அளவில் கலந்து பின்னர் விதை மூட்டைகளை சேமிப்பு கிடங்கில் அடுக்கி வைக்கலாம். புதிதாக அறுவடை செய்யப்பட்ட விதைகளில் ஈரப்பதம் 20% முதல் 25% வரை காணப்படும். இதனை 10% முதல் 13% வரை குறைக்க காலை வெயிலில் உலர்த்தி பின்னரே சேமிக்க வேண்டும். ஈரப்பதம் அதிகம் இருப்பின் விதையானது பூச்சி தாக்குதலுக்கு உள்ளாகும் வாய்ப்பு அதிகம். விதை சேமிப்பின் மிகப்பெரிய சவாலாக கருதப்படுபவை புழுக்கள் மற்றும் பூச்சிகளாகும். இவற்றால் விளைச்சலில் 2.5% இழப்பு ஏற்படுகிறது. பூச்சிகளும் பூஞ்சானங்களும் ஒன்றோடொன்று தொடர்பு உடையவை. இந்த பூச்சிகள் விதைகளை துளைத்து உண்டு சேதப்படுத்துவதுடன் அவற்றின் கழிவுகளை விதை குவியலில் சேர்த்து அந்த விதை குவியல் முழுவதையும் சேதப்படுத்தி விதை குவியலின் ஈரப்பதத்தை அதிகமாக்கி அதனை பூஞ்சான தாக்குதலுக்கு ஆளாக்கி விதைகளிலிருந்து துர்நாற்றம் வீச செய்கிறது. இதனால் விதையின் முளைப்பு திறன் வீரியம் குறைந்து விதைப்பதற்கு தகுதியற்றவை ஆகிறது. விதைகள் அதிக முளைப்பு திறனுடன் இருக்கவும் உரிய காலம் வரை சேமிக்கவும் நெல் 13%, சோயாபீன்ஸ் சிறுதானியங்கள் பப்பாளி 12%, பயர் வகைகள் நிலக்கடலை சூரியகாந்தி எள் கொத்தவரை பீட்ரூட் பாலக்கீரை 9%, முருங்கை வெங்காயம் கத்தரி மிளகாய் தக்காளி 8% மற்றும் காலிஃபிளவர் முட்டைக்கோஸ் நூல்கோல் சுரை பாகல் புடல் பீர்க்கு பூசணி பரங்கி தர்பூசணி வெள்ளரி 7% என்ற அளவில் பரிந்துரைக்கப்பட்ட ஈரப்பத அளவுகள் இருக்க வேண்டும். எனவே விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த விதைகளை விதைப்பதற்காக சேமிக்கும் போது விதையின் ஈரப்பதம் மற்றும் பூச்சி தாக்குதல் ஆகியவற்றை அறிந்து கொள்ளவும் இடுபொருள் செலவை குறைக்கவும் தங்களிடம் உள்ள விதைகளை விதை மாதிரி ஒன்றுக்கு ₹80 ஆய்வு கட்டணமாக செலுத்தி விதை பரிசோதனை நிலையத்தில் பரிசோதனை செய்து பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பப்பாளி பழ விதைகளை 12 மணி நேரம் நீரில் உற வைத்து பின்னர் 10 PPM ஜிப்ரலிக் அமிலத்தில் உற வைத்து விதைப்பது விதைகளின் முளைப்பு திறனை அதிகரிக்கும். செடிகள் நட்ட 4

0: எம் ஹனிஃபா அவர்களின் குரலில் பாடல் கேட்டோம். இறை தேட மட்டுமல்ல வாழ்க்கை, இறைவனை தேடுவதும் தான் வாழ்க்கை. இறை பாடல்களுடன் ஒழித்த வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகின்றது. நேரம் காலை 6:45. தொடர்ந்து நாம் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: அதாவது 5 மாதத்தில் பூவிட ஆரம்பிக்கும் போதுதான் நட்ட செடிகள் ஆண் மரங்களா அல்லது பெண் மரங்களா என்பது தெரிய வரும். 20 பெண் மரங்களுக்கு 1 ஆண் மரம் என்ற விகிதத்தில் மரங்களை விட்டு மற்ற மரங்களை அகற்றிவிட வேண்டும். இவ்வாறு செய்வதால் மரங்களை 5 மாதம் தண்ணீர் பாய்ச்சி உரமிட்டு வளர்த்து ஆண் மரங்களை வெட்ட வேண்டியுள்ளது. ஆனால் 25 ppm ஜிப்ரலிக் அமிலத்தை செடிகள் நடவு செய்த 2 முதல் 3 மாதங்களில் தெளித்தால் அதிக பெண்மரங்கள் தோன்ற ஏதுவாகிறது.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 42 அடி, மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 59 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா, நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 7 முதல் 18 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு மற்றும் வடகிழக்கு ஆகிய திசைகளிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 48% முதல் 87% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ். அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ்.

0: நேர்கள் இதுவரை உழவர்களுக்கான தகவல்கள் கேட்டீர்கள்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
0: நேரம் காலை 6:55. தொடர்ந்து நாம் இனி கேட்கலாம்.
2: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவி.
3: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கேப்பலி முத்துமேனகா. நம் உடலில் 60% முதல் 70% வரை தண்ணீரால் நிறைந்துள்ளது. புத்திசாலிகளின் சிந்தனைகள் உதவும் நம் மூலக்கூட 75% நீரே இருக்கிறது. நம் உடலில் உள்ள நீரின் வேறு 2% குறைந்தாலும் நம் சிந்தனைக்கு திறன் 20% வரை குறைந்து விடுமா? அதனால் சுறுசுறுப்பாக இருக்க தாகம் எடுத்தால் போதெல்லாம் போதிய அளவு தண்ணீர் குடிக்க மிகவும் அவசியம். நன்றி.
2: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
3: என் பெயர் கேப்பலி முத்துமேனகா.
2: நேயர்களே, இனி இன்றைய சூழல் ஒளி.

0: வழங்குகிறார் எட் விஸ்வநாத் பிரதாப் சிங் அவர்கள்.
1: அகில இந்திய வானொலி திருநெல்வேலி நிலைய நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியில் இன்று உங்களோடு இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி. பொதிகை மலை பிறந்த பூந்தென்றல் விளையாடும் தாமிரபரணி பாயும் திருநெல்வேலி சீமை என்று நாம் பெருமையோடு பாடுகிறோம். நமது முன்னோர்கள் இந்த மண்ணையும் நதியையும் ஊரையும் தெய்வமாக போற்றினார்கள். காரணம், புற தூய்மை என்பது மனித உடலுக்கு மட்டுமல்ல நாம் வாழும் நிலத்திற்கும் அவசியமானது என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். மகாத்மா காந்தியடிகள் சுதந்திரத்தை விடவும் தூய்மை மேலானது என்று அழுத்தமாக குறிப்பிட்டார். அந்த உன்னதமான கனவை நனவாக்கும் நோக்கில் நாடு தழுவிய அளவில் தொடங்கப்பட்ட ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம்தான் தூய்மை இந்தியா இயக்கம். 2014 அக்டோபர் 2 அன்று இந்த இயக்கம் தொடங்கப்பட்ட போது நம் நாடு எதிர்கொண்ட மிகப்பெரிய சவால் திறந்த வெளி மலம் கழித்தல். சூழலியல் ரீதியாக பார்த்தால் திறந்த வெளி கழிவுகளால் நிலத்தடி நீர் நஞ்சானது, ஆறுகளும் குளங்களும் மாசடைந்தன. இந்த இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் கிராமப்புறங்களில் மட்டும் 10,90,00,000 அதிகமான தனிநபர் இல்லக் கழிப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டன. 2019 ஆண்டுக்குள் இந்தியாவின் 600,000 மேற்பட்ட கிராமங்கள் தங்களை திறந்தவெளி மலம் கழித்தலற்ற கிராமங்கள் என அறிவித்தன. யுனிசெஃப் நடத்திய பொருளாதார ஆய்வில் கழிப்பறை வசதியால் ஒரு கிராமத்து குடும்பத்திற்கு ஆண்டுக்கு சராசரியாக 50,000 ரூபாய் வரை மருத்துவ செலவு மிச்சமாகிறது என்று கண்டறியப்பட்டது. அடுத்த கட்டம் என்ன? தூய்மை இந்தியா இயக்கம் 2.0. இதன் இலக்கு வெறும் கழிப்பறை பயன்பாட்டோடு நிற்காமல் குப்பைகளையும் கழிவு நீரையும் முழுமையாக மேலாண்மை செய்வதாகும். இன்றைய நவீன உலகம் சந்திக்கும் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் அச்சுறுத்தல் திட மற்றும் திரவ கழிவுகள். வீடுகளில் குப்பைகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பை என பிரிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. குளியலறை மற்றும் சமையல் அறையிலிருந்து வெளியேறும் நீரை திறந்த சாக்கடைகளில் விடாமல் உறிஞ்சு குழிகள் அமைத்து நிலத்தடிக்குள் செலுத்துவது, இதனால் கொசு உற்பத்தி தடுக்கப்பட்டு நிலத்தடி நீர்மட்டம் உயர்கிறது. நகரங்களைச் சுற்றி மலைபோல் குவிந்து கிடக்கும் டம்பிங் யார்டு குப்பைகளை பயோமைனிங் முறையில் பிரித்தெடுத்து அந்த நிலங்களை மீட்டெடுக்கும் திட்டம் நாடு முழுவதும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இனி இந்த இயக்கத்தை நமது திருநெல்வேலியோடு பொருத்தி பார்ப்போம். நமது நெல்லை மாநகராட்சி மற்றும் மாவட்ட ஊரக பகுதிகளில் தூய்மை பணிகளில் தொடர்ந்து பல முன்முயற்சிகளை எடுத்து வருகின்றன. வீடுகளில் தரப்படும் மக்கும் காய்கறி கழிவுகள் இங்கே இயற்கை உரமாக மாற்றப்பட்டு உழவர்களுக்கும் வீட்டுத் தோட்டங்களுக்கும் வழங்கப்படுகின்றன. ஆனால் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கசப்பான உண்மை இருக்கிறது. மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் ஆய்வுகளின்படி தாமிரபரணியின் பல இடங்களில் கழிவுநீர் கலப்பால் மலக்கோலிஃபார்ம் பாக்டீரியாக்களின் அளவு அனுமதிக்கப்பட்ட வரம்பை விட அதிகமாக பதிவாகியிருக்கிறது. தூய்மை இந்தியா இயக்கம் அரசு திட்டம் மட்டுமல்ல, நாம் பயன்படுத்தும் சோப்பு நீர், குப்பைகள், நெகிழிப்பைகள் எதுவும் நேரடியாக நமது தாமிரபரணியில் கலக்காமல் தடுக்கும் தனி மனித ஒழுக்கத்திற்கான திட்டமாகும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது எங்கோ காடுகளில் தொடங்குவதல்ல, நம் வீட்டின் வாசலில் நாம் போடும் குப்பை பிரிப்பில்தான் தொடங்குகிறது. நன்றி, வணக்கம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் எட் விஸ்வநாத் பிரதாப் சிங் அவர்கள்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்கள் அனைவருக்கும் அன்பான உற்சாகமான இனிய காலை வணக்கங்களுடன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. 8 மணி வரைக்கும் அட்டகாசமான பாடல்களோட

0: அற்புதமான பல தகவல்களை அளித்தரும் வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தான் நாம் இணைகிறோம். உங்கள் வாழ்க்கை பாதையில் உங்கள் வெற்றிக்கான பயணத்தை நிறுத்தாமல் தடைகளை தாண்டி முன்னேறி போய்கிட்டே இருங்க. இது உங்கள் தொழில் சார்ந்த தகவல்களை அளித்தரும் நிகழ்ச்சியை தொழில் தொடங்குவோம். நம்ம கூட தொழில் சார்ந்த தகவல்களை கற்றுக் கொடுக்கறதுக்காக இணைகிறாங்க தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். நம்ம இதுக்கு முன்னால் நிலம் வாங்குறது தொடர்பான தகவல்களெல்லாம் கேட்டோம் இல்லையா, அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கும் சில தகவல்களை நமக்காக வழங்க காத்துட்ருக்குறாங்க. நாம் அடுத்ததாக கேட்கலாம்.
1: இனிமேல் தொழில் தொடங்க விரும்பினால் அந்த நிலம் எந்த நிலத்தையும் மிகவும் குறைந்த விலைக்கு வருகிறது வாங்கிவிடக்கூடாது. ரெண்டாவது, அதற்கு முன்பே என்ன பெயரில் நாம் தொழில் தொடங்க போகிறோம் என்பதை உறுதி செய்து அந்த பெயரில் நிலத்தை பெற்றால்தான் நாளைக்கு அந்த நிலத்தை பதிவு செய்த கட்டணத்தில் பாதியை அரசாங்கம் கொடுக்கும். சொந்த பெயரில் யாராவது ஒரு பெயரிலே வாங்கிவிட்டால் கிடைக்காது. எந்த பெயரிலே பதிவு செய்ய வேண்டும், அந்த இடத்து இடம் என்னவாக இருக்கிறது, விவசாய நிலமாக இருக்கிறதா, பல ஆண்டுகள் விவசாயம் இல்லாமல் தரிசு நிலமாக இருக்கிறதா என்பது அனைத்தும். ஹைவே பக்கத்தில் இருந்தால், ரயில்வே லைனுக்கு பக்கத்தில் இருந்தால் கட்டணத்தை கொடுத்து ரயில்வே துறை அனுமதிக்காது. இப்படி பல சட்டத்திட்டத்தை விசாரித்துதான் அந்த இடத்தை வாங்கும். தேவையான அனுமதிகளை இந்த பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீஸ் பஞ்சாயத்தின் அலுவலகத்துக்கும் டெப்டி டைரக்டர் டவுன் கண்ட்ரி பிளானிங் பாலை ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதுக்குரிய அலுவலகம் இருக்கிறது. அங்கே அனுப்பிட்டுதான் நீங்க தொழில் தொடங்கலாம். கட்டணம் சரி, கட்டணம் கட்டி விட்டீர்கள், அதுக்கு வரி ரசீது போட்டு விட்டார்கள், இப்போது நீங்கள் உங்கள் கடன் பெற வேண்டும். அனைத்து துறைகளுக்கும் ஒரே இடத்தில் யார் கடன் வர, சில வகையான திட்டங்களுக்கு கூட்டுறவு வங்கியில் பெறலாம், கொஞ்சம் பெரிய கடன் உதவிகள் மத்திய மாநில அரசுடைய திட்டங்கள் PMEDP UIEDP நீட் என்று நூற்றுக்கணக்கான திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த திட்டங்களுக்கு மாவட்ட தொழில் மையம் மூலமாக அது சம்பந்தப்பட்ட வங்கிகளை அணுக வேண்டும். நீங்க ஏற்றுமதி செய்யணும், பக்கத்துல தூத்துக்குடி இருக்கிறதுனாலயும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் நிறைய ஏற்றுமதிக்குரிய பொருட்கள் கிடைக்கிறதாலையும் முடியும். ஆனால் அந்த ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருளாக நீங்கள் கிடைத்து விட்டால் அதற்குரிய அனுமதியப்பட வேண்டும். ஏற்றுமதி செய்பவர் ஜிஎஸ்டி எடுத்திருக்க வேண்டும். அதன் பிறகு அந்த ஜிஎஸ்டியை கொண்டு உங்களுடைய எந்த வங்கியிலே கணக்கு வைத்திருக்கிறீர்கள் என்பதை கொண்டு நீங்க மத்திய அரசனுடைய நிறுவனத்திற்கு பதிவு எண்ணுக்கு பதிவு நீங்க விண்ணப்பம் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் ஏற்றுமதி கோடு, எக்ஸிம் கோடு என்று சொல்லக்கூடிய ஏற்றுமதி கோடு எண்ணை மத்திய அரசு வழங்கும். அந்த எண் இருந்தால் மட்டுமே ஏற்றுமதி செய்ய முடியும். அப்ப ஏற்றுமதி செய்ய விரும்புவர் ஆரம்பத்திலேயே இந்த எண்ணை பெற வேண்டும். அதுபோல் ஒவ்வொரு துறை அந்த துறைகளுக்கு அந்தந்த இடங்களுக்கு தான் நீங்க சொல்ல வேண்டும். இப்போது ஆலோசனை பெற நம்ம நிறுவனம் அங்கு இலவச ஆலோசனை வழங்குவார். அதே போல் பதிவு எண், கடன், மானி போன்ற பல்வேறு விஷயங்களை பெறுவதற்கு மாவட்ட தொழில் மையம் இருக்கிறது. திருநெல்வேலி 11 அங்கே செல்ல வேண்டும். உள்ளாட்சி அனுமதி பெற நெல்லை கார்பரேஷன் மற்றும் அந்தந்த ஏரியாவில் உள்ள பஞ்சாயத்து யூனியன் அலுவலகமே அணுக வேண்டும். ஃபேக்டரி கட்ட அனுமதி பெறுவதற்கு அதற்கான ஃபேக்டரி துணை தலைமை அலுவலர் திருநெல்வேலி 11 இருக்கிறார், அவரை அணுக வேண்டும். இப்போது என்ன சொல்கிறார்கள், பல்வேறு தொழில்களிலே மாசு, அதாவது மாசு உண்டாகிறது, சத்தமும் கேட்கிறது அல்லது புகை வருகிறது, இது போல இருப்பதால் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அந்தந்த மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு அலுவலகம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கு. அது அப்படி திருநெல்வேலி 10 இருக்கக்கூடிய மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தை நீங்கள் தீயணைப்பு மீட்பு துறை நேரடியாக அணுக வேண்டாம். ஆனால் பிளான் அப்ரூவலுக்கு கொடுத்தால் ஒரு காப்பியை அந்த தீயணைக்கும் படைக்கு கொடுப்பார். நீங்க அதை எடுத்து சென்று அந்த அதிகாரிகளை உங்கள் தரத்தை விட்டு காட்டிட்டு தீயணைப்பு மீட்பு பணித்துறை சார்பாக எந்த ஆட்சியும் இல்லை, இந்த தொழிலை இந்த இடத்தில் கருவேணம் செய்யலாம் என்று அவர்கள் அனுமதி. அந்த அலுவலகம் திருநெல்வேலி சேவியர்ஸ் கல்லூரிக்கு பின்புறம் ரிசர்வ் லைன் இருக்கிறது. ராணுவ அரசாங்கத்துடைய காவல்துறையுடைய ரிசர்வ் போலீஸ் துறை இருக்கு, அதற்கு எதிராக இந்த அலுவலகம் அமைந்துள்ளது. அதே போல் சுகாதாரத்துறையிலும் நீங்கள் கட்டண அனுமதி ஆரம்பித்த பிறகு அனுப்பலாம். உணவு சார்ந்தவர்களுக்கு துணை இயக்குநர் இருக்கிறார், அவரை அணுகுவர். ஒரு மருந்து தயாரிக்க வேண்டும் அல்லது மருந்து பொருளை வாங்கி விற்பனை செய்ய வேண்டும் அல்லது ஒரு மருந்து

0: நீங்கள் தொடங்க விரும்பினால் சுகாதாரத்துறையினுடைய அனுமதியை பெற வேண்டும். அதற்கு துணை இயக்குநர் இருக்கிறார்.
1: நன்றி சார்.
0: அதே போல் மருந்து துறைக்கும் ஒரு அலுவலர் நியமிக்கப்பட்டார். அதேபோல் ட்ரேட்மார்க் உங்களுடைய அந்த வேறு யார் அதே பெயர் தயாரிக்க கூடாது என்றால் சென்னையில் இருக்கக்கூடிய ட்ரேட்மார்க் அலுவலகத்திற்கு நீங்கள் கொடுத்து ட்ரேட்மார்க் பதிவு.
1: நேர்களே, நம்மளுடைய வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தொழில் சார்ந்த தகவல்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஞானசேகர் அவர்கள். உங்களுக்கும் ஏதாவது தொழில் சார்ந்த ஆலோசனைகள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தயங்காமல் 9443360794 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க. நேர்களே, நமக்கு உற்சாகமூட்டும் தன்னம்பிக்கை ஊட்டும் சூப்பரான ஒரு பாடலை தான் நம்ம கேட்க இருக்கிறோம். நெற்றிக்கண் திரைப்படத்திலேருந்து சித் ஸ்ரீராமோட குரலில் கேட்கலாம் வாங்க.

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே.
2: பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே. இயற்கையும் அதன் தலைவனாக இருக்கும் இறைவனும் உலக உயிர்கள் மீது கொள்ளுகிற அன்பு பிரதிபலன் எதிர்பாராது. அதனாலே அது அருள் ஆகும். இந்த அன்பிற்கும் அருளுக்கும் இடையிலே நிற்பது பக்தி. இது உலக உயிரினங்களெல்லாம் இறைவன் மீது கொள்ளுகிற அன்பு. இதுவும் ஒரு வகையில் பிரதிபலன் எதிர்பார்ப்பது தான். ஆனாலும் கூட பல மெய்யன்பர்கள் இன்றைக்கும் பிரதிபலன் எதிர்பாராமல் இறைவன் மீது பக்தி செலுத்துவதை நாம் பார்க்க முடியும். நம்பிக்கை என்றொரு அன்பு உண்டு, நன்றி விசுவாசம் என்றொரு அன்பு உண்டு, வெளுத்ததெல்லாம் பால் என்று இந்த உலகத்திலே எல்லோரையும் தன்னை போல எண்ணி நேசிக்கக்கூடிய பக்குவம் பலருக்கு இருக்கிறது. தனக்கு ஒரு உதவி செய்தவரை தலையிலே வைத்து கொண்டாடி அவருக்கு இறுதி வரை அன்பாக விசுவாசியாக இருந்து செயல்படுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த நம்பிக்கையும் நன்றி விசுவாசமும் மற்ற எல்லா வகையான அன்பு நெறிகளையும் விட வேறுபட்டது, மாறுபட்டது. மற்ற அன்பு நெறிகளை ஒருவர் கடைபிடித்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் கூட இந்த நம்பிக்கையினையும் நன்றி விசுவாசத்தினை மட்டும் கண்டிப்பாக கடைபிடித்தாகணும். அப்போதான் அவன் மனிதனாக இந்த உலகத்தில் பரணமடிக்க முடியும். இந்த மனிதன் தான் நாணயமான மனிதனாக இருக்க முடியும். இந்த நாணயத்தை பெற்றவருக்கு தான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான எல்லா வகையான நாணயமும் கிடைக்கும். இதிலிருந்து தவறியவர்கள் மனித சமூகத்திலிருந்து புறந்தள்ளப்படுறாங்க. இந்த அரிய உண்மையினை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். எனவே ஒரு மனிதனுக்கு நம்பிக்கையும் நன்றி விசுவாசமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு மனிதனை வாழ வைக்கும். நிறைய பேர் வாழ்க்கைக்கு எதிராகவும் அமையும். ஆனாலும் கூட உயிரே போவதாக இருந்தாலும் கூட இந்த நம்பிக்கையையும் நன்றி விசுவாசத்தை மட்டும் கைவிடாத உண்மையான வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கைன்னு சொல்லப்படுது. அதுக்கு நல்ல எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் தான் மெய்ப்பொருள் நாயனார் என்று ஒரு குறுநில மன்னன். அவர் திருக்கோவிலூர் என்ற இடத்துல குறுநில மன்னனாக ஆட்சி செய்கிறார். மிகுந்த சிவபக்தன். அவருடைய கொள்கை என்ன என்றால், சிவனடியார் வேடத்தையே சிவனாக எண்ணிக்கொண்டிருப்பது தான் அவனுடைய. யார் சிவனடியார் வேடம் புனைந்தால், வேடமே புனைந்தாலே போதும், சிவனடி சிவபெருமானையே அவன் நினைத்து கொண்டு அவருக்கு மரியாதை செய்வது தான் அவனுடைய வழக்கம். அடியார் உடைய வேடத்தையே சிவன் என்று எண்ணுகிற அந்த பண்பு அவனுக்கு இருந்தது. அப்படிப்பட்ட உயர்ந்த பண்பு அவனுக்கு. ஒரு பகைவன் இருந்தான், அவன் முத்தநாதன்னு பேர். அவன் எப்படியாவது இந்த மெய்ப்பொருள் நாயனாரை வென்றுவிட வேண்டும், கொன்றுவிட வேண்டும் என்று துடியாய் துடித்தான், போராடினான். பல நேரம் போருக்கு அழைத்து போர்க்களத்திலே சந்தித்தான், தோல்வியைத்தான் தழுவினான். அதனால் எப்படியா சூழ் அந்த சூழ் உரைத்தான். எப்படி என்றால், சூது செய்தாவது அவரை கொன்றுவிட வேண்டும் என்று.

0: அதனாலே சூது மூலமாக, சூழ்ச்சி மூலமாக அவரை கொண்டு விடுவதற்காக அவன் யோசிக்கிற பொழுது தான் அவனுக்கு மனதிலே தோன்றியது அந்த சிவ வேடம், அந்த அடியார் வேடம். அப்படி ஒரு அடியார் நெற்றியிலே நீர் பூசி கழுத்திலே ருத்ராட்சம் தாங்கி காவி உடை தரித்து அடியார் போல வேடமிட்டு கொண்டு கையிலே ஆகம நூல்களையும் அதற்கிடையே ஒரு கத்தியையும் வைத்து கொண்டு அந்த மெய்ப்பொருள் நாயனாருடைய அந்த அரண்மனைக்கு போனான். அவன் வாயிலே தத்தன் என்று ஒரு வாயில் காவலில் இருந்தான், அவன் தடுத்தான். அப்பொழுது அவன் சொன்னான், நான் மெய்ப்பொருள் நாயனாருக்கு அரிய ஆகம நெறிகளை போதிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லும்பொழுது அது மெய்ப்பொருள் நாயனார் அறிந்து அவனை வரவழைத்து அறைக்குள்ளே வைத்து அவனுடைய ஆகம செய்திகளை கேட்பதற்காக காத்திருந்தார். அந்த நேரத்தில் அவன் மறைத்து வைத்திருந்த கத்தியால் அந்த மெய்ப்பொருள் நாயனாருடைய மார்பிலே பாய்ச்சுகிறான் முத்தநாதன். இந்த செய்தி இந்த சத்தத்தை கேட்ட உடனே வேகமாக ஓடி வந்தான் தத்தன். அவன் தன் மன்னனுடைய மார்பிலே கத்தியை பாய்ச்சவனை தாக்க முற்பட்ட பொழுதுதான் அவர் மரித்து, தத்தா அவர் நமர், நம்முடையவர், ஏனென்றால் சிவவேடம் தரித்திருக்கின்றார், சிவபெருமானாகவே வந்திருக்கிறார், அவர் என் செய்துவிடாதே, அவர் நம்மவர் என்று சொல்லி நான் உயிர் தரித்திருக்கிறவரை அவரை எந்த விதமான தீங்கும் ஏற்படாதவாறு ஊரினுடைய எல்லையிலே கொண்டு விட்டுவிட்டு வர வேண்டும். அவர் பாதுகாப்பாக அவனை கொண்டு விட்டுவிட்டு வந்த செய்தியை கேட்ட பின்புதான் நான் உயிர் விடுவேன், அதுவரைக்கும் உயிர் தரித்திருப்பேன் என்று சொல்ல தத்தன் மன்னனுடைய ஆணையை ஏற்று வேறு வழியில்லாமல் அவரை பாதுகாப்பாக கொண்டு விட்டுவிட்டு வந்த செய்தியை கேட்டு அதற்கு பின்பு அந்த மெய்ப்பொருள் நாயனார் தன் உயிரை விடுகிறார் என்பதை சேக்கிழார் தன்னுடைய திருத்தொண்டர் புராணத்திலே அழகாக சொல்லுகிறார். இந்த செய்தியிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன என்று சொன்னால், நம்பிக்கை. நம்பிக்கை வைத்தா என்ன அது இறுதி வரை அந்த நம்பிக்கையிலிருந்து தளரக்கூடாது என்பதை நமக்கு எடுத்து சொல்லும். பகைவன் என்று தெரிந்தும் முத்தநாதன் மேல் அன்பு செலுத்திய அந்த மெய்ப்பொருள் நாயனார் இறைவன் மீது காட்டிய அன்பை காட்டிலும் பகைவன் மீது காட்டிய அன்பு அது அந்த மனித நிலையிலிருந்து வளர்ந்து இறை நிலையை அவனுக்கு அடைய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. அதனாலே அன்பு காட்டுவதற்கும் ஆதரவு காட்டுவதற்கும் மாற்றாரை போற்றுவதற்கும் வனப்பக்குவம் கொள்வதற்கும் கூட பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே என்ற கருத்தை மெய்ப்பிப்பதற்கும் அடிப்படையாக இருப்பது அன்பு. அந்த அன்பை தருவது இறையருள்தான். இறையருள் இருந்தால்தான் அந்த உணர்வையே நாம் பெற முடியும் என்பதற்கு மாணிக்க வாசகர் இறை அருளால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று ஒரு செய்தியை சொல்லுகிறார். எனவே இப்படிப்பட்ட மாற்றாரையும் நேசிக்கக்கூடிய பகைவனுக்கும் அருளக்கூடிய பண்பை இறைவனே தர வேண்டும். அதுதான் சிறந்த பக்தி. நாளை சந்திப்போம்.
1: 7:19 நம்ம அடுத்ததாக பாடல் கேட்க இருக்கிறோம். கோ திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில் ஹரிஹரன், ஸ்வேதா மோகன், சின்மையை இணைந்து பாடிய பாடல் உங்களுக்காக.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நெல்லை 7:25 ஆகிட்டு இருக்குது. அடுத்ததா நம்ம கேட்கலாம்.
4: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆங்கிலம் அறிவோம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நாளிலையும் கூட புது ஆங்கிலம் பேசுவது எப்படி என்கிற புதிய வழிமுறை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் என்கிற எளிய முறைகளை பயன்படுத்தி நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். வெர்ப் என்பதனுடைய 5 பதங்களை நாம் நேற்று தினத்தில் கேட்டோம். ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஜெரண்ட் அண்ட் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம். கோ, வெண்ட், கான், கோயிங், டு கோ என்பதை நாம் கேட்டோம். இதில் கோ என்பதை எவ்வாறு உபயோகிக்க வேண்டும், வெண்ட் என்பதை எவ்வாறு உபயோகிக்க வேண்டும்

0: கான் என்பதை எவ்வாறு உபயோகிக்க வேண்டும், கோயிங் என்பதை எவ்வாறு உபயோகிக்க வேண்டும் என்பதையும், இன்று டு கோ என்பதை எவ்வாறு உபயோகிக்க வேண்டும் என்பதையும் உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன். கோ ஹீ ஷீட் வந்தால் எஸ் சேர்க்க வேண்டும், கோஸ் என்று மாற வேண்டும். வென்ட் நோ ரூல், ஐ ஐ வென்ட், யூ வென்ட், வி வென்ட், தே வென்ட், ஹீ வென்ட், ஷீ வென்ட், இட் வென்ட் என்று நாம் மாற்ற வேண்டும். அதே போல் கான் என்பதை உபயோகிக்கும் போது ஐ ஹாவ் கான், வி ஹாவ் கான், யூ ஹாவ் கான், தே ஹாவ் கான், ஹீ ஹாஸ் கான், ஷீ ஹாஸ் கான், இட் ஹாஸ் கான் என்று நாம் பயன்படுத்த வேண்டும். அதே போல் வெர்பு ஃபோர் வரும்பொழுது எப்பொழுதுமே ஐஎன்ஜி நீங்கள் வரும்பொழுது ஆம் இஸ் ஆர் அல்லது வாஸ் ஆர் நீங்கள் உபயோகிக்க வேண்டும். ஐ எம் கோயிங், யூ ஆர் கோயிங், வி ஆர் கோயிங், தே ஆர் கோயிங், ஹீ இஸ் கோயிங், ஷீ இஸ் கோயிங், இட் இஸ் கோயிங், இதே போல் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இன்று ஐந்தாவது ஃபார்ம், அதாவது இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் எப்படி பயன்படுத்த வேண்டும். டு கோ என்பதை பயன்படுத்துவதற்கு முன்பாக நீங்கள் வழக்கமாக இரண்டு வெர்பை பயன்படுத்தலாம். ஆனால் இதற்கு முன்பாக உள்ள நான்கு வெர்பையுமே நீங்கள் பயன்படுத்த இதில் முடியும். உதாரணமாக ஐ வாண்ட் டு கோ, யூ வாண்ட் டு கோ, வி வாண்ட் டு கோ, தே வாண்ட் டு கோ, ஹீ வாண்ட்ஸ் டு கோ, ஷீ வாண்ட்ஸ் டு கோ, இட் வாண்ட்ஸ் டு கோ. அதே போல் ஐ ஹாவ் டு கோ, வி ஹாவ் டு கோ, யூ ஹாவ் டு கோ, தே ஹாவ் டு கோ, ஹீ ஹாஸ் டு கோ, ஷீ ஹாஸ் டு கோ, இட் ஹாஸ் டு கோ என்றும் நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த முறைமை பயன்படுத்துவதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும். இதனுடைய அர்த்தம் நான் போக வேண்டும், ஐ வாண்ட் டு கோ என்றால் நான் போக வேண்டும் என்றும், ஐ ஹாவ் டு கோ என்பதன் அர்த்தம் நான் போக வேண்டி இருக்கிறது என்பதையும் இதனுடன் குறிக்கிறது. உதாரணமாக ஐ வாண்ட் டு கோ என்பதை உங்களுடைய நண்பர்களுடன் நீங்கள் சொல்லலாம். ஐ ஹாவ் டு கோ என்பதை உங்களுடைய அதிகாரிகளுடன் அல்லது நீங்கள் ரெக்வஸ்ட்டாக கேட்குறதுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக இன்றைய நாளுடைய புதிய வார்த்தை சீக், எஸ்இஇகே, சீக் என்பதனுடைய அர்த்தம் சர்ச் என்று அர்த்தம். சீக் என்றால் சர்ச், தேடுகிறேன் என்பது அர்த்தம். ஐ சீக் மை பென், ஐ சீக் மை ஃப்ரெண்ட், ஐ சீக் மை புக் ஹியோ என்று நீங்கள் சொல்லும் பொழுது அது லகுவாக இருக்கும். அதே போல் கொலோசல் என்றால் பிக் என்ற அர்த்தம். த பில்டிங் இஸ் வெரி கொலோசல், திஸ் இஸ் கொலோசல், மிக பெரியதாக இருக்கிறது என்பதை சொல்வதற்கு நீங்கள் இதை பயன்படுத்தலாம். தினமும் பேசுவதற்கான பயிற்சியை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். முதலாவதாக டெய்லி ரொட்டீன் பேசி பழகினோம், இரண்டாவதாக எஜுகேஷன் பேக்ரவுண்ட் பேசி பழகினோம், அடுத்து ஹாபீஸ் பேசி பழகினோம். இந்த நாளும் உங்களை ஹோம் டவுன் நான் பேச சொல்லிக் கொடுத்தேன். இன்றைய நாளில் கூட உங்களுடைய ஃப்ரெண்ட், உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை பற்றி அல்லது உங்களுடைய ஃபேவரட் ஃப்ரெண்டை பற்றி நம்ம எப்படி பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நபரை குறித்து நீங்கள் பேச வேண்டுமென்றால் முதலாவது நீங்கள் அவருடைய பெயரை குறிப்பிட வேண்டும். ராம் இஸ் மை ஃப்ரெண்ட். இரண்டாவது அவர் எங்கே வாழ்கிறார் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். ஹி லீவ்ஸ் இன் சென்னை சொல்லிவிட்டு அவர் என்ன வேலை செய்கிறார், ஹி ஒர்க்ஸ் இன் அ அக்ஸஞ்சர் கம்பெனி என்று நீங்கள் சொல்லலாம். அதை தொடர்ந்து நீங்கள் உபயோகிப்பதற்கு அவர் எவ்வளவு சம்பளம் வாங்குகிறார், எத்தனை ஆண்டுகளாய் வேலை செய்கிறார், எத்தனை வருடமாய் உங்களுக்கு தெரியும், நீங்கள் அனுதினம் அவரோடு பேசுவது உண்டா என்பதை நீங்கள் பயன்படுத்தலாம். பின்பாக நீங்கள் அவரை எப்படி விஷ் பண்ணுறீங்க என்பதையும் நீங்கள் பேசும் பொழுது அவர்களுக்கு மிகவும் புரிகிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மை ஃப்ரெண்ட் நேம் இஸ் எக்ஸ் ஒய்சட், ஹி லிவ்ஸ் இன் சென்னை, ஹி ஒர்க்ஸ் இன் எம்என்சி கம்பெனி, ஹி கெட்ஸ் 5 digits ஆஃப் சேலரி அண்ட் ஹீ லிவ்ஸ் வித் இஸ் ஃபேமிலி. He is my best friend. He always talks with me. Every day he calls and have a words with me. And I wish him to be successful in his future. Whenever he comes to my hometown, he always meets me. And he spends time with me. I love him. I still wish him to be better in his life. என்று நீங்கள் அழகாக பேசும் பொழுது அது அவர்களுக்கு நன்றாக புரியும். நன்றி.
1: நன்றி சார். ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் சூப்பரான இங்கிலீஷ் நாலேஜை எங்களுக்காக கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க ஜி பாஸ்கர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நாம் கேட்கலாம் ஜெயிலர் திரைப்படத்திலிருந்து பாடல். அனிருத்தோட இசையில அனிருத்தும் சூப்பர் சூப்பரும் இணைந்து பாடியிருக்கிறாங்க பாடல் இதோ.

மணி 34 நிமிடத்தில் வணக்கம் பரணி நிகழ்ச்சியோடு தான் நாம் இணைஞ்சிருக்கிறோம். அடுத்ததாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தையில் காய்கறிகள் மற்றும் பழங்களுடைய விலைப்பட்டியல் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க இருக்கிறோம். தக்காளி கிலோ 33 ரூபாய், கத்திரிக்காய் 25 ரூபாய், வெண்டைக்காய் 20 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், சுரைக்காய் 10 ரூபாய், பீர்க்கங்காய் 45 ரூபாய், பூசணிக்காய் தடியங்காய் கிலோ 12 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், கொத்தவரை 22 ரூபாய், பாகற்காய் 60 ரூபாய், பச்சை மிளகாய் 50 ரூபாய், முருங்கைக்காய் 34 ரூபாய், பெரிய வெங்காயம் 58 ரூபாய், சின்ன வெங்காயம் 106 ரூபாய், காராமணி 25 ரூபாய், கோவைக்காய் 50 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், இஞ்சி 195 ரூபாய், முள்ளங்கி 35 ரூபாய், உருளைக்கிழங்கு 25 ரூபாய், கேரட் 42 ரூபாய், சௌசௌ 34 ரூபாய், முட்டைக்கோஸ் 22 ரூபாய், பீட்ரூட் 36 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பூண்டு ரகங்கள் வாரியாக 220 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரைக்கும் இருக்குது. பட்டர் பீன்ஸ் 120 ரூபாய், சோயா பீன்ஸ் 130 ரூபாய், பச்சை பட்டாணி 200 ரூபாய், சேம்பு 40 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய், சீனிக்கிழங்கு 56 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பழங்களுடைய விலைப்பட்டியல் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். எலுமிச்சை 140 ரூபாய், ஆப்பிள் 160 ரூபாய், அன்னாசி 70 ரூபாய், மாதுளை 240 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், சப்போட்டா 50 ரூபாய், திராட்சை 100 ரூபாய், வாழைப்பழங்களில் செவ்வாழை 115 ரூபாய், ஏலக்கி 95 ரூபாய், மட்டி 80 ரூபாய், நேந்திரன் 90 ரூபாய், பச்சை வாழைப்பழம் 65 ரூபாய், கற்பூரவல்லி நாடு கிலோ 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நேர்லின் தகவல்களை பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தை நிர்வாக அலுவலரிடமிருந்து பெறப்பட்டது.

நேரிலே 7:40 ஆகுது. நம்மளுடைய வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்தா என்ன தகவல் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி பகுதியில் இருக்கக்கூடிய திருவருதான்புள்ளி கிராமத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க வந்து மக்கள் தொடர்பு முகாம் வர்ற 11ஆம் தேதி, அடுத்த மாதம் 11ஆம் தேதி நடத்த இருக்கிறாங்க. அதுக்கு முன்னோடியாக நாளைக்கு திருவித்தான்புள்ளி கிராமத்தில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடத்தில் வச்சு சிறப்பு முகாம் நடத்தி அங்கே மனுக்கள் வாங்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த முகாம் காலையில் 10 மணிக்கு ஆரம்பமாக இருக்குது. சார் ஆட்சியர் சேரன் மகாதேவியோட தனி துணை ஆட்சியர், மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர், மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலர் இவங்கெல்லாம் இந்த முகாமில் கலந்துக்க இருக்கிறாங்க. இந்த சிறப்பு முகாம் முடிந்ததுக்கு அப்புறமா அந்த கிராமத்துக்கு தேவையான

அடிப்படை வசதி பற்றியும் அவங்க ஆய்வு செய்ய இருக்கிறாங்க. அதனால் இந்த வாய்ப்பை அந்த பகுதி மக்கள் பயன்படுத்திக்கோங்க. தொடர்ந்து நாம் கேட்கலாமா அடுத்ததா பாடல்?

வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அப்படின்னா, இதர பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், சீர் மரபினர் மாணவ மாணவியர்களுக்கு மத்திய அரசோட கல்வி உதவித்தொகை திட்டத்தில் நீங்கள் இப்போ விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே நீங்கள் விண்ணப்பித்து உதவித்தொகை வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை இப்போ நீங்கள் புதுப்பிக்கவும் செய்யலாம். இதுக்கான கடைசி தினமாக இந்த மாதம் 31ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது குறித்த முழு விவரங்களை நீங்கள் இணையதளத்தில் தெரிஞ்சுக்கலாம். அதுபோல விண்ணப்பங்களையும் நீங்கள் இணையதளத்தில் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இணையதள முகவரி நான் சொல்கிறேன், scholarships.gov.in அப்படின்ற நம்மளுடைய நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் போய் விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். அடுத்ததாக இன்னொரு தகவலையும் உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் சாயங்காலம் 4:30 அளவில் எரிவாயு நுகர்வோர் குறைதீர் கூட்டம் நடக்க இருக்குது. நீங்கள் வாங்கிட்டுருக்கக்கூடிய சிலிண்டர் பற்றின ஏதாவது விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னாலோ, இல்லை நீங்கள் வாங்குகிற அந்த ஏஜென்சி மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னாலோ, இந்த கூட்டத்தில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு அதுக்கான விவரங்களை நீங்கள் சொல்லலாம். ஏன் தெரியுமா, இங்கே இந்த கூட்டத்தில் மாவட்ட எரிவாயு ஒருங்கிணை பாளர் கலந்துக்க இருக்கிறாங்க. இது போக நம்ம வாங்கக்கூடிய எரிவாயு முகவர்கள் ஏஜென்சியும் கலந்துக்க இருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா, இன்றைக்கி சாயங்காலம் 4:30 அளவில் நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்ட வருவாய் அலுவலகத்தில் வச்சு நடக்க இருக்குது. இந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களோட குறைகளை சொல்லலாம். நம்மளுடைய கொக்கரகுளம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்குள்ளே தான் இந்த ஆஃபீஸும் இருக்குது. தொடர்ந்து நாம் கேட்கலாம் இதய முரளி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி துறைக்கு கீழே இயங்கி வரக்கூடிய தொழிற்பயிற்சி நிலையங்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், தொழிற்பயிற்சிக்கான வாய்ப்புகளை நம்ம விரிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காகவும் கவர்மெண்ட் வந்து நமக்கு புதிய தொழிற்பயிற்சி நிலையங்கள் அமைக்க இப்போ விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஐடிஐ நீங்கள் தொடங்க இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஐடிஐ ஏற்கனவே இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம கூடுதலாக ஏதாவது தொழில் பிரிவுகள் யூனிட்ஸ் ஏதாவது நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதம் 31 தான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்பங்களை இணையதளம் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அந்த இணையதள முகவரி நான் சொல்கிறேன்,

ஸ்கில் இண்டியா டிஜிட்டல் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஐடிஐ புதுசாக துவங்கணும் அப்படின்னாலோ, இல்லைனா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஐடிஐயில் புதுசாக யூனிட்ஸ் நீங்கள் திறக்கணும் அப்படின்னாலோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் விண்ணப்பிக்கலாம். கேட்கலாமா நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து பாடல்?

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நெல்லை நம்ம வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளவு நேரம் சிறப்பான தகவல்களையும் சூப்பரான பாடல்களையும் கேட்டு ரசித்தோம். வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியில் அவங்களுடன் இவ்வளவு நேரம் இணைந்திருந்தேன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர். ஐயோ, ஒலிக்க இருக்குது நிறைவான பாடல். நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து 8 மணிக்கு செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்துட்ருக்குது. நம்மளுடைய பண்பலை 102.6 நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிங்கன்னு சொல்லிட்டு நிறைவு பாடலை நாம் இப்போ கேட்டுக்கலாம்.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். துடிப்பான இளைஞர் சக்தியை நாடு பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. சென்னையில் மக்கள் மாளிகையில் நவராத்திரி கொலு கொண்டாட்டங்களை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தொடங்கி வைத்தார். மின் பற்றாக்குறையை சரிசெய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற வாக்காளர் பதிவுக்கான சிறப்பு முகாம்களில் 2483 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் நவராத்திரி விழா கொலு நேற்று தொடங்கியது. ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மதுரை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல் 3 இடங்களை பெற்ற வீரர்கள் டிசம்பர் மாதம் மலேசியாவில் நடைபெறும் சர்வதேச உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனா்.

பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான பாரம்பரிய விளையாட்டுப் போட்டியை அகமதாபாத்தில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எட்டு மணி 3 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. நாம இணைகிறோம் நிலைப்பான்மலை 102.6 யாரோட. அடுத்ததாக நம்ம கேட்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வழக்கென்று வந்தால் உரை வழங்க இருக்கிறாங்க திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். மனமொத்த விவகாரத்து அதாவது கன்சன் டிவோர்ஸ் பற்றின தகவலை நமக்காக விரிவாக சொல்ல இருக்கிறாங்க, கேட்கலாம்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இந்து விவாகரத்து சட்டத்தை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் கேட்கப் போவது ஒத்திசைவு மனமுறிவு, ஆங்கிலத்தில் மியூச்சுவல் கன்சன்ட் டைவர்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது கணவன் மற்றும் மனைவி இருவருமே பரஸ்பரம் சம்மதித்து சுமூகமான முறையில் தங்களது திருமண வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வரும் ஒரு சட்டபூர்வமான செயல்முறையாகும். இதில் இரு தரப்பினரும் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டாமல் நீதிமன்றத்தின் மூலம் பிரிந்து செல்ல சம்மதிக்கின்றனர். இதுதான் ஒத்திசைவு மனமுறிவு. இதில் எதிர்மனதாரர்கள் இருக்க மாட்டார்கள். இந்த இருவருமே மனதாரர்களாக இந்த வழக்கில் இருப்பார்கள். இது எந்த பிரிவு கீழ் வருகிறது என்று பார்க்கும் பொழுது இந்து திருமணச் சட்டம் 1955 பிரிவு 13B. இதில் வந்து இந்துக்கள், பௌத்தர்கள், சமணர்கள் மற்றும் சீக்கியர்களுக்கு இந்த பிரிவு பொருந்தும். சிறப்பு திருமணச் சட்டம்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதில் பிரிவு 28. இது வந்து பதிவு திருமணம் செய்து கொண்டவர்கள் அல்லது வெவ்வேறு மதத்தை சேர்ந்த தம்பதியருக்கு இந்த பிரிவு பொருந்தும். கிறிஸ்தவர்களுக்கு இந்திய விவாகரத்து சட்டம் 1869 பிரிவு 10A, அதன் கீழ் விண்ணப்பம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த சட்டம் இந்த செயல்பாடுகள் குறித்து ஒரு முக்கியமான அம்சங்கள் மற்றும் நிபந்தனைகள் இருக்கிறது. என்னவென்று பார்த்தால் குறைந்தது ஓராண்டு பிரிந்திருக்க வேண்டும். அதாவது மனு தாக்கல் செய்வதற்கு முன்னதாக கணவனும் மனைவியும் குறைந்தபட்சம் ஒரு வருடம் அல்லது அதற்கு மேலாக தனித்தனியாக வாழ்ந்திருக்க வேண்டும். ஒரே வீட்டில் வசித்தாலும் கணவன் மனைவியாக வாழாமல் தனித்து இருப்பதும் இதில் அடங்கும். ஒரே வீட்டில் கூட இருப்பாங்க, ஆனால் இல்லறம் என்பது இல்லாமல் தனித்தனியாக இருப்பார்கள். இனிமேல் நம்ம சேர்ந்து வாழ்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிற எண்ணத்தில் இருவருமே இருப்பார்கள். அதே மாதிரி ஒன்றாக வாழ அவங்களால் இயலாது. இருவரும் தங்களுக்குள் உள்ள கருத்து வேறுபாடுகளை தீர்க்க பல்வேறு முயற்சிகள் செய்தும் இனி தங்களால் சேர்ந்து வாழவே முடியாது என்ற நிலையை நீதிமன்றத்தில் தம்பதியர் உறுதிப்படுத்த வேண்டும். அடுத்ததாக பார்த்தா இது வந்து சுய விருப்பத்தின் பேரிலான ஒரு சம்மதம், யாராவது மிரட்டியோ அது மாதிரி செய்ய முடியாது. இந்த விவாகரத்து முடிவானது எந்த விதமான கட்டாயமோ மிரட்டலோ அல்லது தூண்டுதலோ இன்றி இருவரின் சுய விருப்பத்தின் பேரில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த மனு தாக்கல் செய்யும் போதே தம்பதியர் சில முக்கியமான காரியங்களில் அவங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்க வேண்டும். என்னன்னா இந்த ஜீவனாம்சம், மனைவிக்கு வழங்க வேண்டிய நிரந்தர ஜீவனாம்சம் அல்லது சொத்து பங்கீடு குறித்து தெளிவான முடிவை அவங்க ஏற்கனவே எடுத்திருக்கணும். அது எடுத்துட்டு வந்து தான் இந்த கன்சன்ட் டைவர்ஸுக்கு வர முடியும். அதே மாதிரி ஒருவேளை குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகள் யார் பொறுப்பில் வளர்வார்கள் மற்றும் மற்றொருவர் குழந்தையை வந்து பார்ப்பதற்கான உரிமைகள்

0: பற்றிய ஒரு ஒப்பந்தம் அவர்கள் ரெடி பண்ணிக்கிடலாம். அதாவது இப்போ தாயிடம் அந்த குழந்தை இருக்கிறது என்றால், அந்த குழந்தையை அந்த தகப்பன், அதாவது அந்த பெண்ணினுடைய கணவன், அந்த குழந்தையின் தகப்பன் அந்த குழந்தையை வந்து எப்போது பார்க்கலாம், எங்கே பார்க்கலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான அனைத்தையும் ஒரு ஒப்பந்தமாக எழுதி கொள்ள வேண்டும். அந்த ஏன்னா அந்த குழந்தை வந்து பெண் குழந்தையாக இருந்தால் 16 வயது வரைக்கும் தாயின் அரவணைப்பில் தான் வளர வேண்டும். ஆண் குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தை அப்படின்னு சொல்ல போகும்போது அது தாய் வசம்தான் இருக்க வேண்டும். சில சூழ்நிலைகளில் தாயால் அதை கவனிக்க முடியாது என்ற சூழ்நிலையில் அந்த தகப்பன், அதாவது கணவன், அவர் வந்து அந்த குழந்தைகளை பாதுகாத்து கொள்ளலாம். இப்போது பிரிந்து செல்லும் பொழுது தாயுடன் அந்த குழந்தை செல்கிறது என்றால் அந்த கணவன், அதாவது அந்த குழந்தையின் தகப்பன், எப்படி அந்த குழந்தைகளை சந்திப்பது, அதற்கு எவ்வாறு என்ன செய்ய வேண்டும் வருங்காலத்திற்காக, அதுக்கு கல்வி, மருத்துவம், இது எல்லாமே எப்படி தான் இவங்க வாழ்ந்து பிரிந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு தகப்பன் என்ற முறையில் அது ஒருபோதும் அற்றுப்போகாது. ஆகவே அவர்கள் அதை செய்ய கடமைப்பட்டவர்கள். அதனால் அதனை முதலிலே முடிவாக பார்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இதில் வந்து காத்திருப்பு காலம்னு ஒன்று சொல்லுவாங்க, கூலிங் பீரியடுன்னு சொல்லிட்டு. இருவராலும் கூட்டாக தாக்கல் செய்யப்படும் மனுவை விசாரித்து நீதிமன்றம் இருவரின் வாக்குமூலங்களையும் பதிவு செய்யும். சட்டப்படி தம்பதியர் யோசித்து முடிவெடுக்க 6 மாத காலம் அவகாசம் வழங்கப்படும். நீதிமன்றம் நினைத்தால் தம்பதியரின் சூழ்நிலையை பொறுத்து இந்த 6 மாத காலத்தை விலக்கு அளிக்கவும் முடியும். அப்படி 6 மாதம் கொடுத்திருக்கும் பட்சத்தில் 6 மாதங்களுக்கு பிறகு, அதாவது 18 மாதங்களுக்குள் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜராகி தங்களின் பிரிந்து செல்லும் முடிவை உறுதிப்படுத்தியவுடன் நீதிமன்றம் இறுதி விவாகரத்து ஆணை வழங்கும். இந்த சட்டத்தினுடைய நன்மை என்னன்னு பார்த்தா, அந்த பிரிவின் நன்மை என்னன்னு பார்த்தால், மற்ற விவாகரத்து வழக்குகளைப் போல நீதிமன்றத்தில் பல வருடங்கள் இழுத்தடிக்காமல் 6 முதல் 18 மாதங்களுக்குள் மிக குறைந்த செலவிலும் மன உளைச்சலின்றியும் இந்த முறையில் விவாகரத்து பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த மனுவில் மனுதாரரை எதிர்மனுதாரரும் எதிர்மனுதாரரை மனுதாரும் ஒரு குறை குற்றங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது. அந்த மனுவில் அவர்கள் வந்து இனிமேல் நாங்கள் வாழ முடியாது என்று தீர்க்கமாக முடிவெடுத்து, சுயமாக முடிவெடுத்து, இனிமேல் நாங்கள் வாழ்ந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று தெரிந்து, யாருடைய துன்புறுத்தலும் வற்புறுத்தலும் இல்லாமல் நாங்கள் இருவரும் ஒத்த மனமொத்த எண்ணத்தில் இந்த விவாகரத்து மனுவை இந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறோம் என்று கூறி தாக்கல் செய்ய வேண்டும். இது தொடர்ச்சியான வேறு சம்பவங்களை நாளை நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார், இவ்வளோ நேரமும் கேட்டீங்க. வழக்கின்று வந்தால் நிகழ்ச்சி நமக்காக உரை வழங்கினாங்க திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். தொடர்ந்து டியூட் திரைப்படத்தில் தான் பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டு அணிஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் 8:15 ஆகிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 வேதமும் நாதமும் நிகழ்ச்சி தான் கேட்கவிருக்கிறோம். உரை வழங்க இருக்கிறாங்க சுந்தர பாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
2: 72 மேளகர்த்தாராக வரிசையில் 30வதாக இடம்பெறும் மேளகர்த்தா ராகம் நாகாநந்தினி. நாகாநந்தினி ராகத்தின் சுரஸ்தானங்கள் சட்ஜமம், சதுஸ்ருதி ரிஷபம், அந்தரகாந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், ஷக்ஷுருதி தைவதம், காக்கல்ய நிசாதம்.

0: முப்பதாவது மேலகர்த்தா ராகமாகிய நாகானந்தின் ராகத்தில் ஸ்ரீ கோடீஸ்வர ஐயர் அவர்கள் நம்பினேன் உன்னையே நம்பினேன் என்ற கீர்த்தனையை ஆதிதாளத்தில் இயற்றியிருக்கிறார். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: எட்டு மணி 16 நிமிடம் ஆயிட்டுருக்குது. நேயர்கள் கேட்டீங்க வேதமும் நாதமும் நிகழ்ச்சி உரை வழங்கினாங்க சுந்தர பாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். தொடர்ந்து யூத் திரைப்படத்தில் தான் பாடல் கேட்கவிருக்கிறோம். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

8:20 ஆயிட்டிருக்குது, இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து எப்போவுமே சரியாக நடக்கும்னு சொல்ல முடியாது, எதிர்பாராத செலவுகள் வரதான் செய்யும். அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு கை கொடுக்குறது சிறு சேமிப்பு தான். சிறு சேமிப்புன்னு சொன்னால் கண்டிப்பாக இப்போ நம்ம எந்த மாதிரி சேர்த்துருந்தாலும் சரி, நம்மளுடைய சின்ன பிள்ளையில் கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா கிட்டையோ அப்பா கிட்டையோ காசு சேர்த்து வச்சு அந்த உண்டியலேருந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பொருள் வாங்கி இந்த பொருள் வந்து நான் என்னோடய மெமரியாக வச்சுருப்பேன் அப்படின்ற மாதிரி சேமிச்சு வச்சுருப்போம் இல்லையா. கண்டிப்பாக இந்த விஷயத்தை நம்ம எல்லாமே செஞ்சுருப்போம். குறிப்பாக தோழிகள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த விஷயம் இருக்குன்னா, அப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு மதியம் 12:10 சிநேகிதியில நீங்கள் சேர்த்து வைத்த சிறு சேமிப்பில் இருந்து வாங்கிய பொருள் எது அப்படின்ற உங்களுடைய நினைவலைகளை எங்க கூட பகிர்ந்துக்க போறீங்க. ஸோ தோழிகள் காலையில சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு மறக்காம ஷார்ப்பா 12:10 கால் பண்ணிடுங்க. இப்ப நிகழ்ச்சியில பாடலும் வந்துட்டே இருக்கு, பாடலை கேட்டு நினைச்சிருங்க. இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூப்பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இதயத்தை.
0: இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6ங்க.
5: நேரம் 8:26 ஆயிட்டுருக்குது. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. இன்னைக்கு காலையில் 9:02 ஆனந்த பூங்காட்ட நிகழ்ச்சியில் நம்ம வந்து என்ன பேச போகிறோம் அப்படின்னா, வளரும் தலைமுறைக்கு திறன் சார்ந்த வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்கிறோமா அப்படின்னு. பொதுவாக நம்ம பிள்ளைங்க கிட்ட லீவ் விட்டாலும் என்ன சொல்லுவோம், படி, தயவு செஞ்சு படி, இதுக்காக கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி உனக்கு படிக்க வச்சுருந்தா டியூஷன் பேர் அனுப்புகிறேன், ஆனாலும் படிப்பு மார்க் உனக்கு வந்த மாதிரி தெரியலையே, படி படின்னு சொல்லிகிட்டே இருப்போம். கண்டிப்பாக அந்த விஷயத்தை வந்து பேரண்ட்ஸாகவும் சொல்லியிருப்போம், பிள்ளைங்களாகவும் கேட்டிருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அம்மா அப்பா படிக்க சொல்லிட்டு எவ்வளோ நேரம் தான் படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு படி படின்னு கொடுக்குற அந்த ஆர்வத்தையும் சரி, அந்த தூண்டுதலையும் சரி, அந்த படிப்புக்கு ஏற்ற வேலையை கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த திறனையும் கற்றுக் கொடுக்குறோமா அப்படின்னு நம்ம தான் கேட்டு

கேட்குறோம். ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் 9:02 கால் பண்ணி சொல்லிவிடுங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடலும் வந்துட்டே இருக்குது. டக்கர் திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்கவிருக்கிறோம். பாடலை கேட்டு நினைச்சிருங்க. ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

0: it's not her face, it's beyond that.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரம் 8:32 ஆயிட்டிருக்குது. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. இனி கேட்கலாம் இன்றைய குறுஞ்செய்தி.
3: இன்றைய குறுஞ்செய்தி, காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
4: என்ன பதிலே வரவில்லை? மன்னர் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறீர்கள் போல் இருக்கிறது.
5: ஓ மந்திரியாரே, நீரா? வாரும் வாரும், காலை வணக்கம். இப்படி அமரும்
4: என்ன பின்னணியில் ஏதோ ஒரு பாடல் ஒலிக்கிறது, ஒருவேளை அசரீரியாக இருக்குமோ? பிரம்மையோ?
5: பிரம்மை இல்லை மந்திரியாரே, அது எனது மனக்குமுறல்.
4: இது மன்னரின் மனசாட்சியா? ஏதோ கவலை தங்களை சூழ்ந்திருப்பது போல் தோன்றுகிறதே.
5: எப்படி கண்டுபிடித்தீர் மந்திரியாரே?
4: அதுதான் அகத்தின் அழகு முகத்தில் ஏகமாக தெரிகிறது. என்ன என்று கோரினால் என்னால் இயன்ற உதவியே செய்யலாம் அல்லவா?
5: அதை ஏன் கேட்கிறீர் மந்திரியாரே? காலையில் எனக்கும் எனது மருமகன் குட்டி இளவரசருக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய போராட்டமே நடந்தது. சதா சர்வ காலமும் செல்போனும் கையுமாகவே இருந்தார். சரி, எனது நண்பனுக்கு போன் செய்யலாம் என்று அவனிடமிருந்து போனை வாங்கினேன். அவ்வளவுதான், கத்தி கூச்சலிட்டு கூப்பாடு போட்டு விட்டான். தரையில் உருண்டு புரண்டு அழுது ரகளை செய்து விட்டான். அவன் ஆர்ப்பாட்டத்தை தாங்க முடியவில்லை. எனது தங்கை மறுபடியும் போனை என்னிடமிருந்து வாங்கி அவன் கைகளில் திணித்தார். அதன் பிறகுதான் அவன் அழுகை இன்றது. யார் வளர்ப்பு சரியில்லை, தங்கையின் வளர்ப்பா அல்லது தங்கையின் கணவரின் வளர்ப்பா என்ற விவாதமே எனக்கும் தங்கைக்கும். அதில் உன் குற்றமா அவர் குற்றமா என்று விவாதித்து மிகப்பெரிய சண்டையே நிகழ்ந்து விட்டது.
4: ஆஹா, இதுதான் விஷயமா? மன்னா, குட்டி இளவரசருக்கு ADHD ஆக இருக்குமோ?
5: அது என்ன ADHD?
4: மன்னா, சமீபத்தில் இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு பல்கலைக்கழகம் மொபைல் போன்களை அதிகமாக பயன்படுத்தும் குழந்தைகளுக்கு ஏற்படும் தாக்கங்களை குறித்து ஆராய்ச்சி நடத்தி இருக்கிறார்கள். 40 நாட்களில் 27,000 பேரிடத்தில் சர்வே எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சர்வே முடிவு என்ன சொல்கிறது என்றால், சிறு வயதிலேயே மொபைல் போனை அதிகமாக பயன்படுத்தும் குழந்தைகள் அவர்கள் பெரியவர்களாகும் போது அவர்களது மனநலம் டிஸ்டர்ப் ஆக இருக்குமா?
5: அப்படி என்றால்
4: தற்கொலை எண்ணம் அடிக்கடி ஏற்படுவது, மூட அடிக்கடி மாறுவது, மற்றவர்களை பார்த்து ஆக்ரோஷமாக கத்துவது, எதற்கும் அட்ஜஸ்ட் செய்ய முடியாமல் போவது, பிடிவாதமாக இருப்பது, யாரிடம் சரியாக பழகாமல் தனியாக இருப்பது, இல்லாத ஒன்றை இருப்பது போன்று நினைப்பது, இது போன்ற மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களா?
5: ஐயோ, இதெல்லாம் வித்தியாசமான பாதிப்புகளாக அல்லவா இருக்கிறது?
4: ஆமண்ணா, இந்த இத்தாலியன் நாட்டு பல்கலைக்கழகம் நடத்திய சர்வேயில் மொபைல் போனை அதிகமாக பயன்படுத்தும் குழந்தைகளுக்கு ADHD இருக்கிறதா?
5: மந்திரியாரே, நானும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ADHD என்று கூறுகிறே தவிர என்னவென்று சொல்ல மாட்டேங்கிறேன். அப்படி என்றால் என்ன?
4: ADHD என்றால் Attention Deficit Hyper Activity Disorder. மொபைல் போனை அதிகமாக சிறு வயதிலேயே பயன்படுத்தும் குழந்தைகள் அவர்களிடமிருந்து மொபைல் போனை வாங்கியவுடன் உடனே அழுது புரண்டு கத்தி ஆர்ப்பாட்டம் செய்து தங்களது தலைமுடியை பிடித்து இழுத்து தன்னை தானே தாக்கிக் கொள்ள ஆரம்பிப்பார்களாம்.
5: மந்திரியாரே, ADHD அஃபெக்ட் ஆகிய குழந்தைகள் பயங்கரமாக நடந்து கொள்வார்கள் போலிருக்கிறதே.
4: ஆமண்ணா, அதாவது குடிப்பழக்கத்துக்கும் போதை பழக்கத்துக்கும் அடிமையானவர்கள் எவ்வாறு நடந்து கொள்வார்களோ அவ்வாறு இவர்களும் நடந்து கொள்வார்களாம். இத்தகைய நடத்தை காரணமாக குழந்தைகளின் வீடுகளிலும் அவர்கள் படிக்கும் பள்ளிகளிலும் அவர்களின் நண்பர்களிடையே நிறைய பிரச்சனை ஏற்படுமா?
5: அச்சோ, இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதா? தங்கையிடம் நான் அப்போதே கூறினேன். குட்டி இளவரசரிடம் அடிக்கடி மொபைல் போனை கொடுக்காதே என்று கூறினேன். கேட்காமல் மொபைல் போனை கொடுத்து இவனை கெடுத்து வைத்திருக்கிறார்கள். எல்லாம் அவர் செய்த குற்றம்தான்.
4: மன்னா, இது ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்லும் நேரமில்லை. இளவரசரை எப்படி மாற்றுவது என்பதில்தான் கவனம் செலுத்த வேண்டும். இனியாவது பெற்றோர்கள் குழந்தைகள் அழுகையை நிறுத்த சாப்பாடு சாப்பிட, போர் அடிக்கிறது என்றதும் விளையாட, சின்னஞ்சிறு வயதிலேயே அவர்கள் கையில் மொபைல் போனை திணித்து விடக் கூடாது. அதற்கு பதிலாக கலர் பென்சில் வாங்கி கொடுத்து வரைய கற்றுக் கொடுக்கலாம், பாட கற்றுக் கொடுக்கலாம்
5: பொம்மைகள் விளையாட கொடுக்கலாம், வெளியே மைதானத்தில் விளையாட விடலாம்.
4: நீங்கள் காய்கறி வாங்க செல்லும் போது குழந்தை

0: அழைத்து சென்று எவ்வாறு அதை வாங்குவது என்று கற்றுக் கொடுக்கலாம், சமையல் கற்றுக் கொடுக்கலாம். பெற்றோர்கள் தான் குழந்தைகளுக்கு முன்னுதாரணமாக திகழ வேண்டும்.
1: உண்மைதான் மந்திரியாரே, பெற்றோர்கள் தான் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும்.
0: மன்னா, தாங்களும் தான் சதா சர்வகாலம் மொபைல் போனும் கையுமாக இருக்கிறீர்கள். தங்களுக்கும் ஒரு ADHD டெஸ்ட் செய்து விடலாமா?
1: சைக்கிள் கேப்பில் என்னை சுட்டி காட்டுகிறீரா? வணக்கம் போல மாயமாகி விட்டாரா? எப்படியும் நாளை இங்குதானே வர வேண்டும், அப்போது பார்த்துக் கொள்கிறேன்.
0: இன்றைய குறுஞ்செய்தி.
2: எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.

நேரம் 8:38 நிமிடமாயிட்டிருக்குது. கேட்டீங்க இன்றைய குறுஞ்செய்தி. தொடர்ந்து வெடி திரைப்படத்தான் பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டு நினைச்சிருங்க.

இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேரம் 8:43 ஆயிட்டு இருக்குது. கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. எந்த ஒரு வேலையுமே நம்ம வந்து ரொம்ப முயற்சி எடுத்து பண்ணுறப்ப கண்டிப்பாக அது வந்து வெற்றியாகும் தான். அந்த வெற்றியும் நம்மளுடைய முயற்சியும் பாராட்டி ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து செய்யறதுக்கு எந்த தடை வந்தாலும் செய்யறதுக்கான ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் நமக்கு வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? ஆமாங்க, பாராட்டு அப்படின்னாலே அதுக்கு பின்னாடி ஒரு எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரகசிய டானிக்னே கூட சொல்லலாம். அப்படி எங்களது நிகழ்ச்சிகள் பற்றி உங்களுடைய பாராட்டுகளையும் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் எழுதி அனுப்ப அந்த கடிதங்களை வாசிக்க தான் கேட்க போகிறீங்க. சொல்லப்போனால் இன்றைக்கு 12:00 அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் ஸோ என்னோடய கடிதத்தை எழுதி அனுப்ப இன்றைக்கி வாசிப்பாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நிகழ்ச்சியை கேட்டுருங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடலும் வந்துட்டே இருக்குது. வேட்டையாடு விளையாடு திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்கவிருக்கிறோம். பாம்பே ஜெயஸ்ரீ ஒன்றுமேனன் இணைந்து பாடியிருக்காங்க. பாடல் கேட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. இது ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நேரம் 8:50 கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. நேயர்களே, இனி கேட்கலாம்
4: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
5: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
6: சைபால்.
7: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதயில் படையா சைபால், சேத்து புண்ணா சைபால்.
6: சைபால்
8: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒளி களஞ்சியத்திலிருந்து.
9: ஒருத்தங்க கூட நாம சண்டை போடுறோம், அதுல நாமளே ஜெயிச்சு விடுறதா வச்சுக்குவோம். நம்ம மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கும், இருந்தாலும் உள் மனசுல ஒரு பயமும் உண்டாகலாம். தோத்து போனவன் சும்மா இருப்பானா? அவன் மறுபடியும் எப்ப சந்தர்ப்பம் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு தானே இருப்பான். அதனால வெற்றியின் ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமா தான் இருக்கும். ஒரு மன்னன் இருந்தான், நிறைய பேரோடு அவன் சண்டை போட்டான், ஜெயித்தான், பல நாடுகளை வென்றான். அதனாலேயே அவன் மனசுக்குள்ளே ஒரு பயம் உண்டாயிட்டுது. பகை மன்னர்கள் எல்லாம் படையெடுத்துக்கிட்டு வந்துட்டான், என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம். எல்லாரும் வந்து இப்போ இருக்கிற இந்த மாளிகையை வந்து கைப்பற்றிக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணான். நடுங்க ஆரம்பிச்சிட்டான். ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் அமைச்சர். இவன் விவரத்தை சொன்னான். ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு திட்டம் போட்டாங்க. அதன் பிரகாரம் ஒரு பெரிய மாளிகை ஒன்று புதுசாக கட்டினாங்க. அதுக்கு வந்து ஜன்னல்லாம் எதுவும் கிடையாது, உள்ளே போகிறதுக்கு வெளியில் வர்றதுக்கு ஒரே ஒரு கதவு மட்டும்தான்.

0: அதை தவிர அந்த மாளிகைக்கு வேற எந்த வழியும் கிடையாது. ஒரு சின்ன துவாரம் தெரிஞ்சா கூட அதையும் சுத்தமாக அடைச்சிவிட்டாங்க. ஒரே ஒரு கதவு வச்சானே, அந்த வழியை பாதுகாக்கிறதுக்கும் ஏராளமான வீரர்களை வந்து காவலுக்கு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இவ்வளவும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த மன்னனுக்கு வந்து மனசு திருப்தியா இருந்துதான். ஒரு நாள் அந்த ராஜாவும் அமைச்சரும் அந்த ஒரு கதவு வழியா வெளியில வந்திருக்கிறாங்க. மெதுவா, என்ன அமைச்சரே, எப்படி நம்ம ஏற்பாடு அப்படின்னு அட்டகாசமா சிரிச்சுக்கிட்டே கேட்டானா ராஜா. அபாரம்னார் அமைச்சர், அவர் வேற என்ன சொல்லுவார். இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டதை அங்க வீதி ஓரமா உட்கார்ந்துருந்த ஒரு பெரியவர் கேட்டுட்டு அவரு சிரிச்சாராம். அவரு சிரிக்கிறத பார்த்தும் மன்னனுக்கு கோபம் வந்துட்டுது. அதை பார்த்ததும், ஏன்ப்பா சிரிக்கிறேன்னு கேட்டிருக்கார். அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம், ரொம்பவும் புத்திசாலித்தனமாக தான் இந்த மாளிகையை கட்டியிருக்கிறீங்க, ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்குது, இருந்தாலும் ஒரு குறை தெரியுதுன்னார். என்னன்னு கேட்டார் அவர். வேற வழியே வைக்காம மாளிகை கட்டின நீங்க என்னத்துக்காக ஒரே ஒரு வழி மட்டும் வச்சிருக்கிறீங்க, அந்த வழியாக எதிரிகள் நுழைஞ்சுட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னார். என்ன பண்ணுறதுன்னார் அவர். அதையும் ஒரு கருங்கல் சுவர் எழுப்பி சுத்தமாக அடைச்சி விடுங்க, அதுதான் நல்லது. அதுக்கப்புறம் எதிரிகள் பயம் கொஞ்சம் கூட இல்லாமல் நீங்கள் உள்ளே உட்காந்துக்கலாம், அதுதான் ரொம்ப பத்திரம் அப்படின்னார். மன்னன் யோசனை பண்ணி பார்த்தான். பளிச்சுன்னு ஒரு யோசனை தோணுச்சு. அது சரி, நீங்கள் சொல்கிறது மாதிரி அந்த ஒரு வழியையும் அடைச்சுட்டா இந்த மாளிகைங்கிறது ஒரு கல்லறை மாதிரி ஆகிடுமே அப்படின்னாராம். இப்போ மட்டும் இது எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, கல்லறை மாதிரி தானே இருக்குது அப்படின்னார் பெரியவர். எதிரி வந்து உங்களை சாகடிக்கலைன்னாலும் நீங்களா ஒரு நாள் சாகத்தானே போறீங்க அப்படின்னார். அதுக்கப்புறம் கொஞ்சம் விளக்கமும் கொடுத்தார். உங்க மாளிகையில எவ்வளவு ஜன்னல்களும் கதவுகளும் இருக்குதோ அந்த அளவுக்கு வெளி உலகத்தோட உங்களுக்கு தொடர்பு இருக்கு, அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு இயக்கம் இருக்குது. கதவுகளை மூட மூட வாழ்க்கையும் வந்து அடப்பட்டு போடும். நான் கூட ஒரு காலத்துல மாளிகையில தான் இருந்தேன். அதோட சுவர்கள் வந்து இருந்ததுல அதை எவ்வளவுதான் தள்ளி தள்ளி போட்டாலும் என்னுடைய வாழ்க்கைக்கு அதெல்லாம் வந்து ஒரு எல்லை கோடுகள் மாதிரி தெரிஞ்சுது. அதை உணர்ந்தேன். வாழ்வுக்கு வந்து எல்லையே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனால தான் இப்படி வந்து இங்கே உட்காந்துட்டேன். இப்போ என்னுடைய வாழ்வுக்கு வானந்தான் கூரை, இந்த நிலம்தான் என்னுடைய மாளிகை. இப்போதான் வாழ்க்கையை வந்து முழுமையாக என்னால் உணர முடியுது, அனுபவிக்க முடியுது அப்படின்னார் அந்த பெரியவர். அந்த அரசர் ஒரு பெரிய தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாராம். தன்னோட மாளிகைக்கு நிறைய ஜன்னல்களையும் கதவுகளையும் வைக்க சொல்லி உத்தரவு போட்டாராம். இப்படி ஒரு கதை உண்டு. ஒரு சுடுகாட்டில் ஒரு கல்லறைக்கு மேலே கால் மேலே கால் போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தான் ஒருத்தன். அந்த வழியாக போன ஒருத்தர் அவனை பார்த்து கேட்டாராம், ஏப்பா இப்படி பேய் பேசாசு நடமாடுற இந்த மயானத்துக்கு வந்து கல்லறைக்கு மேலே உட்காந்துருக்கிறியே அப்படின்னு கேட்டாராம். எவ்வளவு காலம்தாங்க உள்ளேயே இருக்கிறது, ஒரே புழுக்கமாக இருந்தது, அதுதான் காற்று வாங்கலாம்னு வெளியில் வந்து உட்காந்துருக்குறேன் அப்படின்னு நானா அந்த ஆள்.
1: இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில் பருவார்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: எட்டு மணி 56 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. இணைச்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. நேற்று நிகழ்ச்சியோட நிறைவான பாடலும் வந்துட்டே இருக்கு. சிங்கம் 2 திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து 9 மணிக்கான சேர்ச்சி இருக்கும். அதை தொடர்ந்து 9:02 ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியாக கேட்கவிருக்கிறோம். இன்னைக்கு ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் வளரும் தலைமுறைக்கு திறன் சார்ந்த வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்கிறோமா அப்படின்னு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இப்போ பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைச்சிருங்க. இதுவரைக்கும் நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருந்தேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். துடிப்பான இளைஞர் சக்தியை நாடு பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. சென்னையில் மக்கள் மாளிகையில் நவராத்திரி கொலு கொண்டாட்டங்களை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தொடங்கி வைத்தார். மின் பற்றாக்குறையை சரிசெய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற வாக்காளர் பதிவுக்கான சிறப்பு முகாம்களில் 2483 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் நவராத்திரி விழா குழு நேற்று தொடங்கியது. ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மதுரை, கோவை உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் 3 இடங்களை பெற்ற வீரர்கள் டிசம்பர் மாதம் மலேசியாவில் நடைபெறும் சர்வதேச உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வை அகமதாபாத்தில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. சீனாவில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கவுள்ள 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்திய அணி தகுதி பெற்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல் மூன்று இடங்களை பெற்ற வீரர்கள் டிசம்பர் மாதம் மலேசியாவில் நடைபெறும் சர்வதேச உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வை அகமதாபாத்தில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. சீனாவில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கவுள்ள 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்திய அணி தகுதி பெற்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நன்றி. முதல் நேரா வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: கல்லடை குறிச்சியிலிருந்து லத்தி.
0: லத்தி சார் சொல்லுங்க.
1: அதாவது எதிர்கால வெற்றிக்கு சுயசார்பு வாழ்க்கை மிக தேவையானது. அதாவது புத்தக அறிவை தாண்டி நிஜ உலக சவால்களை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் தன்னிச்சையான திறனையும் குழந்தைகளுக்கு நாம் வழங்க வேண்டும். சுய பராமரிப்பு, சேமிப்பின் முக்கியம், அதாவது தானாக சிந்தனை முடிவெடுக்கும் திறன் அந்த குழந்தைக்கு நாம் வளர்க்க வேண்டும். தற்போதைய திறன்கள், தொழில்நுட்பங்கள், அதாவது டிஜிட்டல் முறைன்னு சொல்லுவாங்கல்ல, அப்புறம் நேர மேலாண்மை, அப்புறம் நேர்மறை அந்த சிந்திக்கும் ஆற்றல், இவைகளெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுத்து நாம் வளர்க்க வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறமா.
0: சங்கர் சார் சொல்லுங்க.
2: குழந்தைகளுக்கு வந்து இப்ப வந்துமா, சில குழந்தைகள் படிக்கும், சில குழந்தைகள் படிக்காது. அந்த அம்மா சொன்ன மாதிரி படி படின்னு போட்டு அவங்க உயிரெடுக்க கூடாது. அடுத்த திறமைக்கு அவங்க எந்த அவங்களுக்கு எதுல நாட்டம் இருக்கோ அந்த திறமையை அவங்களை வளர்த்து
0: விட்டுருவாங்க.
2: என்ன என்ன நான் வந்து சும்மா மீடியால சொல்றதுக்க போல எட்டாம் கிளாஸ் ஃபெயில்
0: தான்.
2: எங்க அப்பா என்னடா செய்ய போறேன், நான் என்ன செய்ய அப்படின்னு ரெண்டு வேலையை பாரு அப்படின்னாங்க. எனக்கு எங்க வேலையை கத்து கொடுத்தாரு. நான் எனக்கு வேலையை கத்து கொடுத்தோ, நான் நிறைய பேருக்கு வேலையை கத்து கொடுத்தேன், என் பிள்ளைகள் முதல் கொண்டு. இப்ப நம்ம இருந்தாலும் பிள்ளைகளுக்கு ஒரு திறமையை வளர்த்து விட்டு அவங்கள தனியாக அவங்க சொந்த காலில் நிக்கிற அளவுக்கு பழக்கி
0: விட்டுருக்கேன்.
2: அதனால அதை பத்தி கவலை இல்லம்மா.
0: சூப்பர், அருமையா சொன்னீங்க சார்.
2: சொந்த காலில் நிக்கிறதுக்கு பழக்கி விடணும். அவங்க படித்தாலும் சரி படிக்கிறாங்க, சொந்த காலில் நிக்க நம்ம பழக்கி கொடுத்துருங்கிறது என்னுடைய கருத்து.
0: நன்றி சார், நன்றி, அருமையா சொன்னீங்க. நிறைய வீடுகளில் பார்த்துருப்போம், ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அதில் நல்லா படிக்கிற பிள்ளைய தான் வர்ற உறவினர்கள் கிட்டலாம் அந்த அப்பா அம்மா வந்து என் பிள்ளை அவ்வளோ நல்லா படிப்பா, அவள் இவ்வா இருக்கா பாருங்க, இவள் ஒன்றுத்து இதில் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் படிப்பை விட அந்த இன்னொரு பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா செயல்முறையில் நிறைய விஷயங்கள் கற்று வச்சுக்குவாங்க. இப்போ சொன்ன மாதிரி அவங்களோட அவங்க அந்த அப்பா அம்மா இல்லாட்டியுமே அந்த வீட்டில் வந்து சமையல் வேலையாக இருக்கட்டும், கிளீனிங்காக இருக்கட்டும், மற்ற விஷயங்களும் செய்யறதில் அந்த பிள்ளைங்க கற்று வச்சுக்குவாங்க. ஸோ படிப்பை தான் நம்ம முக்கியமாக பார்க்குறோமா, இந்த மாதிரி வாழ்க்கை சார்ந்த விஷயங்களும் கற்றுக் கொடுக்குறோமா, வளரும் தலைமுறைக்கு திறன் சார்ந்த வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறோம் நிகழ்ச்சியில். இன்னைக்கு நிறைய மெல்லிசை பாடல்கள்லாம் கேட்கவிருக்கிறோம். அப்படி முதல் பாடலும் வந்துட்டே இருக்கு. ஆஹா கல்யாணம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு அணிச்சிருங்க. ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

0: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஒன்பது மணி 16 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. பிள்ளைங்களை இந்த டேட் லிட்டில் பிரின்சஸ் டேட் லிட்டில் பிரின்ஸ் மாதிரி எந்த வேலையும் செய்ய சொல்லிக் கொடுக்காம செய்யாமல் செல்லமாக வளர்த்து நீ படிப்பான் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான் மாதிரி விட்டுட்டு லைஃப்பில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தக்கால் நிற்கணும்னு நினைக்கும் போது இதெல்லாம் தெரியாத இதெல்லாம் கற்றுக்கலையேங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படி தான் வளர்க்குறோமா இல்லை திறன் சார்ந்த அந்த பயிற்சிகளை அந்த விஷயங்களை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோமா? நான் பேசிகிட்டு இருக்கிறோம் நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்.
2: இந்த பிள்ளைகள் நான் படுற கஷ்டத்தை வேலை பாக்குற இடத்துல பாத்து பாத்து பாத்து அந்த வேலை அவங்களுக்கு கத்து
1: கொடுத்துருக்கேன்.
2: வீட்டுல அம்மாவுக்கு ரேஷன் கடைக்கு போறதுக்கு ரெண்டு பையங்களும் அம்மாவுக்கு விட மாட்டாங்க. கீழே முடிஞ்ச அளவுக்கு அம்மா வீட்டை கூட்டு கேட்டு கொடுத்து காபி டீ போட தெரியாது. ஆனா இப்ப என்கிட்ட வந்து சமையல ஒரு அம்மா உட்கார வச்சு கொடுப்பாங்க. படி படின்னு சொல்றவரோட ஒரு பையன் படிச்சிருக்கான், ஒரு பையன் டிகிரி
1: வாங்கிட்டான்.
2: இந்த டிகிரி வாங்கின பையன் எதுவுமே சொல்லல, அப்பா கஷ்டப்படுறாரு ஹோட்டல்ல வைக்கல கஷ்டப்படுறாரு. நம்ம அப்ப பேங்க் போறாங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம்.

0: எங்க இடத்துக்கு போனாலும் ரெண்டு பையன் முதல்ல என்ன விடவே மாட்டாங்க, உட்கார வச்சிருவாங்க. பிள்ளைகள் அவங்க ஆர்வம் மேடம், அந்த பிள்ளைகளை ரொம்ப படின்னு கண்டிக்க கூடாது, அதுக்காக ரொம்ப செல்லவும் கொடுக்க கூடாது. நம்ம வழியில அந்த பிள்ளைய கொண்டு வரது, அந்த 15 வயசு கொண்டுட்டோம்னா
1: நேயர்களுக்கு நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்கள்.
2: நன்றி சார், நன்றி.
1: அதாவதுமா படுத்த பாய் கூட துணியை கூட மடிக்காம பிள்ளைகள்லாம் அப்படிலாம் கூட இருக்கிறாங்க. அப்படிலாம் இருக்க கூட, நான் என்கிட்ட என்னுடைய மாணவர்கள்ட்ட நான் படிக்கும் போது என்ன சொல்வேன்னா, கட்டாயம் சைக்கிளிங் தெரியணும், ஸ்விம்மிங் தெரியணும், 18 வயசுக்கு பிறகு டிரைவிங் தெரியணும். முதல்ல போய் தேவையில்லாம வண்டியெல்லாம் ஓட்டாத, லைசன்ஸோட உரிமத்தோட தான் எல்லாம் செய்யணும். சட்டப்படி எல்லாத்தையும் கரெக்டா இருக்கணும்னு சொல்லுவேன். அப்படி எக்ஸ்ட்ரா திறன், அதாவது நிறைய, அதாவது தேர்ச்சி விகிதம், தேர்ச்சி நீங்க சொன்ன மாதிரி மார்க் மட்டும்தான் எய்ம் பண்றாங்க. நல்லா படிக்காருன்னா அவளுக்கு நிறைய இருக்கு. அதான் அது ஒரு ஆங்கிலத்துல பேச தெரியல, தமிழ்ல வேகமா வாசிக்க தெரியல, அப்படிலாம் ஒரு குறைபாடு இருக்கு. திறன் கொஞ்சம் குறைவாதான் இருக்கு இப்ப உள்ள மாணவர்கள். எங்க, அதாவது எங்க காலத்தை ஒப்பிடும் போது இப்ப உள்ள மாணவர்கள் வந்து அதிகமா, அதாவது தேர்ச்சி நல்லா பெற்றுறாங்க, ஆனா திறமை கொஞ்சம் குறைவா இருக்கு. அதுக்கப்புறம் தனியா அந்த திறமைக்குன்னு சொல்லி அவங்க தனிமையா தனி வகுப்புகளுக்கு போறாங்க. அப்படித்தான் அவங்களுடைய திறனை வளர்த்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகுதான் திறனை வளர்க்க முடியுதே ஒழிய, அத மாதிரி அந்த சின்ன பிள்ளைகளுக்கே முதல்ல தன்னம்பிக்கையை ஊட்டுற அளவுக்கு நிறைய காரியங்களை. ஒரு டாக்டர் ஒரு நாள் நான் வானொலியில கேட்டேம்மா, 6-7 வயசுல பிள்ளைகளுக்கு வெங்காயம் உரிக்க சொல்லி கொடுக்கணுமா, அப்படி அந்த முடிச்சு அப்படின்னு தனக்கு முடிக்க தெரிஞ்சிருச்சுன்னா தனக்கு ஒரு தன்னம்பிக்கை வளருமா. அதுல ஒண்ணு வெங்காயம் அந்த பிள்ளை உரிச்சுதான் நம்ம செய்ய தேவையில்லை. ஆனாலும் இப்படிலாம் நமக்கு இதெல்லாம் முடியுது அப்படின்னு நமக்கு ஒரு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தன்னம்பிக்கை வருமா. நிறைய தேவையான தனியா இருக்கிற இடத்துல போய் இப்ப நல்ல சமையல் அதெல்லாம் பண்ண முடியும் பாத்தீங்களா, பையங்களுக்கோ பிள்ளைகளுக்கோ. இதுதான் என்னுடைய கருத்து. போலாம் அடுத்த நேயருக்கு வாய்ப்பு விடுறேன். நன்றி.
2: சூப்பர் சார், நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம், பாளையங்கோட்டையில இருந்து காமராஜ்.
2: காமராஜ் சார் சொல்லுங்க.
3: படிப்புங்கிறது வந்து பாத்தீங்க, உங்களை பத்தி நல்லா
2: தெரிஞ்சுக்கிட்ட
3: நீ படிப்பு முடிச்ச உடனே வேலைக்கு போவீங்க வந்து எல்லாத்தையும்
2: உங்களோட இணைப்பு கொஞ்சம் விட்டு விட்டு கிடைக்குது காமராஜ் சார். நீங்க சொல்றீங்க அந்த முதல் 2 வார்த்தைக்கு அப்புறம் ஒரு மாதிரி தான் கேட்க பரவாயில்ல, முயற்சி செஞ்சீங்க, நன்றி. ஸோ திறன் சார்ந்த வாழ்க்கை முறையை கற்றுக்கொடு. முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்லேயே, என்னுடைய அப்பா காலத்தில் ஒரு வீட்டில் எடுத்துக்கிட்டோன்னா 11 பேர் 8 பேர்ன்ற மாதிரி இருப்பாங்க. அதனால கண்டிப்பாக அவங்களோட வேலைகளை அவங்களே செஞ்சு பழகியிருப்பாங்க. ஆனால் இப்போ எடுத்துக்கிட்டோன்னா ஒரு வீட்டில் 2 பிள்ளைங்கள்னா 1 பிள்ளைங்க இருக்கிறனால பிள்ளைங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்கள படிப்பு மட்டும் பார்க்கணும், படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி விட்டுடுறோம். அதனால வளரும் இந்த தலைமுறைக்கு அவங்களுடைய திறன் சார்ந்த வாழ்க்கை முறையை அவங்கவுங்க வேலையை அவங்கவே பார்த்துக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த கற்றுக் கொடுக்குறோமா, இல்லை வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி செல்லமாக வளர்த்துடுறோமான்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறோம். அதுக்கு மேல நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டு இருக்கு. பீமா திரைப்படத்துல இருந்து தான் பாடல் கேட்கவிருக்கிறோம். நாமத்துக்குமாருடைய பாடல் வரிகள மகதி ஹரிஹரன், ஆர் பிரசனா இணைந்து பாடியிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில பாடலை கேட்டு நினைச்சிருங்க. ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

0: இருக்கிற பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம் நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6
1: இப்ப இருக்கிற இந்த தலைமுறையை சேர்ந்த பிள்ளைங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்கிற விதமா திறன் சார்ந்த அந்த கல்வியை வந்து கற்றுக் கொடுக்கிறோமா பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆனந்த பொங்கல் நிகழ்ச்சியில ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் 9:29 ஆகிட்டு இருக்குது. நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் முத்து சார், சொல்லுங்க.
2: சிறந்த தலைப்பு வாழ்த்துக்கள். சின்ன பிள்ளைகளுக்கு திறன் வழங்க நம்முடைய ஊரோட பெரிய
1: கடமையாகும்.
2: எங்க ஊர்ல எல்கேஜி படிக்கிற மாணவர் வாழ்த்தாரு, நான் 4 வயசு போயிட்டு இருக்காரு. அது நம்ம செம்மறை பண்பலையில பட்டாம் கொஞ்சம் முயற்சி வாயில வந்து பேசணும்னு ஆசைப்படுவாரு. 8 மணி நேரம்
3: என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம கற்று கொடுக்கறோமா, அதாவது ஒரு சொல்லுவாங்க ஒரு பழமொழி, முன்னேறு எப்படி போகுது அப்படிதான் பின்னேறு போகுமா. ஆமாங்க. அப்ப ஏன் ஏர் முன்னேறி செல்ல பின்னாடி போறதுனால நாம சரியா ஃபர்ஸ்ட் போறோம், எதுவுமே நல்ல ஒழுக்கம் எப்பாஸ் பண்ணும் என்ன செய்யணும் அப்படிங்கறத நாம அவங்களுக்கு வழி நடத்தணும். நம்மள அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். இப்ப இந்த ஃபாலோ பண்ணாவே போதுங்க, அருமையா நான் கற்றுக் கொடுக்கற மாதிரி தான். இப்ப நீங்க தலைப்பு தெரியும், ரேடியோல பேசுறோம், தலைப்போட்டி பேசுறோம், எப்படின்னு கருத்துக்கள் சொல்றோம், எப்படி கேட்கறோம், இதெல்லாம் கேட்கறப்ப நம்ம பிள்ளைங்களை நம்மள பேர பிள்ளைங்களை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தாத்தா என்ன பண்றாரு, எங்க பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, தாத்தா ரேடியா தாத்தாம்பாங்க என் பேர பிள்ளைங்க. அவர் மட்டும் இல்ல செய்தி பாப்பாரு, வேற எதுவும் பார்க்க மாட்டாரு, தாத்தாம்பாங்க. இதெல்லாம் என்னது, நல்ல ஒழுக்கத்தை நம்ம கத்துக் கொடுக்கறதுதான். நாலு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. இப்ப எதை கேள்வி கேட்டாலும் டக்குன்னு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சொல்ற அளவுக்கு திறமையா இருக்கணும். பொதுநலன் சுயநலம் இல்லாம பொதுநலம் கலந்து எல்லாம் செயல்படணும், இதெல்லாம் கத்துக் கொடுக்கணும். ரோட்ல போறமா திடீர்னு மின்னல கேட்டு ஏன் எரியுது என்ன எரியுது என்ன ஆஃப் பண்ணும், பகல்ல நைட்ல இல்ல பகல்ல. அதே மாதிரி தண்ணி திரி விட்டாங்களா யாராவது ஏமா திரி விட்டுருக்கீங்க, நிறுத்திட்டு போகணும். சைக்கிள்ல ஒரு ஸ்டாண்ட் அப்படி டூ வீலர் ஸ்டாண்ட் அப்படி இறக்கி விட்டப்பாங்க சைடு ஸ்டாண்டு, அது போய் அவங்களை ஓவர் டேக் பண்ணி வந்து பாருங்க சைடு ஸ்டாண்டுக்கு தூக்கிட்டு போங்கன்னு சொல்லணும். சின்ன விஷயம்தான்.
1: சோ இதெல்லாம் இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கறத உங்களுடைய கருத்தா இருக்கு இல்லையா? ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
4: தமிழ் சொல்லுக்கு சுவை வள ஒட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றே எனும் அற்புதமான நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நான் குமரி மாவட்டம் ஜெகதீசன் அம்மா.
1: சொல்லுங்க ஜெகதீசன் சார்.
4: அதாவது 80% வந்து அது வீட்டுல அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கறாங்க, 20% அப்படி இப்படி இருக்குது. அதாவது ஆசிரியர் ஸ்கூல்ல ஒரு பக்கம் கற்றுக் கொடுக்கறத விட அந்த எப்படி இருக்கணும், குழந்தைகள் வளரணும், என்ன அதாவது என்ன கண்டிஷன்ல வரணுங்கிறத அந்த தாய் தகப்பன் வந்து கண்டிப்பா கற்றுக் கொடுக்கறாங்க, என்னுடைய கருத்து. வாய்ப்புக்கு
1: நன்றி சார். நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கும். கத்துக் கொடுக்கறோமா அப்படின்னு கேட்டா நிறைய பாத்தீங்கன்னா கத்துக் கொடுக்குறோம் ஆமா இல்லைன்னு சொல்ற இப்ப எல்லாம் நிறைய நேர்கள் சொன்னதுன்னா கத்துக் கொடுக்கணுங்க, கண்டிப்பா அதெல்லாம் செய்யணும், ரொம்ப முக்கியம் வாழ்க்கைக்கு அப்படிமா பேசிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்களா, பிள்ளைங்க வளர இந்த பருவத்திலேயே அவங்களுக்கு என்ன சொல்லலாம், இந்த தலைமுறைக்கு செல்லமாக வளர்க்குறதுக்கு பதிலாக நான் இல்லைனாலும் இந்த வேலையை செஞ்சு பழகணும், அப்படின்னா தான் நாளைக்கு நீ வேலைக்காக வெளில எடுத்து போகிற போது யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் உனக்கு தேவையான நீயே பார்த்துக்குவ அப்படின்ற மாதிரி அவங்களை பழக்க முடியும் இல்லையா? தொடர்ந்து

இஸ்லாம் நிகழ்ச்சியில் பாடலும் வந்துட்டே இருக்கு. எந்திரன் திரைப்படத்தில் தான் பாடல் கேட்கவிருக்கிறோம். வைரமுத்துடைய பாடல் வரிகளில் விஜய் பிரகாஷ் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடியிருக்காங்க. ஏ ரகுமானி சேல பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 ஓட

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஒன்பது மணி 39 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் தான் பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய வளரும் தலைமுறைக்கு திறன் சார்ந்த வாழ்க்கை முறையை நம்ம கற்றுக் கொடுக்கிறோமா அப்படின்னு நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்.
1: கரணி சார் சொல்லுங்க.
2: எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் வந்து இறுதி ஆண்டு படிக்காம கல்லூரி, பொண்ணு முதலாம் ஆண்டு. நாங்க இல்லைனாலும் வீட்டுல எல்லா வேலையும் பாத்துருவாங்கம்மா.
1: கத்து கொடுத்துட்டீங்க.
2: ஆமா, பையன் வந்து அவ்வளவு சமையல நல்லா எல்லாமே பண்ணிடுவோம்மா. ஏன்னா அவ அம்மா வந்து சமையல நல்லா கத்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரிமா பொது தளத்திலயும் பிள்ளைங்களுக்கு வந்து இப்படி நடக்குன்னு சொல்லி கொடுக்கணுமா. இப்ப நேற்று காலையில நாங்க முப்படல் தாமிரபரணி அது குளிக்க போனோம். மீன் வாங்கிட்டு குளிச்சுட்டு வரணும் போனோம். ஒரு குட்டி யானையில கொண்டு அந்த கஜடா கொண்டு அந்த கோயில உள்ள கஜடா ஆத்துக்குள்ள கட்டுறாங்க. நான் பேசினேன் அந்த என் பையன் சொன்னா, ஐயா இதெல்லாம் தட்டக்கூடாது, ஏன் எத்தனை மாவட்டத்துக்கு தண்ணி கொடுக்கு. இதே மாதிரி பொது தளத்திலயும் பிள்ளைங்களை வந்து சில கவனமா கொண்டு போய் இப்படி நடக்கு அதை சர்டிபிகேட் வைக்கணுமா.
1: இந்த விஷயங்கள
2: அப்ப வந்து அந்த பிள்ளைங்களை வந்து நல்ல ஒரு இது புத்தி கிடைக்கும், நிறைய பழக்கம் வருமா. என் பையன் கல்லூரியில படிக்க, கல்லூரியில ப்ரொபோசர் அவன் பெரிய மதிப்பு வச்சிருக்காங்க. படிப்பு சுமாரதான் படித்தான், இப்ப கல்லூரிக்கு போன பிறகு அவன் நல்ல ஒரு டேலண்ட் வந்துட்டு பேச்சு போட்டி நீச்சல் போட்டி எல்லா போட்டிலயும் பஸ் இருக்காமா. அதனால பிள்ளைங்களை நம்ம பெற்றோர்கள் வளர்க்கறதா வாய்ப்பு. நன்றி
1: நன்றி சார், நன்றி. சோ பிள்ளைங்களுக்கு வந்து என் பிள்ளை கூச்சஸ் பாவம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம வெளி இடங்கள்ல பேசுறதுக்கும் கத்துக் கொடுக்கணும். வாழ்க்கை சார்ந்த அந்த விஷயங்கள்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
3: வணக்கம்மா. திருச்சி மாவட்டம் லால்குடியில இருந்து வெங்கடேசன் பேசுறேங்கம்மா.
1: வெங்கடேசன் சார் சொல்லுங்க.
3: திறன் சார்ந்ததை கத்துக் கொடுக்கறோமான்னு கேக்குறீங்க. சட்டியில இருந்தாலும் அகப்பையில வரும், எந்த காலம் தொட்டுமா அதெல்லாம். எந்த சூழ்நிலையிலும் கிடையாது, எல்லாம் அவரவர் சொந்த சிந்தனை
1: தான்.
3: அவங்க சொந்த சிந்தனையில எப்படி நடத்தணும் நடத்தலாம். பத்தாவதுக்கு கலாச்சாரம் மாத்திரம், கணினி உலகம், அவசர பணம் சேர்க்கிற எண்ணம் அதுலதான் போவாங்களே தவிர, நீங்க திறன்கிற வார்த்தையில அதை கத்துக் கொடுக்கறதுக்கு பதிலா அந்த டீ எடுத்துட்டு ஆ போடணும். அறம்ங்கிறத கத்து கொடுக்கணும். அதுக்குதான் முயற்சி பண்ணா மத்தது அவங்க கத்துக்குவாங்க. பிள்ளைகளுக்கு சொத்தும் பணமும் புகழும் தேடி வைக்கின்ற அவசியமே இல்லை. ஒழுக்கத்தையும் அறத்தையும் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா ஏதோ இறைவன் வாய்ப்பு கொடுத்து, இனி எங்கிட்ட எல்லாம் முடியாதுன்னு
1: வச்சுங்க,
3: இறைவன் ஏதாவது ஒரு புதிய சிந்தனை பெற்றோர்களுக்கு கொடுத்து அவங்க இந்த மாதிரி கட்டி கொடுக்கணும்னாக்கா அவங்க செய்ய வேண்டிய வேலை ரெண்டு தான், அறத்தையும் ஒழுக்கத்தையும் அவங்க கட்டி கொடுத்தா மத்த திறமையில அவங்களுக்கு இயற்கையை அமைஞ்சிடும். அதுக்குதான் வள்ளுவன் சொல்றாரு, எல்லாரும் கத்துக் கொடுக்கலாம் அப்படின்னா, அறநறிந்த மூத்த அறிவுடையா கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளனாரு. இங்க அறமறிந்த அறிவுடைய மூர்த்தியாரே யாருமே இல்லையே, என்னையும் சேர்த்து. அப்ப நம்ம எப்படி கொண்டு போய் அவங்களுக்கு கத்துக் கொடுக்கறது. அதனால திறன்கிற இடத்துல ஆ போட்டு கத்துக்கிட்டோம்னா சிறப்புங்கிற செய்தி சொல்லிவிட்டேன். வாய்ப்பு நன்றிமா.
1: நன்றி சார், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் எங்க இருந்து சார்?
4: மஞ்சள் நீர்காயிலிருந்து சிங்காரவள் பேசுறேன்மா. நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கேன். நான் பிள்ளைங்களுக்கு எல்லாம் கத்து கொடுத்து அவங்க எல்லாம் இப்ப வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு வேலைக்கு போனாலும் அவங்க அந்த என் பையன் உப்பளத்துல கத்து கொடுத்தேன். அவன் நான் இல்லாட்டாலும் போய் பாத்திய வாரிட்டு வந்துருவான். வாழைத்தோட்டத்துக்கும் தென்னை மரத்துக்கும் போனாலும் காலையில ஒரு ரவுண்ட்

0: போனாலும் அவங்க அவங்க இந்த என்ன என் பையன்லாம் உப்பளத்துல கத்து கொடுத்தேன், அவன் நான் இல்லாட்டினாலும் போய் பாத்திய வாரிட்டு வந்துருவான். வாழை தோட்டத்துக்கும் தென்னை மரத்துக்கும் போனாலும் காலையில ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுல இருக்க புல்லு பிடிங்கிட்டு 8 மணிக்கு மேல வந்து குளிச்சுட்டு வந்து ஆபீஸுக்கு போகணும்னு போயிருவான். அப்படி நாம பிள்ளைய வளர்த்த இப்ப ஒரு ஒரு சின்ன உதாரணம் மெட்ராஸுக்கு இல்ல என் பேரனுடைய தட்ட கழுவுற எம்மா தட்ட தூக்கு அப்படிங்கண்ணா அத மனசுக்குள்ளேயே வச்சிருந்தேன். இங்க ஊருக்கு வந்தான் அம்மாவை கூப்பிட்டு வந்து எம்மா சாப்பிட்டாச்சு தட்ட தூக்குண்ணா ஏல தூக்கி கொண்டு அங்க கொண்டு வாங்கிட்டா அந்த இதுல அப்படின்னு அப்படியே முடிச்சான். இதுதான் உனக்கு பாடம் அம்மா, நான் தாத்தா அங்க வந்தாலும் சரி எங்க பார்த்தாலும் சரி எனக்கு முன்னா நீ வந்து தட்ட தூக்கு நீ யாருக்கும் சொல்ல கொடுங்க அப்படியே பார்த்தா முடிப்போம். அந்த மாதிரி நம்ம பேரனா இருந்தாலும் பிள்ளைகளா இருந்தாலும்
1: சிங்கர் வேணும் சார். ஓகே, உங்கள் இணைப்பு என்னாச்சுன்னு தெரில, ஒரு விஷயத்த சொல்ல வந்தாங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்க மற்றவங்க மாதிரி எடுக்கக்கூடிய அந்த நல்ல பேரே நமக்கு ஒரு சந்தோஷத்தை தரும் தான். நிகழ்ச்சியில் அடுத்து பாடல் கேட்டு வந்துடலாம். திஷ்யம் திரைப்படத்தில் அந்த பாடல் வந்துட்டுருக்கு. வைரமுத்துடைய பாடல் வரிகளில் காயத்ரி விஜய் ஆண்டன் இணைந்து பாடியிருக்காங்க. விஜய் ஆண்டனுடைய இசையில் பாடலை கேட்டு இணைச்சிருங்க. ஆகாஷ்வாணி நடை பண்பலை 102.6.
2: நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
3: ஒன்பது மணி 49 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியோட அணிஞ்சிருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் வளரும் தலைமுறைக்கு திறன் சார்ந்த வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்கிறோமா அப்படின்னு நிகழ்ச்சியில பேச போற. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
4: அன்பு மகளுக்கு அண்ணன் வாழ்த்துக்களுடன் சையத் பேசுறேன்.
3: சையத் சார் சொல்லுங்க.
4: அதாவது அதிகப்படியெல்லாம் வந்து மகனுக்கு அறிவு சொல்றத உட்கார
3: வைப்பா.
4: என்னுடைய நடவடிக்கையை பாரு, அதுக்கப்புறமா உங்க தாத்தாவை பத்தி சொல்லிட்டு எங்க அப்பாவை பத்தி சொல்லுவேன், எங்களுடைய பரம்பரையை பத்தி சொல்லிட்டு இதெல்லாம் எப்படி நடந்திருக்கு, இந்த மாதிரி சம்பவம், இது உன்னுடைய வாழ்க்கை, இது உன்னுடைய படிப்பு, உன்னுடைய கையில உங்கள்கிட்டதான் இருக்கு. நீ நல்லது செய்யறதும் தெரியறது இறைவர்களும் பார்த்துன்னா இருக்கான். நீ செய்யறது நீ உனக்கு நல்லா தெரியும், நீ மற்றவங்களை ஏமாத்த, ஆனா மனசாட்சியை ஏமாத்தவே முடியாது. ஆகையினால உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் தந்து இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் நீ ஆனா நீ மறைக்க வேண்டும் என்று நீ மத்தவங்களுக்கு நினைச்சா நீதான் வந்து ஏமாந்த போய் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி வைக்க. அருமையான வகம்மா, உண்மையில ஒரு அதிகப்படியா சொல்ல
3: மாட்டேன்.
4: இன்றைக்கு உயிரோட இருந்தான், மூணு தங்கங்களை விட்டுட்டு போயிருக்கான். இருந்தாலும் அவனுடைய
5: பழக்கவழக்கங்களையும் வீட்டுல பிள்ளைகளுக்கு எல்லா இடங்களையும் அந்த முன்னேற்றத்துக்குள்ள பாதையை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனாலதான் நம்ம மாடு நம்மளுடைய வந்து வீட்டு குடும்ப சூழ்நிலை நம்மளுடைய நாடு எல்லாம் முன்னேற்றமா போயிட்டு
3: இருக்கு.
5: பின்னாடி உள்ள காலங்கள்ல இப்ப நம்ம முன்னேறி தான் செஞ்சிருக்கோம் கண்டிப்பா. ஏதாவது நம்ம பின்னோக்கி போகலையா? எல்லாரும் இளைஞருடைய சக்தி கண்டிப்பா, இளைஞருடைய ஒரு அந்த ஒரு உன்னதமான ஒரு எண்ணங்கள், அந்த மேன் நம்மளுடைய நாடை மேலோக்கி கொண்டு போகணுங்கிற எண்ணங்கள் எல்லாத்துலயும் முன்னேற்றம் கண்டிப்பா. நம்ம வந்து இப்ப வீட்டுல வந்து தாய்த பக்கங்கள் நல்லா படிக்க வைக்கிறது, அறிவு சார்ந்த விஷயங்களை சொல்லி கொடுக்கறது குழந்தைகள்கிட்ட, இதெல்லாம் எல்லா வீட்லயும் நடந்துகிட்டு இருக்கு, எங்க வீட்லயும் நடந்துகிட்டு இருக்கு கண்டிப்பா. அதனால வந்து என்னைக்குமே வந்து அவங்கவுங்க வேலையை அவங்க பார்க்கும், அவங்களால தெரிஞ்சுக்கிடுவாங்க வைப்பாங்கன்னு யாரும் அப்படி நினைக்க போட கிடையாது. பெற்றோர்கள் நம்ம பிள்ளைகளை நம்ம முன்னேற்றமா கொண்டாடணும், நம்மளுடைய நாடு மத்தியில அவனும் நாட்டுக்காக ஒரு நல்லது பண்ணணும், மக்களுடைய மனதில் நல்லபடியா ஒரு விதையை விதைக்கணும் கண்டிப்பா. அந்த மாதிரிதான் நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும், இளைஞர்கள் மத்தியில் அந்த அந்த கண்டிப்பா அந்த உரையை கொண்டு போகணும் அப்படிங்கிற மனசுல எல்லாமே இருக்கிறாங்க. அதுல எந்த வித மாத்துக்கிறது கிடையாது. இன்னமும் நம்ம நாடு வந்து மேல மேல மேலோங்கி போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி சிந்தனைகள் இருக்கும்போது.
3: பாடலும் வந்துட்டே இருக்குது. குருவி திரைப்படத்தின் பாட கேட்க இருக்கிறோம். ஸ்நேகனுடைய பாடல் வரிகளை உதித் நாராயணன் ஸ்ரேயா கோஷன் இணைந்து பாடியிருக்காங்க. வித்யாசாகருடைய இசையில பாடலை கேட்டு நினைச்சிருங்க. ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஒன்பது மணி 56 நிமிடம் ஆயிட்டு கேட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. இன்னைக்கு நாம பேசிட்டு இருந்தோம் வளரும் தலைமுறைக்கு திறன் சார்ந்த வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்கிறோமா அப்படின்னு அனந்த பூங்காட் நிகழ்ச்சியில. ஸோ இன்னைக்கு நிறைய நிகழ்ச்சி அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ சொல்லப்போனால் நம்மளுடைய குழந்தைங்க ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்கன்னா அவங்கள சத்தம் போடாமல் அந்த கேள்விக்கான பதிலை அவங்களுக்கு சொல்லி பழகுங்க. அப்படின்னா தான் அவங்களுடைய சிந்தனை திறனை அது வளர்க்க உதவும். அது மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு தவறு செய்கிறாங்க அவங்க எடுத்த முடிவுலையோ இல்லாட்டி அவங்க செஞ்ச விஷயங்களும் தவறு வந்துச்சுன்னா ஏன் அப்படி பண்ண விஷயம் கேட்கறதுக்கு பதிலாக ஒன்றும் இல்லைப்பா வாழ்க்கையில் இந்த மாதிரி வரதான் செய்யும், இதில் வந்து இப்படி செஞ்சால் அது வந்து சரி செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கான விஷயங்களை சரி செய்யறதுக்கான அந்த காரணங்களும் சொல்லிக் கொடுங்க. அது மட்டும் இல்லைங்க, படிப்பு மட்டும் வாழ்க்கை கிடையாதுப்பா, மற்றவங்க கிட்ட எப்படி பேசுறது, ஒரு குழுவாக அதாவது டீமாக எப்படி வேலை செய்கிறது, ஒரு கஷ்டம் வரும்போது எப்படி யோசிச்சு முடிவு எடுக்கிறது, அந்த பிரச்சனையை சரி செய்கிற மாதிரி அப்படின்ற மாதிரியான திறன்களை நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கனாலே அந்த பிள்ளைங்க அவங்களுடைய சொந்த கால தைரியமாக அந்த எதிர்காலத்தை வந்து எதிர்நோக்கி இருப்பாங்க இல்லையா. ஸோ இன்னைக்கு பேசின எல்லா நேயர்களுக்குமே நன்றியும் பாராட்டுகளையும் சொல்லிடலாம். கல்வி அப்படிங்கிறது மூளையில் நம்முடைய தகவல்களை திணிக்கிறது கிடையாதுங்க, ஒரு பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சிந்திக்கும் திறனை வளர்க்கிறது தான். ஸோ அதை யோசிச்சு செயல்படுத்துங்க சொல்லிட்டு நீங்கள் நிறைவான பாடலும் வந்துட்டே இருக்கு. குத்து திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்கவிருக்கிறோம். பிரசன்னா ராவ் அவர்கள் இணைந்து பாடிருக்காங்க, சிம்மி அவர்கள் இணைந்து பாடியிருக்காங்க. பாடலை தொடர்ந்து 10 மணிக்கான சிகிச்சை இருக்கும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து நினைச்சிருங்க, திரைக்கும் நிகழ்ச்சி உங்க கூட பேசி

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நவராத்திரியின் இரண்டாவது நாளான இன்று பிரம்மச்சாரிணி தேவியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரரும் சமூக ஆர்வலருமான டாக்டர் ராம் மனோகர் லோஹியாவின் நினைவு நாளான இன்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அஞ்சலி செலுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின் பற்றாக்குறையை சரிசெய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் 180,000 கோடி ரூபாய் கடன் வழங்கும் இலக்கை எட்டும் வகையில் வாரந்தோறும் சிறப்பு முகாம்களை நடத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக கூட்டுறவுத்துறை தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் 500 பரதநாட்டிய கலைஞர்கள் ஆண்டாள் வேடமிட்டு நடனமாடி சாதனை படைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே நவப்பட்டியில் நின்று கொண்டிருந்த தனியார் பேருந்து மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 25 பேர் காயமடைந்துள்ளனர். ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மதுரை, கோவை உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல் 3 இடங்களை பெற்ற வீரர்கள் டிசம்பர் மாதம் மலேசியாவில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. சீனாவில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கவுள்ள 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்திய அணி தகுதி பெற்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரிலே நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் தான் இணையிறோம். 10 மணிலேருந்து இப்போ 11 மணி வரைக்கும் உங்கள் மனதுக்கு விருப்பமான பாடல்களை அள்ளித்தரக்கூடிய இந்த மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்கலாம். 0462256113 மற்றும் 32 அப்படின்ற இந்த எண்களுக்கு நீங்கள் இப்போ ரெடியாக இருப்பீங்க உங்கள் விருப்ப பாடலை கேட்குறதுக்காக. இந்த பாடலோடவே நாம் ஜிகே க்வெஸ்டின்ஸும் கேட்டுட்ருக்குறோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாடலுக்கு தொடர்ந்து நம்ம வந்து ஜிகே கேள்விகளுக்கு பதிலும் கேட்போம் இல்லையா. இன்றைக்கி என்ன மாதிரியான கேள்விகள் நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா, நம்ம மனிதர்களை போலவே இருக்கக்கூடிய விலங்குகள் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு என்னெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி விலங்குக்கும் சில விஷயங்கள்லாம் இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான டாபிக்ஸில் இன்றைக்கி நம்ம ஜிகே க்வெஸ்டின்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு முன்னால் நிகழ்ச்சியில் யார் நம்ம கூட பேச போகிறா, என்ன பாடல் கேட்க போகிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: நல்லா இருக்கிறோம், நீங்க நல்லா இருக்கீங்களா? யார் பேசுறீங்க? காந்தி மீதிமா சொல்லுங்க. சூப்பர் பாட்டு கேட்டுருவோம்.
1: அனைத்து நேயர்களுக்கும்,
0: அனைத்து நேயர்களும் சேர்ந்து கேட்க போறாங்க உங்க விருப்ப பாடல.
1: நன்றிமா,
0: நன்றி. நிகழ்ச்சியில நாம கேட்கக்கூடிய சூப்பரான முதல் கேள்வி என்ன தெரியுமா? மனிதர்களை போலவே கழுத்து எலும்பு கொண்ட ஒரு விலங்கு இருக்கு, அது என்ன விலங்கு அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிட்டு வாங்க. அதுக்கு முன்னால் நாம கேட்டுடலாம் மதுகதராஜா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நீங்களே 10 மணி 9 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் தான் நீங்கள் சூப்பரான பாடலை கேட்டுட்டு வந்தீங்க. அடுத்ததாக சூப்பர் பாடல் கேட்கறதுக்காக நேரும் காத்துட்ருக்குறாங்க. யார் அப்படின்றத நம்ம பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? யார் பேசுகிறீங்க?
1: நல்லா இருக்கு மேடம், நான் கன்னியாகுமரி மாவட்டம் கரிகல் பாலூர்லேருந்து ஃப்ரான்சிஸ் மேடம்.
0: ஃப்ரான்சிஸ் சொல்லுங்கள், என்ன பாட்டு கேட்க போகிறீங்க?
1: படம் பட்டத்து அணை பாடல். என்ன ஊரு என்ன ஊரு அழகியடா, கண்ணை விட்டு விலகல்லடா.
0: கண்டிப்பா நம்ம அந்த பாட்டை கேட்போம், சரிங்களா? சரி, கேள்வி கேட்டீங்களா? பாட்டுக்கு முன்னால் நான் சொன்னேன், மறுபடியும் சொல்லட்டா? சரி, மனிதர்களை போலவே கழுத்து எலும்பு இருக்கக்கூடிய விலங்கு எது அப்படின்னு
1: கேட்டிருந்தேன்.
0: நீங்களே கண்டுபிடிங்களே, நமக்கு இருக்கிற கழுத்து எலும்பு மாதிரி ஒரு விலங்குக்கு இருக்குதான், அது எதுவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. லேட் ஆகுமா? சரி, இது வந்து கொஞ்சம் நீளமா கழுத்து வச்சிருக்கிற ஒரு விலங்கு. ஒட்டகச்சிவிங்கியே
1: தான்.
0: ஆமா, அதோட கழுத்து எலும்பும் நம்ம கழுத்து எலும்பும் ஒண்ணு போலதான் இருக்கும். சரி, நன்றி நிகழ்ச்சியில இணைந்ததுக்கு.
1: நன்றி மேடம், நன்றி மேடம்.
0: ஒட்டகச்சிவிங்கிக்கும் நம்மளுடைய மனிதர்களுடைய கழுத்து எலும்பு வந்து 7 எலும்பு தான் இருக்குது. நமக்கு ஒரு 1/2 இன்ச் கேப்பில் தான் இருக்கும், 1/2 இன்ச் அளவுக்கு தான் அதுவும் வளரும். ஆனால் பார்த்திங்கன்னா ஒட்டகச்சிவிங்கிக்கு ஒவ்வொரு எலும்பும் 10 இன்ச் அளவுக்கு அது நல்லா பெருசாக வளருமா. ஒவ்வொரு எலும்பும் கூட 10 கிலோ வரைக்கும் இடம் இருக்குமா. அந்த பெரிய கழுத்தை தாங்கி பிடிக்கிற ஒரு தூண் மாதிரி, ஒரு கிரேன் மாதிரி அந்த எலும்புகள்லாம் ஒட்டகச்சிவிங்கிக்கு செயல்படுது. சரி, அடுத்த கேள்வியை கேட்டுருவோமா? மனிதர்களை மாதிரியே தூங்குறப்போ போர்வையை போட்டு மூடி தூங்குற ஒரு விலங்கு இருக்கு, அது என்னது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிங்க. அதுக்கு முன்னால் நம்ம பாடல் கேட்டுடலாம். பட்டத்து யானை திரைப்படத்துல இருந்து.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்லேயே உங்கள் மனதுக்கு விருப்பமான பாடலை அள்ளித்தரும் மனம் விரும்புதே நிகழ்ச்சியோடு தான் நீங்கள் இணைஞ்சிட்ருக்கீங்க, கேட்டுட்ருக்கீங்க ஃப்ரம் ரெயின்போ 102.6ல. அடுத்ததாக நம்ம கூட பேச போகிற நேயர் கரெக்டான பதிலை சொல்கிறாங்களா அப்படின்றத கேட்போமா? வணக்கம்.
1: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் NS குழஞ்சநாதன்.
0: குழஞ்சநாதன் சார், காலை வணக்கம்.
1: காலை வணக்கம். ரொம்ப நிகழ்ச்சியை பிடிக்கிறது பெரும்பாடாக இருக்குது.
0: பெரும்பாடாக இருக்குது. எப்படி அடிச்சு பிடிச்சி லைனை பிடிச்சிட்டீங்க. இப்போ உங்கள் பாடலை சொல்லிடுங்க.
1: ரஜினி நடிச்ச படம் தர்பார் சொல்றாங்க, அதுல என்ன போட்ட அடி கிடின்னு வருமா?
0: சரி, அந்த பாடலே போட்டுரும். ஓகேவா? ஜிகே கேள்விக்கு போகுமா? மனிதர்களை போல தூங்குறப்போ போர்வை மூடி தூங்கக்கூடிய ஒரு உயிரினம் இது, சரியா? ஆமா, நம்ம எப்படி போர்வை மூடி தூங்குறோம், ஆமா அது மாதிரி இந்த உயிரினமும் போர்வை மூடி தூங்கும். பூனை எல்லாம் இல்ல, அந்த போர்வையே அதுவே செய்யும். ஆமா ஆமா, இது ஒரு மீன் வகை.
1: சரி, நமக்கு தெரியலமா.

புரியலையா? சரி, பதில் நான் சொல்லிடுறேன். நன்றி. கிளி மீன்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பேரட் ஃபிஷ், அதுதான் அது போர்வை செஞ்சு அதுக்குள்ளே போய் தூங்குமா. இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிடுவோமா? இந்த வகை மீன்கள் வந்து க்ளோன் ஃபிஷ் மாதிரி அந்த பவளப்பாறையை சுற்றி தான் வாழும். இந்த கிளி மீன்கள் வந்து ஓய்வு எடுக்கிறப்போ தன்னை சுற்றி சளி மாதிரி ஒரு கொழகொழப்பான திரவத்தால் ஒரு போர்வை மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே மூடி அங்கே போய் தான் ரெஸ்ட் எடுக்குமா. சொல்லப்போனால் இந்த மீனோட ஸ்மெல் வந்து மற்ற வேட்டையாடுற மீன்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு தூங்குமா இந்த கிளி மீன்கள். அடுத்ததாக நம்ம என்ன கேள்வி கேட்க போகிறோம்? இன்றைக்கி வந்து மனிதர்களை போலவே இருக்கக்கூடிய உயிரினங்கள் விலங்குகளை பற்றி நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம் இல்லையா. அடுத்த கேள்வியும் அதை பற்றினது தான். மனிதர்களுடைய கைரேகை மாதிரியே கைரேகை இருக்கக்கூடிய விலங்கு எது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிங்க. அதுக்கு முன்னால் பாடல் கேட்டுடலாம் தர்பார் திரைப்படத்துலேருந்து.

0: 줌마 키.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரில் நம்ம மனம் விரும்பலை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். 10:23 ஆகி இருக்குது. சூப்பரான பாடல்களை நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு அட்டகாசமான பாடலை கேட்கறதுக்காக நேரம் காத்துட்டு இருக்கிறாங்க. யாரு, என்ன பாடல் அப்படின்னு கேட்டுருவோம். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: சூப்பரா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம். தென்காசி மாவட்டம் மேலச்சொக்கம்பட்டில இருந்து மூர்த்தி மேடம்.
0: மூர்த்தி, காலை வணக்கம். சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: ஜிவாஜி படத்துல இருந்து சஹானா சாரல் தூவுதான் பாட்டு.
0: தூரல் தூவுதா அப்படின்னு கேக்குறீங்களா?
1: ஆமா மேடம், ஆமா நெல்லையில பார்த்ததுதான்.
0: ஆமா, எங்களுக்கு தூரிட்டு இருக்குது உங்க பாடலுக்கு ஏத்த மாதிரி. ஆமா,
1: எங்க ஊர்ல மழையே இல்ல.
0: மழை இல்லையா? வந்துட்டே இருக்கு, பிடிச்சுக்கோங்க மழை.
1: நன்றி மேடம், நன்றி மேடம்.
0: சரி, நம்ம கேள்விக்கு போயிடுவோமா? மனிதர்களுடைய கைரேக மாதிரியே இந்த விலங்குக்கு கைரேக இருக்குது, அது எந்த விலங்கு? இது வந்து காட்டுல வாழ்ற ஒரு விலங்கு. இது வந்து ஒரு கரடி இனம் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, இது எப்ப பாரு தூங்கிட்டே தான் இருக்கும், கொஞ்ச நேரம் தான் முடிச்சிருக்கும். இல்ல இல்ல, வவால் இல்ல, கரடி. கரடி
1: தூங்கிட்டே இருக்குமோ?
0: ஆமா, இது வந்து ஆஸ்திரேலியாவில தான் இருக்கும்.
1: சரி மேடம், நீங்களே சொல்லுங்க.
0: நானே சொல்லிடவா? சரி, கோலா அப்படிங்கற ஒரு கரடி. சரியா?
1: சரி மேடம், சரி மேடம்.
0: நன்றி நன்றி
1: நன்றி மேடம்.
0: இந்த ஆஸ்திரேலியாவில வாழக்கூடிய அந்த கோலா கரடி வந்து மனிதர்கள் மாதிரியே அதுக்கும் கைரேகை இருக்குமா? நம்ம மனித பரிணாம வளர்ச்சிக்கு ரொம்பவே நெருங்கின தொடர்புடைய இந்த சிம்பன்சி, கொரிலா மாதிரியான குரங்கு இனங்களை விட இந்த கோலா கரடியோட கைரேகை வந்து மனிதர்களுடைய கைரேகை மாதிரி அப்படியே கிட்டத்தட்ட இருக்குதாமா? சரி, அடுத்த கேள்வியை நம்ம கேட்டுருவோமா? கடலில் வாழ்கிற இந்த மீன் வந்து மனிதர்களை போலவே சுவாசித்தா மட்டும்தான் உயிர் வாழ முடியுமா? கடலுக்கு மேலே வந்து சுவாசிச்சுட்டு மறுபடியும் உள்ளே போயிடும். அப்படி ஒரு மீன் இருக்குது, அது எந்த மீன் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிங்க. அதுக்கு முன்னால் நம்ம ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கில் சூப்பரான பாடலை சிவாஜி திரைப்படத்துலேருந்து கேட்டுடுவோம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. நெல்லையை மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். 10:31 ஆகிட்டு இருக்குது. சூப்பரான பாடல்களை நேர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பாடல் கேட்கறதுக்காக நேரம் காத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க யாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். வணக்கம்.
2: நெல்லை பண்பலை நேயர்களுக்கும் அறிவிப்பாளர் அம்மாவுக்கும் உற்சாகமான காலை நேர வணக்கங்கள் அம்மா.
1: காலை நேர வணக்கத்தை உற்சாகமா சொல்றது யாரு?
2: குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து. மனம் விரும்பி மனம் விரும்புதே பாடல் கேட்டு வந்து.
1: அப்படி என்ன பாட்டு கேட்க போறீங்க சொல்லுங்க.
2: தலை நம்ம ஜனநாயகம் படத்துல இருந்து தளபதி பாட்டு தான்.
1: சரி, கண்டிப்பா நம்ம பாடல கேட்டுடலாம். ஜி கே கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியுமா? கடலுக்கு மேல வந்து சுவாசிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் உள்ள போய் உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது இந்த மீன். அது என்ன மீன்?
2: என்ன ஒரு மீன் இருக்காமா?
1: லெட் பீஸா? அப்படிலாம் இல்லையே. உலகத்திலேயே மிகப்பெரிய பாலூட்டி அப்படின்னு இந்த மீனை சொல்லுவோம்.
2: அது பந்துவோட மூக்குல வச்சு
1: விளையாடும். இல்ல இல்ல, அது இல்ல. நீங்க டால்பின சொல்றீங்கன்னு
2: நினைக்கிறேன்.
1: அது இல்ல. வேற ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு பாருங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய பாலூட்டி அப்படின்னு சொல்லி இந்த மீனை தான் சொல்லுவோம்.

0: ஜெல்லி.
1: ஜெல்லியும் இல்லை. நானே சொல்லிட்டா? சரி, நீல திமிங்கலம். சரிங்களா?
0: சரிங்கம்மா, சரி.
1: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நம்ம போலவே இந்த மீனுக்கு வந்து நுரையீரலும் இருக்குது. இந்த நுரையீரல் மூலமாக தான் இந்த மீன் சுவாசிச்சுட்டு இருக்குது. அதுக்காகவே கடலுக்கு மேலே வந்து அதோட பெரிய நுரையீரல் பையை நல்லா ஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே போயிடும். அது காலியாகிற வரைக்கும் தண்ணிக்குள்ளே இருக்கும் கடலுக்குள்ளே. அதுக்கப்புறமா அது வந்து மேலே வந்து மறுபடியும் அந்த காற்றை நிரப்பிட்டு மறுபடியும் உள்ளே போகும். இந்த மாதிரி இந்த திமிங்கலம் வந்து வாழ்ந்துட்டுருக்குது. இதுவும் நம்மளை போல தான் சுவாசிச்சிட்ருக்கு. சரி, அடுத்த கேள்வி கேட்டுருவோமா? நம்மளுடைய மனிதர்களை போலவே மற்றவங்களை வந்து பெயர் சொல்லி கூப்பிடுவாங்களா? நம்ம வந்து ஒருத்தவங்க பார்த்து பெயர் சொல்லி கூப்பிட்றோம் இல்லையா, அது மாதிரி இந்த உயிரினம் வந்து அவங்களுடைய இனத்தை சார்ந்த அந்த உயிரினத்தை பெயர் வச்சு கூப்பிடுவாங்களாம். அது என்ன உயிரினம் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிங்க. அதுக்கு முன்னால் ஜனநாயகன் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டுடலாம்.

0: அண்ணா
1: நடா,
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி.

0: நேர்களே, மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் தான் நாம் இணைஞ்சிருக்கிறோம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கறதுக்காகவோ இல்லை ஜிகே கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்காகவோ அழைக்கலாம். 0462256113332 அப்படின்ற இந்த எண்களுக்கு. இப்போ நம்ம கூட பேச போகிற நேயர் யாருன்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: முருகன் சார், சொல்லுங்கள், என்ன பாட்டு கேட்க போகிறீங்க?
1: எனக்கு வந்து சுறா படத்துல இருந்து சிறவடிக்கும் நிலவே அந்த பாட்டுமா.
0: சுறா படத்துல இருந்து நம்ம கேட்டுருவோம். சரியா, இப்போ தான் நம்ம மீன் பத்தி பேசிட்டு இருந்தோம், உடனே உங்களுக்கு சுறா ஞாபகத்துக்கு வந்துடுச்சா?
1: ஆமா, நீங்க மீனை பத்தி சொல்லிவிட்டா.
0: சரி, அடுத்த கேள்விக்கு கூட பதில் ஒரு மீன் சார்ந்த ஒரு பதில் தான். நான் கேள்வியை மறுபடியும் கேக்கட்டா உங்களுக்கு? சரி, மனிதர்களை மாதிரியே தன்னோட இனத்துல இருக்கக்கூடிய மற்ற உயிரினத்தை பெயர் வச்சு கூப்பிடுற விலங்கு எது?
1: நன்றி.
0: சொல்ல போனா ரெண்டுமே அதோட இனத்துல இருக்கிற மற்ற உயிரினங்களை வந்து பெயர் சொல்லி கூப்பிடும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒலியை எழுப்பி அதை வந்து கூப்பிடுது. பொதுவாகவே இவங்க ரெண்டு பேரும், அதாவது டால்ஃபினும் பென்குயினும், மனிதர்களை மாதிரி தான் கூட்டமாக தான் குழுவாக தான் வாழ்வாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு வேலையும் அவங்க தனித்தனியாக பிரித்து செஞ்சுப்பாங்க. இந்த வேலையை நீ செய்ப்பா, இந்த வேலையெல்லாம் அவங்கெல்லாம் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமாக வாழக்கூடியவங்க தான் இந்த டால்ஃபினும் பென்குயினும். இவங்க அவங்க கூட இருக்கிறவங்கள அழகாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் வச்ச மாதிரி வித்தியாசமான ஒலியை எழுப்பி தான் கூப்பிடுவாங்களாம். அடுத்த கேள்வி கேட்டுருவோமா? மனிதர்களை மாதிரியே பேசக்கூடிய உயிரினம் எது? நீங்கள் கண்டுபிடிங்க, அதுக்கு முன்னால் நம்ம சுறா படத்துலேருந்து பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்களே, நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நேர்களுடைய மனதுக்கு விருப்பமான பாடல்களெல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். அப்படி சூப்பரான பாடல் கேட்கறதுக்காக நேர் காத்துட்ருக்குறாங்க. யாருன்னு பேசுவோம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், ஓசூர்லேருந்து ஜோதி கிருஷ்ணன் மேடம்.
0: ஜோதி, சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: ராயன் படத்துலேருந்து ஓலை கொட்டாயா இருக்கிறியே,
0: அந்த பாட்டு வேணுமா?
1: ஆமாங்க மேடம்.
0: சரி, கொடுத்துருவோம். சரியா, நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், ரொம்ப ஈஸியான கேள்விதான். மனிதர்களை போலவே பேசுற உயிரினம் எது அப்படின்னு சொல்லி
1: கேட்டிருந்தேன்.
0: ஆமா, பறவை இனமே
1: தான்.
0: கிளிதான். சூப்பர்மா, ரொம்ப ஈஸியான கேள்வியா போயிடுச்சுன்னா உங்களுக்கு. நன்றி, நன்றிமா. மனிதர்களை மாதிரியே சில கிளிகள் வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஏற்ற இறக்கத்தோட அழகாக பேசுமா. மனிதர்கள் மாதிரியே துல்லியமாக பல ஒலிகளை வந்து கற்றுக்கிறதுக்கு இந்த கிளிகளுக்கு அவ்வளோ திறமைகள் இருக்குது. கிளி மட்டும் இல்லை, மைனாவும் அவ்வளோ சூப்பராக மனிதர்களை போலவே பேசக்கூடிய ஒரு பறவை இனம். அடுத்த கேள்வியை நம்ம கேட்டுருவோமா. மனிதர்களை போலவே வரிசையான, தட்டையான, அழகான பல்வரிசை வச்சிருக்கக்கூடிய விலங்கு எது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இது குரங்கு கிடையாது, குரங்கு இல்லாமல் இன்னொரு விலங்கும் இருக்குது. அது என்னது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. அதுக்கு முன்னால் ராயன் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டுடலாம்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

நேரில் நம்ம மனம் வருவதே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். 10:52 ஆகிட்டு இருக்குது. நம்ம கூட பேச இருக்கக்கூடிய நேயர் யாரு அப்படின்னு கேட்போமா? வணக்கம் நேயர், இணைப்பில் இல்லையே. நேரில் நம்ம பாடலுக்கு முன்னால் ஒரு சூப்பரான கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மனிதர்களை மாதிரியே வரிசையாக தட்டையான பல் வரிசை இருக்கக்கூடிய விலங்கு எது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இது வந்து குரங்கு கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்போ அதுக்கு என்ன விலங்காக இருக்கும், சரியான பதில் என்ன அப்படின்னு நீங்கள்லாம் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்துருப்பீங்க. நான் பதிலை சொல்லிடுறேன். இது வந்து குதிரைக்கும் இருக்குது, செம்மறி ஆடுக்கும் இருக்குது, சரியா? இந்த ரெண்டு விலங்குகளுக்கும் மனிதர்களை போலவே வரிசையாக பல் அமைப்பு இருக்கும். இது போக பக்கு மீன் அப்படின்னு இருக்கும், பாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீனுக்கும் வந்து அச்சு அசலா அப்படியே மனித பற்கள் மாதிரியே ரொம்ப அழகாக சதுர வடிவில் மீனுக்கு இருக்குது. இந்த மீன் வந்து அமேசான் ஆறுகளில் மட்டுமே வாழக்கூடிய ஒரு வகை சூப்பரான உயிரினம்.

இல்லை, இது போல் இன்னொரு ஒரு கேள்வியையும் நம்ம சொல்லிடலாம். மனிதர்களை போலவே வாழ்க்கை முறை கொண்ட ஒரு உயிரினம் எது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு பதில் என்ன அப்படின்னா, எறும்பு இனம். நம்ம மனிதர்கள் எப்படி நம்ம வாழ்கிறோம், அதாவது வீடு கட்டி, அப்புறம் நமக்கு தேவையான சாப்பாடெல்லாம் நம்மளே செஞ்சு, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு உயிரின கூட்டம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எறும்பு தான். வீடு, அடுக்குமாடி குடியிருப்பு, அப்புறம் சாலை, இந்த மாதிரியான அமைப்புகளை நாம் எப்படி கட்டுறோமோ அது மாதிரியே

எலும்புகளும் புற்றுக்குள்ளே இந்த மாதிரி கட்டிக்கிடுது. அதுக்கும் தனியாக ஒரு சாலை வசதி எல்லாமே அது செஞ்சுக்குது. இது மட்டும் கிடையாது, வீட்டில் நாம் எப்படி இது சமைக்கிற ரூமு, இது தூங்குகிற ரூமு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக ரூமெல்லாம் வச்சுருக்குறோம் இல்லையா, அது மாதிரியே எறும்புகளும் அவங்களுக்கு தனித்தனியான வீடுகள் மாதிரி அது அழகாக கட்டுது. இது மட்டும் கிடையாது, குப்பையை கூட கரெக்டாக தனியாக ஒரு இடத்துல போய் தான் அது சேகரிக்குது. நம்மளை போல் விவசாயமும் செய்யுது. ஆமாங்க, கரெக்டு தான், எறும்பு விவசாயம் பண்ணுது. இலைகளெல்லாம் வெட்டி கொண்டு வந்து அது புத்துக்குள்ளே வச்சு அதில் வளர்கிற ஃபங்கஸ் பூஞ்சையை வந்து உணவாக சாப்பிடுமா. சூப்பரான ஒரு விவசாயத்தை வந்து எறும்புகள் செஞ்சிட்ருக்குது. அது போக நமக்கு எப்படி போலீஸ் ஆர்மி இவங்கெல்லாம் நம்ம வச்சுருக்குறோம், அது மாதிரி எறும்புகளும் போர் வீரர்களை எறும்புகளாக வச்சுருப்பாங்களாம். நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு தனியாக ஒரு ரூமில் வச்சு நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுற ஹாஸ்பிட்டல்ஸ் மாதிரி அவங்களும் தனியாக அதுக்குன்னு ஒரு ரூம் வச்சுருக்குறாங்க. உடம்பு சரியில்லாத எறும்பெல்லாம் அந்த ரூமில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்களாம். பாருங்க, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த குட்டி எறும்புக்குள்ள. மனிதர்களை போலவே எல்லா விஷயங்களையும் செய்யுதா? நேர்களே, நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். சூப்பரான பாடல் தான் நிறைவு பாடலாக கேட்க இருக்கிறோம். இவ்வளவு நேரம் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் உங்களோட நினைந்திருந்து மனிதர்களை போலவே இருக்கக்கூடிய பல உயிரினங்களை பற்றி சூப்பரான தகவல்களை வழங்கினேன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. ஒழிக்க இருக்கும் பாடலை தொடர்ந்து 11 மணிக்கு செய்தி சுருக்கமும் அதை தொடர்ந்து மணித்திரு நாடும் நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்துட்ருக்குது. எல்லா நிகழ்ச்சிகளையும் கேட்டு ரசிங்க.

வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நவராத்திரியின் இரண்டாம் நாளான இன்று பிரம்மாச்சாரிணி தேவியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று பிரதமர் நரேந்திரமோடி கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரரும் சமூக ஆர்வலருமான டாக்டர் ராம் மனோகர் லோகியாவின் நினைவு நாளான இன்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அஞ்சலி செலுத்தியுள்ளார். நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் INS மங்க்ரோல் இன்று இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது. கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் 180,000 கோடி ரூபாய் கடன் வழங்கும் இலக்கை எட்டும் வகையில் வாரந்தோறும் சிறப்பு முகாம்களை மேற்கொள்ள முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக கூட்டுறவுத்துறை தெரிவித்துள்ளது. நாகப்பட்டினத்தில் 253 ஆண்டு பழமையான டச் தேவாலயம் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ராணி கல்லறை மண்டபத்தை மாநில சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத் தலைவர் திரு தமீம் அன்சாரி ஆய்வு மேற்கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டம் லெவிஞ்சிபுரம் அருகே சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 7 நட்சத்திர ஆமைகள் மீட்கப்பட்டு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் 500 பரதநாட்டிய கலைஞர்கள் ஆண்டாள் வேடமிட்டு நடனமாடி சாதனை படைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே நவப்பட்டிகள் நின்று கொண்டிருந்த தனியார் பேருந்து மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 25 பேர் காயமடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே ஜூஜுவாடி சோதனை சாவடியில் காவல்துறையினர் 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து 3 பேரை கைது செய்தனர். தமிழகத்தில் மதுரை, கோவை உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் நார்த் ஈஸ்ட் அணி இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. ரஞ்சிக் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று தமிழகத்திற்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் ராஜஸ்தான் அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 323 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பர்களுக்கு மீண்டும் ஒரு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. 11:03 மனித்திருநாடு நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. பொதுவாக கஷ்டங்கள் வரும்போது முடங்கி போயிடாதீங்க, ஏன்னா இருட்டுக்குள்ளே புதைக்கப்படக்கூடிய விதையால் மட்டும்தான் வெளிச்சத்தை பார்த்து ஒரு மாபெரும் மரமாக வளர முடியும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருது அப்படின்னா உங்களை இன்னும் பலமாக்குறதுக்கான பயிற்சின்னு எடுத்துக்கிட்டு உற்சாகமாக முன்னேறுங்கன்னு சொல்லி இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிகிட்டு இருக்கிறேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். ஒவ்வொரு நாளும் இந்தியாவுடைய பெருமை பேசக்கூடிய அழகழகான இடங்கள் பத்தியோ இல்ல முக்கியமான நபர்கள் பத்தியோ இல்ல நிகழ்வுகள் பத்தியோ தெரிஞ்சிட்டு இருப்போம். அப்படி இன்னைக்கு நிகழ்ச்சி எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்? ராஜாக்கள் அப்படின்னாலே அவங்க

வாழ்ந்த அரண்மனைகள் தான் டக்குன்னு நம்ம கண்ணுக்கு ஞாபகம் வரும். பொதுவாக அரண்மனை அப்படின்னா நம்ம நிலத்தில் பிரம்மாண்டமாக கெட்டப்பட்ட அரண்மனை தான் நம்முடைய மனக்கண்ணில் வந்து போகும் இல்லையா. தண்ணீரில் மிதக்கிற ஒரு அரண்மனை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி தண்ணீரில் மிதக்கக்கூடிய அரண்மனைன்னு சொன்னதுமே நிறைய பேருக்கு வந்து ராஜஸ்தானில் இருக்கிற ஜல்மஹால் வந்து ஞாபகம் வரலாம். ஆனால் நம்ம வடகிழக்கு மாநிலமாக இருக்கிற திரிபுராவில் ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக தண்ணிக்கு நடுவில் மிதக்கிற மாதிரி ஒரு அரண்மனை இருக்குது. அந்த அரண்மனை பற்றி தான் இன்றைக்கி மனித நாடு நிகழ்ச்சியில் நாம் நிறைய சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். என்னன்னு சொல்லுங்க அப்படின்றது எனக்கு கேட்குது. அதுக்கு மாதிரி நிகழ்ச்சி முதல் பாடலை கேட்டு வந்தலாம். சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்தில் தான் பாடல் வந்துட்டே இருக்குது. எஸ் ஜானகி, எம் வாசர்கள் இணைந்து பாடியிருக்காங்க. பாடலை கேட்டு அணிஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

0: சொற்கும் என் கையிலே
1: இந்த நின்னிலைக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது. நன்ன நன்ன நன்ன நன்ன நன்ன நன்ன.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நாடு தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நேரம் 11:10 ஆகிட்டு இருக்குது. இது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6. இன்றைக்கி மனித நாடு நிகழ்ச்சியில் நம்ம வந்து நீருக்கு, அதாவது தண்ணிக்கு நடுவில் கெட்டப்பட்டிருக்கிற ஒரு மிதக்கக்கூடிய அரண்மனை பார்த்தா தெரிஞ்சுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அது வந்து திரிபுரா மாவட்டத்தில் வடகிழக்கு மாநிலமாக இருக்கிற திரிபுரா அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அரண்மனை பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா நீர்மகள் நீர் அரண்மனை, அதாவது இதை லேக் பேலஸ் ஆஃப் திரிபுரா அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா திரிபுரா மாநிலத்துடைய தலைநகராக இருக்கிற அகர்தாவிலிருந்து கிட்டத்தட்ட 53 கிலோமீட்டர் தூரத்தில் மேலாகர் அப்படிங்கிற இடத்துலதான் இந்த நீர்மகள் இருக்குது. இந்த அரண்மனை ருத்ரசாகர் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஏரிக்கு நடுவில் கட்டப்பட்டிருக்கு. திரிபுராவை ஆட்சி செஞ்ச மகாராஜா பீர் பிக்ரம் கிஷோர் மாணிக்கா அப்படிங்கிறவர் தான் 1930 இதை கட்ட ஆரம்பித்து 1938 கட்டி முடித்தாங்க. சரி, இந்த அரண்மனை ஏன் இந்த ஏரிக்கு நடுவில், அதுவும் இந்த ஆறுக்கு நடுவில் கெட்டணும், என்ன நோக்கத்துக்காக கெட்டினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோடை காலத்தில் ராஜாவுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் வெயிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சம்மர் ரெசார்ட் அப்படின்னு சொல்ல மாதிரி ஒரு இடம் வேணுன்றதுனால இந்த இடத்த பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இங்கே வந்து தண்ணிக்கு நடுவில் இந்த அரண்மனை இருக்கிறதுனால அரண்மனைக்குள்ளே எப்பவுமே ஏசி போட்ட மாதிரி ரொம்ப கூலிங்காக இருக்குமா. இடத்தையே பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க அப்படின்னா இந்த அரண்மனை எந்தெந்த மாதிரி கட்டியிருப்பாங்க, அதோடைய கட்டடக்கலை எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு யோசனை வருது இல்லையா, தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றியும் இந்த பாடலுக்கு பிறகு பாடலும் வந்துட்டு இருக்கு. இளமை ஊஞ்சல் அடைகிறது திரைப்படத்தில் இந்த வாலியுடைய பாடல் வரிகளில் SP பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் அவர்கள் இணைந்து பாடியிருக்காங்க இளையராஜாவுடைய இசையில. பாடலுக்கு ஏறடியே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: அரண்மனையுடைய டிசைனை பார்த்தா அப்படியே அசந்து போயிடுவாங்க. ஏன்னா இந்த டிசைன்ல ஹிந்துடைய கட்டடக்கலையும் இஸ்லாமியுடைய கட்டடக்கலையும் இணைந்து ஒன்றா கலந்திருக்கதை பார்க்க முடியும். சிவப்பு நிற மணக்கற்களால் இந்த அரண்மனையை கட்டியிருக்கிறதுனால தண்ணியில் பார்க்கும்போது அப்படியே சிவப்பாக கம்பீரமாக தெரியும். இந்த அரண்மனையை ரெண்டு பகுதியாக பிரிச்சிருக்கிறாங்க, அந்தர் மஹால், வெளிப்புற பகுதி அப்படின்னு. அந்தர் மஹால் இது வந்து ராஜ குடும்பத்துக்கான தனிப்பட்ட இடமா இருக்குது. அப்புறம் வெளிப்புற பகுதி அப்படிங்கிறது ராஜா தன்னுடைய அமைச்சர்கள் விருந்தினர்களை சந்திக்கக்கூடிய இடம். அரண்மனைக்குள்ளேயே மொத்தம் 24 அறைகள் இருக்குதான். அது மட்டும் இல்லைங்க, ராஜாவும் ராணியும் நேரடியாக படகுல வந்து இந்த அரண்மனைக்குள்ள இறங்குறதுக்காகவே அரண்மனைக்கு உள்ளேயே அழகான ஒரு படகு துறையும் கட்டியிருக்கிறாங்க. அந்த காலத்திலேயே தொழில்நுட்பத்தில் ரொம்ப அட்வான்ஸாக யோசிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த அரண்மனையை சும்மா சாதாரணமாக கட்டிடலைங்க. கொல்கத்தாவை சேர்ந்த மார்ட்டின் அண்ட் பர்ன் கம்பெனியை சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற பிரிட்டிஷ் நிறுவனத்தை வச்சு தான் ராஜா வந்து இந்த கட்டிடத்தை கட்டியிருக்காரு. 9 வருஷ உழைப்பான ரொம்ப ஸ்ட்ராங்கான அடித்தளத்தோட இந்த அரண்மனை உருவாகி இருக்கிறத பார்க்க முடியுது. இன்னும் தெரிஞ்சுக்கலாம் தரண்மனைக்குள்ளே இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்து. அதுக்கு முன்னாடி பாடலும் வந்துட்டே இருக்குது. சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்படத்துலேருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகளில் SP பாலசுப்ரமணியம், S ஜானகி இணைந்து பாடியிருக்காங்க இளையராஜாவுடைய இசையில். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: கேட்கிற பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6
1: 11:24 ஆயிட்டு இருக்குது. மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை.

92.6 இன்னைக்கு மணித்திறனாடி நிகழ்ச்சியில் நீர்மஹால் நீர் அரண்மனை பற்றி தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த அரண்மனைக்குள்ள வெறும் அறைகள் மட்டும் இல்லைங்க, ரெண்டு அழகான மாடி தோட்டங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. வெயில் காலத்தில் ராஜாவும் ராணி ஓய்வெடுக்கிறதுக்காகவும் வாக்கிங் போகிறதுக்காகவும் இந்த இடத்த வடிவமைச்சிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், ஏரிக்கு நடுவில் ஒரு கட்டடம், அதுக்குள்ள ஒரு சரிப்பான தோட்டம்னு நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு இல்லையா? பகலில் பார்க்கறத விட அந்த நீர்மஹால் நீர் அரண்மனை ராத்திரியில் ரொம்ப அழகாக இருக்கும். மாலை நேரத்தில் அரண்மனை முழுக்க வண்ண விளக்குகள் போட்டிருப்பாங்க. அந்த வெளிச்சம் அப்படியே அது கீழே இருக்கிற அந்த ருத்ரசாகர் ஏரியினுடைய தண்ணியில் பட்டு பிரதிபலிக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, சுற்றுலா பயணிகளுக்காக இங்கே லைட் அண்ட் சவுண்ட் ஷோ அப்படின்றத ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. இந்த இடத்த சுற்றி பார்த்து நம்ம மறக்கவே முடியாத அனுபவத்தை கண்டிப்பாக இந்த ஷோ வந்து நமக்கு கொடுக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே 3 நாளைக்கு நீர்மஹால் நீர் திருவிழா அப்படிங்கிறது ரொம்ப கோலாகலமாக நடக்குமாம். அப்போது நீச்சல் போட்டிகள், உள்ளூர் மக்களுடைய பாரம்பரிய நடனங்கள், கலாச்சார நிகழ்ச்சிகள்னு அந்த இடமே ஒரு திருவிழா கோலமாக இருக்கிறத பார்க்க முடியும். இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அப்படி பாடலும் வந்துட்டே இருக்கு. அண்ணாநகர் முதல் தெரு திரைப்படத்திலிருந்து வாலியுடைய பாடல் வரிகளை எஸ்பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா பாடியிருக்காங்க சந்திரபோஸுடைய இசையில். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

0: மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தருணத்திலும் உங்களுடன் பயணிப்பது இது நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.
1: தொடக்கமும் பாட்டு முடித்ததும் பாட்டு, பாட்டுக்கு பணிவன.
2: 11:30 ஆயிட்டு இருக்குது, கேட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. மனிதர்நாடு நிகழ்ச்சியில் நீர்மஹால் நீர் அரண்மனை பற்றி தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த அரண்மனைக்கு ரோட்லலாம் போக முடியாதுங்க. ருத்ரசாகர் ஏரியுடைய கரையிலிருந்து படகுல தான் அரண்மனைக்கு போக முடியும். சுற்றி தண்ணி இருக்குது. அந்த படகுல அரண்மனை நோக்கி போகும்போது அந்த தண்ணியில் அதை பார்த்துக்கிட்டே போகிற சந்தோஷம் இருக்கே, கண்டிப்பாக நம்மளுடைய மெமரியில் மறக்காத ஒரு விஷயமா இருக்கும். சரி, இந்த இடத்துக்கு எப்போ போனால் சூப்பராக இருக்கும், சுற்றி பார்க்க நல்லாயிருக்கும் கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் இங்கே ரொம்ப ஃபேமஸான படகு போட்டி நடக்கும். அப்போ ஏரியே ஒரு திருவிழா மாதிரி களைக்கட்டி இருக்கும். அந்த சமயத்தில் கூட போகலாம். இல்லை குளிர்காலத்தில் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா, நிறைய வெளிநாட்டு பறவைகள் அந்த சமயத்தில் இந்த ஏரிக்கு வரும். அதை பார்க்குறவங்க கண்டிப்பாக அந்த குளிர்காலத்தில் இங்கே போகிறதுக்கு பிளான் பண்ணுறது சூப்பராக இருக்கும். இந்த அரண்மனை இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ராஜவம்சத்துடைய ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ இந்த அரண்மனையை திரிபுர அரசாங்கம் தான் பாதுகாத்து பராமரிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அரண்மனை அமைஞ்சிருக்கிற ருத்ரசாகர் ஏரியை ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஈர நிலம் அப்படின்னு அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அக்கூடி பாடலும் வந்துட்டே இருக்கு. அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்திலிருந்து வாலியுடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்காங்க இளையராஜாவுடைய சேலை. பாடலை கேட்டு இணைச்சிருங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நீர்மஹால் நீர் அரண்மனை பத்தான் தெரிஞ்சிட்டு இருந்தோம். நேரம் 11:37 ஆயிட்டு இருக்குது. இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நீர்மஹால் நீர் அரண்மனை திரிபுராவில் இருக்கிற இந்த நீர்மஹால் வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு மறைக்கப்பட்ட பொக்கிஷன் கூட சொல்லாங்க. ஏன்னா ஒரு ஏரிக்கு நடுவில் இவ்வளோ பெரிய கட்டிடத்தை அந்த காலத்தில் எப்படி கட்டினாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நமக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. கோடை காலத்தில் வெயில் அப்படின்னா நம்ம எங்கே போகிறோம், சில்லுன்னு எந்த இடம் இருக்குது அப்படின்னு தேடும். ஆனால் ராஜாக்கள் அப்போவே யோசித்து அவங்க அந்த ராஜ குடும்பத்தோடு இருக்கிறதுக்காகவே யோசிச்சு பார்த்து தண்ணிக்கு நடுவில் கெட்டின இந்த அரண்மனையில் ஏசி போடாமலே ஏசியோட அந்த சூழ்நிலை தரக்கூடிய ஒரு அரண்மனையை அதை கட்டியிருக்கிறாங்க அப்போவே. அந்த தண்ணியில் அந்த அரண்மனையை பிரதிபலிக்கிறத பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருக்கா, இவ்வளோ அழகான ஒரு கட்டிடமா அப்படின்னு நம்ம எல்லாருமே கண்டிப்பாக பேச வச்சிடும். அப்படிப்பட்ட நீர்மஹால் நீர் அரண்மனை பற்றி தான் இவ்வளோ நேரமும் தெரிஞ்சுக்கிட்டோம். இனி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை, தகவல்களை, செய்திகளை, விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டே பாடலை கேட்டு வந்தெல்லாம் பாடலும் வந்துகிட்டே இருக்குது. சுவர் இல்லாத சித்திரங்கள் திரைப்படத்திலேருந்து கண்ணதாசனுடைய பாடல் வரிகளில் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியிருக்காங்க. கங்கை அமரனுடைய இசையில் பாடலை கேட்டு இணைச்சிருங்க. ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 11 மணி 42 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய செய்திகளை தகவல்களா சேகரிச்சுட்டு ரியோ வந்துட்டாங்க. ஸோ ஆர்ஜே ரியோ, என்ன செய்திகள் தெரிஞ்சுக்க போறோம்?
1: ஆமாம், முதல் செய்தி என்ன தெரியுமா? நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்காக ஒரு நியூஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். என்ன விஷயம்னா, அங்கே மாநில அரசு அலுவலகங்களில் பணிபுரிஞ்சிருப்பாங்கள்ல, அவங்களுக்கு ஓய்வூதியம் தொடர்பான ஏதாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து தெரியப்படுத்தலாம். எப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வர 25ஆம் தேதிக்குள்ளே மாவட்ட ஆட்சியர் அவங்களுக்கு வந்து 2 பிரதிகளை எடுத்து உங்களுடைய மனுக்களை நீங்கள் அனுப்பி வைக்கணும். இது சார்ந்த விஷயங்களை அந்த குறைதீர் நாள் கூட்டமாக டிசம்பர் 4ஆம் தேதி அவங்க நடத்துகிறாங்க. அந்த கூட்டத்தில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு முன்னாலேயே உங்களுடைய மனுவை நீங்கள் கொடுக்கணும். அப்படி நீங்கள் கொடுக்குறப்போ என்னெல்லாம் வச்சு கொடுக்கணும் தெரியுமா? நீங்கள் வந்து கடைசியாக பணி புரிஞ்சு அந்த ஓய்வு பெற்ற பதவி, அந்த என்னவா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்ற டீட்டெயில் முதல்ல எழுதணும். என்றைக்கு நீங்கள் வந்து ஓய்வு பெற்றீங்க அந்த டேட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுக்குன்னு ஒரு ஆணையன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இது போக ஓய்வூதியம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கருவூலத்தோடைய பெயரையும் எழுதணும். உங்கள் வீட்டு அட்ரஸ், உங்கள் ஃபோன் நம்பர், இந்த மாதிரியான விஷயங்கள்

0: எல்லாத்தையுமே நீங்கள் எழுதி வர 25ஆம் தேதிக்குள்ளே மாவட்ட ஆட்சியர் அவங்களுக்கு வந்து 2 பிரதி எடுத்து நீங்கள் போஸ்ட்டில் அனுப்பி வைக்கணும்.
1: ஸோ இந்த விஷயங்களெல்லாம் மறக்காமல் அட்டாச் பண்ணி கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே கொடுத்துடணும் இல்லையா?
0: ஆமாம்.
1: ஸோ இந்த செய்தியோடு சேர்த்து ஒரு பாடலையும் கேட்டு வந்தெல்லாம் பாடலும் வந்துட்டே இருக்குது. குரு திரைப்படத்தில் தான் பாடல் கேட்க இருக்குன்னு எஸ்பி பாலசுப்ரமணியம் மிஷ் அணைக்கு இணைந்து பாடியிருக்காங்க. பாடலை கேட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: 6.
1: பதினோரு மணி 49 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. மணித்திருநாள் நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன தெரிஞ்சுக்கிறோம்?
2: ஆமாம், அடுத்த தகவல் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, நாளைக்கு சில இடங்களில் பவர் கட்டு இருக்குது, அதை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். ரெடியாக இருந்துக்கோங்க உங்கள் ஊரா அப்படின்னு கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நாளைக்கு ரெடியாக காலையிலே எல்லா வேலைகளையும் முடிச்சுடுங்க. சரி, எங்கேன்னு முதல்ல சொல்லிடுறேன், ஓகேவா? சீதபரப்பநல்லூர் இந்த துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணி நாளைக்கு நடக்க இருக்குது. காலையில் 9 மணிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் புதூர், சீதபரப்பநல்லூர், உகந்தான்பட்டி, சுப்பிரமணியபுரம், சிறுக்கன்குறிச்சி, அப்புறம் வல்லவன் கோட்டை, முத்தன்குளம், மாறாந்தை இந்த பகுதிகளில் எல்லாமே மின் விநியோகம் நிறுத்தப்பட்டு வேலைகள்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் காலையிலே உங்களுடைய வேலையை முடிச்சுருங்க, ஏன்னா 9 மணிக்கு கரண்ட்டு போச்சுன்னா மதியம் 2 மணிக்கு தான் வரும்.
1: ஸோ இந்த இடத்துல உள்ளவங்கெல்லாம் மறந்துடாதீங்க, டைமையும் மறந்துடாதீங்க, வேலை செய்யக்கும் மறந்துடாதீங்க. சீக்கிரம் முடிச்சுட்டு சேட்டுன்னு ஃப்ரீயாக ரிலாக்ஸ் ஆகி உட்காந்துருங்க. நிகழ்ச்சி அடுத்த பாடலும் வந்துட்டு இருக்குது. சீவலப்பெரி பாண்டி திரைப்படத்துலேருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகளில் ராஜகோபால், சுஜாதா மோகன் இணைந்து பாடியிருக்காங்க ஆதித்யனுடைய இசையில். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. நிலை பண்பலை 102.6.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் 11:55 நிமிடம் ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. மணித்திருநாடு நிகழ்ச்சி கேட்டிருக்கிறீங்க, இது நிலை பண்பலை 102.6.
2: ஆமாம், மணித்திருநாடு நிகழ்ச்சியோட நிறைவான தகவலையும் நான் சொல்ல காத்துட்ருக்கிறேன். என்ன அப்படின்னா, குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா வந்து நடக்க இருக்குது இல்லையா, அங்கே வந்து பாதுகாப்பு பணிக்காக 1000 போலீஸார் வந்து நிறுத்தி இருக்கிறாங்களாம். இது போக மக்களுடைய சாதாரண உடையிலையும் சில போலீஸார்கள் வந்து பொதுமக்களோட கலந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுருக்காங்க அப்படின்ற தகவலை சொல்லியிருக்கிறாங்க. இது போகவும் கோயில் அப்புறம் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் முக்கியமான இடங்களில் 80 அதிகமான சிசிடிவி கேமராக்கள் வந்து அவங்க பொருத்தியிருக்கிறாங்களாம். அதனால் இந்த திருவிழாவுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அப்புறம் பொதுமக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்காக, சட்ட ஒழுங்கை பராமரிக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் தயாராக இருக்குது. நீங்கள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுறவங்களை கண்காணித்து அவங்க மீது சட்ட ரீதியான நடவடிக்கை நாங்கள் சரியாக எடுப்போம் அப்படின்ற தகவலையும் கொடுத்துருக்குறாங்க. குலசேகரப்பட்டினம் போகக்கூடிய தசரா திருவிழாவுக்கு பொதுமக்கள் சிறப்பான முறையில் நீங்கள் போயிட்டு வரலாம். அதற்கான எல்லா பாதுகாப்பு பணிகளையும் தயாராக வச்சுருக்கிறாங்க.
1: ஸோ இந்த தகவலோட நிகழ்ச்சியும் நிறைவு செஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியும் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. என்ன ஆசையும் வச்சா திரைப்படத்திலேருந்து பாடலை தொடர்ந்து 12 சேர்ச்சிருக்கும் கேட்கலாம். இது வரைக்கும் நிகழ்ச்சியும் கூட பேசிகிட்டு இருந்தோம். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெய்மா செபாஸ்டியன் மற்றும்
2: நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ.
1: பாடல் இதோ காற்றாலைகளில்.

வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். நவராத்திரியின் இரண்டாம் நாளான இன்று பிரம்மாச்சாரிணி தேவியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரரும் சமூக ஆர்வலருமான டாக்டர் ராம் மனோகர் லோகியாவின் நினைவு நாளான இன்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் INS மோங்க்ரால் இன்று இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திருமதி சத்யபாமாவும், மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திருமதி மரகதம் குமரவேலும் பேரவை உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் 180,000 கோடி ரூபாய் கடன் வழங்கும் இலக்கை எட்டும் வகையில் வாரந்தோறும் சிறப்பு முகாம்களை மேற்கொள்ள முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக கூட்டுறவுத்துறை தெரிவித்துள்ளது. நாகப்பட்டினத்தில் 253 ஆண்டு பழமையான டச் தேவாலயம் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ராணி கல்லறை மண்டபத்தை மாநில சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழக தலைவர் திரு தமீம் அன்சாரி ஆய்வு மேற்கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டம் லெவிங்கிபுரம் அருகே சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 7 நட்சத்திர ஆமைகள் மீட்கப்பட்டு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் 500 பரதநாட்டிய கலைஞர்கள் ஆண்டாள் வேடமிட்டு நடனமாடி சாதனை படைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே நவப்பட்டியில் நின்று கொண்டிருந்த தனியார் பேருந்து மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 25 பேர் காயமடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ஜூஜுவாடி சோதனை சாவடியில் காவல்துறையினர் 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து 3 பேரை கைது செய்தனர். தமிழகத்தில் மதுரை, கோவை உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் நார்த் ஈஸ்ட் அணி இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 6.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இனி கேட்கலாம் இன்று இனி ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நண்பகல் 12:10 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் நீங்கள் சேர்த்து வைத்த சிறு சேமிப்பிலிருந்து வாங்கிய பொருள் எது, தோழிகள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். 1 மணிக்கு நலம் தானா, சர்க்கரை நோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம். வழங்குபவர் பொதுநல மருத்துவ நிபுணர் சிவசுந்தர் அவர்கள். தொடர்ந்து நலம் தானா நிகழ்ச்சியில் திருவாச்சி இலையின் பயன்கள் பற்றி கேட்கலாம். 2 மணிக்கு அன்பின் வரிகள், 3:00 திரையருவி, பிற்பகல் 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். மாலை 4:00 பொதிகை தும்பி, 5:00 படமும் பாடலும், 6:00 பக்தி மாலை, மாலை 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்கள், 8:05 குக்கோ நேர் விருப்ப பாடல்கள், 9:00 இடைவிடாத இசை மழை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் சங்க இலக்கியத்தில் மழை குறிப்புகள் பற்றி கேட்கலாம், 10:00 சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி

0: ஆலங்குளம் சே தாவீது அவர்களின் தொகுப்பில் பாடல்கள் நாம் கேட்டு ரசிக்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.
1: நேர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருநெல்வேலி பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் ஸ்நேகிதியே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
2: இந்தியாவின் நம்ம வண்டியர் வசந்தன்கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்ம வண்டியர் வசந்தன்கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே. 1.5 டன் 3-ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மிஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
3: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்கிருக்கும் இந்த நிகழ்ச்சி பெண்கள் மட்டும் பங்கேற்கும் ஸ்நேகிதியே. ஸ்நேகிதி நிகழ்ச்சிக்காக காற்றலையில் உங்களோடு இணைந்திருக்கிறோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்
4: நான் உங்கள் ஜெமிமா செபாஸ்டியன்.
3: ஜெமிமா
4: சொல்லுங்க, திவ்யா எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். அதாவது பொதுவாக நம்ம பெண்கள், அதாவது நம்மளுடைய இல்லத்தரசிகளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு.
4: ஆமாம்,
3: என்ன பழக்கம் அப்படின்னா சேமிப்பு பழக்கம்.
4: கடுகடப்பாக்குள்ள மிளகுக்குள்ள அப்பெல்லாம் வந்து தெரியாத மாதிரி ஒழிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா?
3: ஆமாம், இப்படி வந்து அங்கங்கே அந்த மளிகை ஜமான் வாங்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் மிச்சரம் வாங்குறது, இல்லாட்டி வீட்டுக்கு இடைக்கு போட்டு அந்த பொருளை வரக்கூடிய காசு, இப்படி ஒவ்வொரு இதாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து எங்கேயாவது ஒரு இடத்துல சேர்த்து வச்சுட்டு மொத்தமாக வந்ததுக்கப்புறம் அந்த பொருளை வச்சு தனக்கோ இல்லை தன்னுடைய குடும்பத்தாருக்கோ ஏதாவது வந்து ஒரு பொருள் வந்து வாங்கியிருப்பாங்க.
4: ஆமாம்,
3: அது என்ன பொருள் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம தோழிகள்கிட்ட கேட்க போகிறோம். நீங்கள் சேர்த்து வச்ச சிறு சேமிப்பிலிருந்து வாங்கிய பொருள் இது அப்படின்னு சொல்லிட்டு
4: தோழிகள் வந்து நீங்கள் டக்குன்னு உங்கள் ஃபோன் எடுத்து கால் பண்ணி சொல்லுங்கள். 0462-256-1132 அப்படின்னா 0462-256-1133 அப்படிங்கிற எங்களுக்கு.
3: நம்ம கூட பேச போகிற முதல் தோழி யாருங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யாருங்கிறது பேசுகிறீங்க?
5: பரங்குன்றாபுரத்துலேருந்து.
3: உங்கள் பேர் தெளிவாக கேட்கலையே.
5: முத்துக்குட்டி மேடம்.
3: முத்துக்குட்டி பேசுறீங்களா? சொல்லுங்க, நீங்க வந்து சேர்த்து வச்ச சிறுசேமிப்புல இருந்து என்ன பொருள் வாங்குனீங்க?
5: ஒரு தையல் மிஷின் வாங்கணும்டா.
3: தையல் மிஷினே வாங்கிட்டீங்களா? சூப்பர்.
5: 12,000 ரூபாய்க்கு வாங்கணும்.
3: தையல் மிஷின் வாங்கணும்ங்கிறதுக்காக சேர்த்து வச்சீங்களா, இல்ல சேர்த்து வச்ச காசுல இருந்து தையல் மிஷின் வாங்குனீங்களா?
5: இல்ல, கொஞ்சம் சேர்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த நேரம் அம்மா வந்து தையல் படிச்சா,
3: சரி
5: அதனால கண்டிப்பா இதை வாங்கிரணும் அப்படிங்கறதுக்காகவே வாங்கிட்டேன் மேடம்.
4: வாங்குறதுக்காக நான் சேர்த்து வச்சிருக்கீங்க, பரவாயில்ல. ஸோ நினைச்ச மாதிரி சேர்த்து வச்சு வாங்கிட்டீங்க. சூப்பர்
5: மேடம்,
3: ரொம்ப அழகா.
5: எந்த ரூபா ஒரு 100 ரூபா கிடைச்சாலுமே போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டு வைக்கணும், நமக்கு வேணுங்கிறதுக்கு கொண்டு போடுறாங்க.
3: போஸ்ட் ஆஃபீஸ்ல நீங்களாம் சேர்த்து வைக்கிறீங்க?
5: ஆமா.
3: சூப்பர்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நம்ம கூட பேச போற அடுத்த தோழி.
6: வணக்கம்மா.
4: வணக்கம்.
6: வணக்கம்.
4: பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி அம்மா.
6: எனக்கு தேவையான பாத்திரங்களை பாதி
4: வாங்கினேன்.
6: அதே மாதிரி எங்க அண்ணன்ட்ட சேர்த்து சேர்த்து வச்சு அங்கிட்டு இங்கிட்டு இருக்கிறது அங்கிட்டு இருக்கிறது அம்மா கடைக்கு போயிட்டு வந்து வைக்கிற காசு எல்லாத்தையுமே சேமிச்சு வச்சு அண்ணன்ட்ட வந்து ஒரு பெரிய அமௌண்டா 1,000 ரூபாய கொடுத்து ஒரு தோடு செஞ்சுட்டாங்க அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். எங்க அண்ணன்ட்ட, எங்க அண்ணன் நகரத்துல இதை பண்ணுவாங்க. அப்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க எங்க அண்ணன், அது எம்புட்டு காசு சேர்த்து வச்சிருந்துருக்கு.
4: ஆமா, அப்ப 1,000 ரூபாய்லாம் பெருசு இல்ல.
6: ஆமா, ரொம்ப கஷ்டம் அந்த நேரம் எல்லாம். அப்ப அம்மா அம்மாட்ட சொல்லி அடிக்கடி பெருமைப்படுவாங்க, எப்பவுமே காசு கேக்குற பழக்கம் உண்டு அப்படின்னு. அதே மாதிரி இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருள் வாங்கினேன். இது தோடு மோதிரம் வாங்கிக்கிருவேன், எனக்கு பிடிச்சது. அப்புறம் பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன மோதிரம் வாங்கி கொடுப்பேன். அப்புறம் பேரம் பேத்திகளுக்கு தோடு குட்டி குட்டி தோடு வாங்கி கொடுப்பேன். இப்படி சேர்த்து வைக்கிற காசை பொறாமே நல்லதுக்காக பயன்படுத்துவேன். அது மேடு மேடு பெரிய ஒரு நல்ல நிலைமைக்கு இன்னைக்கு தெளிவான ஒரு வாழ்வு, கடன் இல்லாத வாழ்வு வாழ்றோம்னா அந்த சிறு

0: எனக்கு விடாம்பா, எனக்கு கை கொடுக்கணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, நிதர்சனமான உண்மைதான். நன்றிம்மா, சூப்பரா சொன்னீங்க.
0: நன்றிங்கம்மா.
2: இன்னும் நம்ம தோழிகள்லாம் அவங்க சேர்த்து வச்ச சிறு சேமிப்புலேருந்து என்ன மாதிரியான பொருள்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு ஆவலாகவும் இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துருவோமா?
1: பாடல் கேட்டெல்லாம் எந்த திரைப்படத்திலேருந்து?
2: விரும்புகிறேன் திரைப்படத்திலேருந்து உன்னிமேனன் குரலில் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை 43 inch LED TV 19,990 மட்டுமே, 1.5 ton 3-star AC 21,990 மட்டுமே, மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மிஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம், 5-seater சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: மணி 21 நிமிஷத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க ஸ்நேகிதியே. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இன்னைக்கு நம்ம தோழிகள்கிட்ட என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, நீங்க சேர்த்து வச்ச சிறு சேமிப்புல இருந்து வாங்கின பொருள் எது அப்படின்னு சொல்லிட்டு தான் தோழிகள் என்ன சொல்றாங்க கேட்டுடலாமா?
1: கேட்டுடலாமா. அடுத்த தோழி யார், இங்க இருந்து? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: காரக்குறிச்சி புருக்குடியில இருந்து கனகா பேசுறேன்.
1: கனகாமா சொல்லுங்க, நீங்க சேர்த்து வச்ச சிறு சேமிப்புல இருந்து வாங்கிய பொருள்.
2: ரொம்ப செலவு பண்ணுவாங்க என் வீட்டுக்காரர், எனக்கு அத்மார்க் முச்சை குத்தி இருக்காங்க. எங்கனாலும் ஒன்ன கூட்டிட்டு போக முடியாது. வெளியே போனா ஒரு கடையில உள்ள போயிட்டு வெளியே வந்தாலே 1000 ரூபா. நான் வீட்டுக்கு தேவையானதுதான் வாங்குவேன், தேவையில்லாத எதுவுமே வாங்க மாட்டேன்.
1: அவன் சேர்த்து வச்சு நாங்க ஃப்ரிட்ஜ் வாங்குறப்ப 7000 ரூபாய் தந்தான்.
2: ஆமா, அதே போல வீட்டுல என்ன பொருள் வாங்கினாலும் இது இந்த பொருள் வாங்கணும்பா, நீ சேர்த்து வச்ச பைசால தாப்பாட்டு அவன் 6ஆம் கிளாஸ் தான் படிக்கான். இருந்தாலும் அவனுக்கு அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி விட்டாச்சு.
0: அடடா அடடா, சரி நம்ம கையில இருந்தாதான் அந்த பணம் செலவாயிரும் சொல்லிட்டு ஒரு பொறுப்பான ஒரு பையன் உங்களோட பையன் கொடுத்து சேர்த்து வச்சிட்டீங்க. செவ
2: ஆரம்பிச்சாதாருங்க நல்லது.
1: கண்டிப்பா பல நல்ல விஷயத்த பண்ணிருக்கீங்க.
2: அதே போல வீட்டு வேலை இப்ப ஏதாச்சும் பாக்காம இருந்தாச்சுன்னா நான் சொல்லுவேன், உங்களுக்கு தான்ப்பா எல்லாமே உழைக்கிறோம், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதப்பா உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி
1: வச்சிடுறேன்.
2: நல்ல பழக்கமா?
1: நல்ல பழக்கமா நீங்க நினைக்கிறீங்க?
0: நீங்க சொல்றத கேட்டுட்டு அவங்க செஞ்சாங்கன்னா அது ஒரு நல்ல பழக்கம்.
2: இல்ல நீங்கதான் கேள்வி கேப்பீங்களா, நாங்களும் கேட்கணும்ல.
1: நல்ல பழக்கம் இல்லன்னு எப்படி சொல்ல முடியும் இல்ல? சூப்பர்மா, தொடர்ந்து அதே மாதிரி செய்யுங்க. எனக்குதான் அந்த பழக்கம் வரல, நான் வந்து என் பிள்ளைய நான் வந்து பழக்கிட்டேன்னு சொல்லி இருக்காங்க. கனகாமா நன்றி.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சி இணைந்ததற்கு. நம்ம கூட பேச போற அடுத்த தோழி, வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், யாரீங்க பேசுறீங்க? லலிதாமா, நீங்க சேர்த்து வச்ச சிறு சேமிப்புல இருந்து என்ன பொருள் வாங்கினீங்க? சூப்பர்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம தோழிகள் எல்லாமே வந்து அந்த சேர்த்து வச்ச காசுல இருந்து நம்ம குழந்தைகளுக்கோ இல்ல நம்ம வீட்டு இருக்கவங்களுக்கோ முதல்ல வந்து அந்த நகைகளை எடுத்து வச்சிடறாங்க. ஒரு சேஃப்
1: ஞானமா இருக்கு, யோசிச்சு பண்ணிருக்காங்க இல்லையா?
0: ஆமா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான உபயோக பொருட்கள் இந்த பாத்திரம் பண்டங்கள் வருது. இப்ப நம்ம கனகா குடிச்சவங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கினோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கும் போயிருக்காங்க. ஆனா முதல்ல ஆனா அந்த என்ன பணம் வருதோ அதுல முதல்ல ஏதாவது ஒண்ணு வாங்கிடணும் அப்படின்ட்டு,
1: அதுவும் வந்து ஏதோ யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி வாங்காம ஒரு அதுவுமே ஒரு சேமிப்பா இருக்கிற மாதிரி யோசிச்சு வாங்கியிருக்காங்க இல்லையா?

0: அதை
1: பாராட்டி ஆகணும். நிகழ்ச்சி எடுத்த பாடல் கேட்டு வந்துடலாம்.
0: இன்னும் கூட நம்ம தோழிகளோட பேசலாம். நீங்கள் சேர்த்து வச்ச சிறு சேமிப்பிலிருந்து வாங்கிய பொருள் இது. இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தோழிகளிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: திருநெல்வேலி பண்பலை 102.6 சிநேகிதியே, இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் வசந்தன்கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே. 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5 சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.

0: இந்தியாவின் நம்ம வண்டியிலர் வசந்தன் கோவில் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே, 1.5 டன் 3-ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே, மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மிஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம், 5-சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
1: பன்னிரெண்டு மணி 31 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. ஸ்நேகிதி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6. ஸோ ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் நம்ம தோழிக்கிட்ட என்ன கேட்டிருந்தோம்னா,
2: நீங்க சேர்த்து வச்ச சிறு சேமிப்புல இருந்து வாங்கின பொருள் எது அப்படின்னு பிடித்ததான் நம்ம கூட பேச போற அடுத்த தோழி. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யாரீங்க இது பேசுறீங்க?
3: சங்கரன் கோவில பேசுறேன்.
2: சங்கரன் கோவில இருந்து மட்டும் கிடைச்சு அப்புறம் உங்க பேர் கேட்கலையே.
3: மகேஸ்வரி.
2: மகேஸ்வரி சொல்லுங்கம்மா.
3: அதுக்கு ஒரு புடவை எடுத்தேன்.
1: நன்றி.
2: நம்ம கூட பேச போற அடுத்த தோழி வணக்கம்.
1: வணக்கம். இணைப்புல இருக்கீங்க?
2: வணக்கம். வணக்கம். யாருங்க இது பேசுறீங்க? நம்ம கூட பேச போற அடுத்த தோழி வணக்கம்.
1: வணக்கம். உங்களோட இனிப்பு கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. ரேடியோல இருந்து தள்ளி
4: வந்துருங்களேன்.
1: இப்ப சூப்பரா கேக்குது. உங்க யாருங்க இருந்து பேசுறீங்கம்மா? சாவித்ரி அம்மா. சாவித்ரியா? காயத்ரியா?
2: காயத்ரி.
4: நல்லா இருக்கீங்களா? ரெண்டு பேரும்
1: ரெண்டு பேரும் நல்லமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: என்ன
2: வாங்கினீங்க?
1: நன்றி.
2: கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. நன்றி நன்றி. அதாவது நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்குமா, ஒரு 100 ரூபா வேணா சேர்ந்துருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்தேன். ஆனா பாத்தீங்கன்னா என்னாலே நானே நம்பல, அவ்வளவு ரூபாய் சேர்த்துட்டேன்.
1: தேவி 5 வருஷம் எப்படி நம்ம உண்டியில சேர்த்துட்டு ஓரமா வச்சிருந்துருப்பாரு. நீ அந்த மாதிரி சேமிச்சு
2: எடுத்துருப்பாங்களா? இருக்கும்
1: இருக்குல்ல நம்மள மாதிரி. இல்ல நான் வந்து ரொம்ப ஞாபகமா வச்சிருக்கேன் போல. அதான் 8 ரூபா போட்டாலும் திருப்பி

0: முன்னாடி
1: தட்டி
0: உண்டி
1: எடுத்துக்கணும்னா
0: வாங்கிடுறது.
1: அதுல எவ்வளவு இருக்குன்னு குளிக்கி குளிக்கியாவது பார்த்துட்டு அதுல ஏதாவது ஒரு கெஸ்ஸிங் வச்சிருவோம். ஓ இவ்வளவு சேர்ந்துருக்கு, இவ்வளவு இருக்கும் அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங் வச்சிருவோம்.
0: ஆமா
1: பரவாயில்ல, அழகா சேமிச்சு வச்சு, உண்டியில சேமிச்சு வச்சு பேத்திக்கு வந்து ஒரு கம்மல் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நீங்க சேர்த்து வச்ச சிறு சேமிப்புல இருந்து என்ன பொருள் வாங்கினீங்க தோழிகளே, எங்களோட பகிர்ந்துக்கோங்க சிநேகிதி நிகழ்ச்சியில. அதுக்கு முன்னாடி நம்ம தோழிகள்கிட்ட பேசக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாட்டு பத்ரி திரைப்படத்திலிருந்து கேட்டு வந்துடலாம். பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: Doesn't she just love me? திருநெல்வேலி பண்பலை 102.6 சிநேகிதியே. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன்கோ.
1: இந்தியாவின் நம்ப வண்டியிலர் வசந்தன்கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்ப வண்டியிலர் வசந்தன்கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே. 1.5 டன் 3-ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மிஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
2: பனிரெண்டு 12:41 கேட்டுட்டு ஸ்நேகிதியே, நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தோழிகள் எல்லாமே அவங்க சேர்த்து வச்ச சிறு சேமிப்புல இருந்து என்னென்ன பொருள்லாம் வாங்கினோம் அப்படிங்கறத பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம கூட பேச போற அடுத்த தோழி, வணக்கம்.
3: வணக்கமா, யாரு இங்க இருந்து?
2: என்ன பொருள் வாங்கினீங்க?
3: தலைப்பு நானும் வீடு சுத்தி கொஞ்சம் கொஞ்சமா என் பேரனுக்கு 10-12,000 சேர்த்து 1 கிராம் மோதிரம் வாங்கினேன். வேற கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் சேர்த்து என் மகளுக்கு ஒரு கொலு தங்கி
2: போட்டேன்.
3: பிறகு எங்க வீட்டுக்காரருக்கு குறைய குறையா வீடு சுத்தி தான் நான் சிறுசேன் மாதிரி சேர்த்து நான் கொஞ்சம் போஸ்ட் ஆஃபீஸ்ல வார வாரம் மாசம் 200 ரூபா கட்டுனேன். அது எடுத்து வெள்ளி கோடி வாங்கி போட்டேன் மாப்பிள்ளைக்கு. நான் எல்லாம் இவ்வளவு உழப்பு எங்க உழப்பு தைரியத்துலதான் நான் இவ்வளவு செஞ்சு நான் மின்னலுக்கு வந்தேன் மேடம்.
2: சூப்பர் மேடம், ரொம்ப அழகா சொன்னீங்க. அவங்க வீடு சுத்தி சேர்த்த காசுல இருந்து பேரனுக்கு, மகளுக்கு, கணவருக்குன்னு எல்லாருக்கும் அவங்க வாங்கி கொடுத்தாங்க. அதுவும் என்னோட நான் அந்த சேர்த்து வச்சதுல இருந்து வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கறது அவங்க சொல்லும் போதே ஒரு சந்தோஷம் தெரிஞ்சது இல்லையா?
4: இல்ல, நம்ம பொதுவா வேலைக்கு போய் சம்பாதிச்சு என்னுடைய பணத்துலன்னு சொல்லும் போது வரக்கூடிய அந்த ஒரு பெருமை அவங்களுக்கு, நான் சேமிச்சு வச்ச சிறு சேமிப்புல இருந்து வாங்கினப்பா அப்படிங்கிற அந்த இது இருக்கு இல்லையா?
2: ஆமா. சரி, நம்ம அடுத்த தொழில்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், யார் எங்க இருந்துமா?
5: நான் சிவகாமி, சேரமகாதேவில இருந்து பேசுறேன்.
4: சொல்லுங்க சிவகாமி அம்மா.
5: அதுல நான் எஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன்.
2: உங்க இன்சியல்?
5: ஆமா, நான் தெரியாம சேர்த்து வச்சு 1 ரூபாய் போட்டு அந்த இன்சியல வச்சு முத வந்த அதுதான் பண்ணினேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜிமிக்கி எனக்கு எடுத்தேன். அது வந்து அதுக்கு அந்த தட்ட மாதிரி போடுவாங்களா முன்னாடி தொங்கோட்டன்னு சொல்லுவாங்க
4: இல்லையா,
5: அதை போட்டு மாத்தி எனக்கு ஜிமிக்கி வேணும் அப்படின்னா அது எங்க வீட்டுக்காருக்கு தெரியாம சேர்த்து வச்சு எடுத்தேன். அதுக்கப்புறம் இப்ப எல்லாம் நகை பக்கமே போக முடியல. அதனால என் பையனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா செத்து ரீசெண்டா இப்பதான் கொடி எடுத்தேன்.
2: இன்னும் கூட நம்ம தோழிகள் எல்லாம் என்னென்ன பொருள்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறது நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்குது. காதல் மன்னன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: சர்ச்சை சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் 12:51. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறோம். ஸ்நேகிதியே, தோழிகள் எல்லாமே அவங்க சேர்த்து வச்ச சிறு சேமிப்புலேருந்து வாங்கின பொருள் பற்றி நம்மகிட்ட பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய தோழிகள் வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நாங்கள் வந்து அந்த மோதிரம் வாங்கினோம், கம்பல் வாங்கினோம்,
1: ஃப்ரிட்ஜ் வாங்கினோம், இல்லை அவங்க வேணால் சொன்னாங்க என்னோட பேரனுக்கு என்னோட கணவருக்குன்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. கவனிச்சிங்களா திவ்யா, இதெல்லாம் அந்த நகை விலை கம்மியாக இருக்கிறப்ப சேமிச்சிருக்காங்க. இப்போ சேமித்து யாராவது இந்த பொருள் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்களா பார்ப்போமே அப்படின்னு நினச்சேன். தோழியாக சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம்.
2: ₹200 கொடுக்கறதுக்கு
0: ஒவ்வொரு செலவுக்கும்
2: அங்க போய் பணம் கேட்டா உடனே கிடைக்கும், ஏன்னா நம்ம அமௌண்ட் அங்க இருக்கும்
0: பத்திரமா.
1: நல்ல விஷயம்.
2: எடுத்து ரெண்டு பேரு ரெண்டு பேத்திக்கு நான் கோடி கொலுசு மோதிரம், அதாவது மூணு பேருக்கு கரெக்டா பண்ணிட்டேன். கடைசி பேத்திக்கு மட்டும் மோதிரம் மட்டும்தான் எடுக்கல.
0: கண்டிப்பா அதையும் நீங்க சேர்த்து வச்சு எடுத்துருவீங்கம்மா.
2: கண்டிப்பா
0: ரொம்ப அழகா எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி
2: மேடம்.
0: நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த தோழி, வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம். யாரு இது பேசுறீங்க?
3: என்ன
0: கமல் ஜிமிக்கியா? கண்டிப்பா அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. நன்றி.
1: நன்றிமா. நன்றி.
0: தேங்க்யூ சொல்லிட்டு அந்த சிரிப்பு இருக்குதே. கண்டிப்பாக நம்ம பீமாமா சொன்ன மாதிரி இப்போ என்னதான் நம்ம கணவரோ நம்ம மற்றவங்களோ வீட்டில் நமக்கு வாங்கி தரது ஒரு பக்கம் இருந்தாலும் அது ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் நம்மளே சேர்த்து வச்சு நமக்கே நமக்கு தேவையான பொருளை வாங்கும் போது மற்றவங்களுக்கும் வாங்கி கொடுக்கும் போது இருக்கிற சந்தோஷமே ஒரு தனி தான்ப்பா அப்படின்னு வந்து சொல்லிட்டு போனாங்க.
1: ஆமாம்ல. ஸோ இந்த மாதிரி தோழிகள் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கூட இன்றைக்கி பகிர்ந்துக்கிட்டாங்கல்ல.
0: ஆமாம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அவங்க சேர்த்து வச்ச சிறு சேமிப்புலேருந்து வாங்கின பொருள் பற்றி எங்களோட பகிர்ந்துக்கிட்ட எல்லா தோழிகளுக்குமே நன்றி.
1: ஸோ இந்த வந்து நல்ல பழக்கம், இதை விட்டுறாதீங்க. தொடர்ந்து இந்த மாதிரி சேமித்து வச்சு உங்களுடைய சிறு சேமிப்பை வந்து தொடர்ந்து அந்த பழக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கலாம் இல்லையா? அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க, தொடர்ந்து செய்யுங்க இந்த விஷயத்தன்னு சொல்லி உங்களுக்கு வாழ்த்திடலாம்.
0: ஆமாம். இந்த வாழ்த்துக்களோடு ஸ்நேகிதி நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுகிறோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்
1: நான் உங்கள் ஜெமிமா செபாஸ்டியன்.
0: நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருக்கேன். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆரோக்கிய குறிப்புகளை அள்ளி வழங்கும் நலம் தானா.
2: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
3: சர்க்கரை நோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பொதுநல மருத்துவ நிபுணர் டாக்டர் சிவசுந்தர் அவர்கள்.
4: சில டைப் 1 டயபெட்டிஸ்லாம் அது ரொம்ப சிவியராக வந்து ப்ரெசென்ட் ஆகும். ஃபஸ்ட்டு வரும்போதே அவங்களுக்கு அதிகமான வாமிட்டிங், வயிறு வலி, தலை சுற்றுறது, நெஞ்சு படப்படன் இருக்கிற இந்த மாதிரி இருக்கலாம். அது குறிப்பாக டைப் 1 டயபெட்டிஸில் ரொம்ப காமன். டைப் 2லேயும் வந்து வரும் தான், பட் வயிறு வலி, வாமிட்டிங் இன்டென்ஸாக, அது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. அது ட்ரீட்மெண்ட்லன்னா பேஷண்ட்டே வந்து இறந்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு சுகரில் காம்ப்ளிகேஷனும் வரும். டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ்னு சொல்லுவோம். ஸோ அது குறிப்பாக டைப் 1 இன்சுலின் டிபெண்ட்டாக இருக்கிற டயபெட்டிஸ்லாம் இந்த டிகே மாதிரி டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ்னு சொல்கிறதெல்லாம் வந்து வெரி வெரி காமன் தான். எல்லாருமே வந்து கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒருக்கையாக அது வந்து சுகர், கொலஸ்ட்ரால், பிபிலாம் வந்து கண்டிப்பாக செக் பண்ணியே ஆகணும். நீங்கள் செக் பண்ணாமல் நான் நார்மலாக இருக்கேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா 50 வயசு ஆட்கள் எத்தனை பேரையும் நான் பார்த்துருக்கேன், நான் இது வரைக்கும் கம்ப்ளீட்டாக நார்மலாக இருந்தேன் சார், திடீர்னு பார்த்தா எனக்கு கிட்னி ஃபெயிலியருங்கிறாங்க. எப்படி வந்ததுன்னு கேட்டால் இப்போ தான் சுகர் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க, இப்போ தான் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்கிறாங்க சார் அப்படிம்பாங்க. அது அப்படி கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு சுகர் ஆரம்பிச்சிருக்கும், 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ப்ரெஷர் இருந்திருக்கும். அதை வந்து கண்டுக்காமலே அப்படியே செக் பண்ணியிருக்கவே மாட்டாங்க, எந்த சிம்டமே இருந்திருக்காது. திடீர்னு ஒரு நாள் கால் வீக்கம் வர ஆரம்பிக்கும், திடீர்னு தலை சுத்துற மாதிரி இருக்கும், திடீர்னு பிளட் செக்அப் பண்ணால் கிட்னி ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஒரு 18 வயசுக்கு மேலே இருந்தே நீங்கள் ஸ்க்ரீனிங் பண்ணுறது முக்கியம். பட் இந்த காலத்துலலாம் நம்ம ஸ்கூல் போகிற சில்ட்ரன்ஸ்க்கே வந்து சைல்டுஹுட் ஒபிசிட்டி இருக்குது. அவங்களுக்கே வந்து 1-4 ஒருத்தருக்கு வந்து சுகர் இருக்கிறதா வந்து சில ஆய்வுலாம் இருக்குது. ப்ரீ டயபெட்டிஸ், டயபெட்டிஸ்லாம் வந்து ஏன்னா அவங்க சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்ஸ் அந்த மாதிரி. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஏர்லியாக வந்து ஸ்க்ரீனிங் பண்ணணும் கண்டிப்பாக. அது குழந்தைங்கள்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறது ஈவன் மச் பெட்டர் தான். 9 வயசு 10 வயசுலேயே கூட ஒரு டைம் நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணுறது பெட்டர். வருஷம் வருஷம் HbA1c எவ்வளோ இருக்குது, ஃபாஸ்டிங் சுகர் எவ்வளோ இருக்குது, லிப்பிட் ப்ரொஃபைல், பிபி எவ்வளோ இருக்குது, ஒரு சிம்பிளாக ஒரு CBC, கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, லிவர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, கண் செக்அப் அவ்வளவும் பண்ணுறது வந்து ஐடியல். பிறக்கிற குழந்தைங்களுக்கும் சார், ரொம்ப ரேராக தான் பிறக்கிற குழந்தைங்களுக்குலாம் வந்து டயபெட்டிஸ் இருக்குது பார்த்துருக்கோம். பட் ஜென்ரலி பிறக்கிற குழந்தைங்களுக்கு சுகர் இருக்கிறது வந்து வெரி வெரி ரேர் தான். ஜுவனைல் டயபெட்டிஸ் பிறக்கிற குழந்தைங்களுக்கு இருக்கலாம், பட் ஆனால் அது வந்து வெரி ரேர், ரேர் சினாரியோ. இப்போ ஒருவேளை அம்மாவுக்கு ப்ரெக்னென்சி டைமில் சுகர் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். பட் அது பிறக்கும்போதே சுகரோட பிறக்குமான்னு கேட்டால் இல்லை, பட் பிறக்கும்போது சுகர் ரொம்ப கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அம்மாவுக்கு சுகர் இருந்து குழந்தை பிறந்த முதல் நாளில் வந்து சுகர் ரொம்ப கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்மியானாலும் ரொம்ப ரிஸ்க்கு தான். ஸோ அப்போ அதுக்கு தக்கன வந்து மேனேஜ் பண்ணுவோம். டைப் 2 டயபெட்டிஸ் கண்டிப்பாக ஜெனட்டிக் அசோசியேஷன் இருக்குது. டைப் 2 டயபெட்டிஸ், டைப் 1 டயபெட்டிஸ்லேயும் ஜெனட்டிக் அசோசியேஷன் இருக்குது. பட் கம்பேர்ட் டு டைப் 2 டயபெட்டிஸில் டைப் 1க்கு வந்து அந்த ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் கம்மி தான். பட் அது சில மரபணுக்கள், அந்த HLA அந்த மாதிரி சில ஜீன், அந்த ஜீன் இருந்ததுன்னா அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு உண்டு டைப் 1லேயும். டைப் 2 பொறுத்தளவில் இப்போ அப்பா அம்மாவுக்கு இருக்குதுன்னா கண்டிப்பாக அவங்க குழந்தைங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது தான். பட் ஆனால் நீங்கள் ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணி, ப்ராப்பராக ஃபுட் ஹேபிட்டு, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் தூக்கத்தெல்லாம் கரெக்டாக தூங்கி ஒரு ஸ்டேபிளாக இருந்தீங்கன்னா ரொம்பலாம் சுகர் கூடாது. மேபி மைல்டாக ஒரு சுகர் ஆரம்பிக்கலாம், பட் அதை அன்கண்ட்ரோலாக ஆறதெல்லாம் வந்து அது எல்லாமே லைஃப் ஸ்டைல் தான். மோஸ்ட்டாக 90% ஆஃப் டைம் இட் இஸ் லைஃப் ஸ்டைல் தான். பியூர் ஜெனட்டிக்னால ஹை சுகர் வர்றதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரேர்.
2: நலம் தானா,

நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. சர்க்கரை நோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள். வழங்கியவர் பொதுநல மருத்துவ நிபுணர் டாக்டர் சிவசுந்தர் அவர்கள்.

நல்லம் தானா நிகழ்ச்சி தான் கேட்டு இருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி பண்பலை 102.6 சித்த மருத்துவத்தில் ஒரு மருந்தாகவும் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு உணவாகவும் இருக்கிற திருவாச்சி இலையுடைய பயன்கள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம நலம்தான நிகழ்ச்சியில் கேட்க இருக்கிறோம். மக்களுடைய நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. குடியிருந்த கோவில் திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் காற்றலையில் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

Ha, ha, ha, ha, ha, ha, ha.

நலம் தானா நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இன்னைக்கு நலம் தான நிகழ்ச்சியில திருவாச்சி இலையுடைய பயன்கள் பத்தி சொல்ல போறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. திருவாச்சி இலை பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, நம்ம உடல இருக்கக்கூடிய நுரையீரல் மாதிரியான வடிவத்துல இருக்குமா. இளம் மஞ்சள் நிறத்துல இதனுடைய பூ இருக்கும். ரேரா இதுல வந்து சிவப்பு நிறத்துலயும் பூக்கள் வந்து பூத்து இருக்குது. இந்த திருவாச்சி, இருவாச்சி, திரு ஆத்தி அப்படின்னு பல பெயர்கள்ல அழைக்கப்படுது. மந்தார இலை அப்படின்னும் இதை சொல்லுவாங்க. ஆனால் மந்தார இலை வந்து இதே மாதிரி நம்ம மனித உடல் இருக்கிற நுரையீரல் வடிவத்தில் தான் இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த திருவாச்சி இலைங்கிறது கொஞ்சம் சிறுசாக இருக்கும். இன்னைக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு அரிதாக காணப்படக்கூடிய ஒரு குறு மரமாயிடுச்சு இந்த திருவாச்சி. இதனுடைய இலை, பூ, பட்டை எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது. மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச இந்த திருவாச்சியை நம்ம உணவாகவுமே உட்கொள்ளலாம். இந்த நம்ம கீரைகள்லாம் எப்படி சமைப்போம், அதே மாதிரி இதனுடைய இலைகளை பறித்து நம்ம கீரைகள் சமைக்கிற மாதிரி, சட்னி வைக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து செய்கிறாங்க. இந்த திருவாச்சியிலையுடைய பயன்களை நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. சிவந்தமன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

காடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம் ஒரு முறை.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: மணி 21 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க நலம் தானா. இன்னைக்கு நலம் தானா நிகழ்ச்சியில திருவாச்சியிலுடைய பயன்கள் பத்தி கேட்டுட்டு இருக்கிறீங்க. சளி, இருமல், நெஞ்சு சளி மாதிரியான சுவாச பிரச்சனைகளுக்கு இது ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது. இந்த திருவாச்சி இலையை கஷாயம் செஞ்சு குடிச்சிட்டு வந்தோன்னா நெஞ்சு சளி, கபம், மூச்சு திணறல் இது எல்லாமே குறையுமா. கை கால் வலி குறைக்கக்கூடிய தன்மை கூட இந்த இலைக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. இரத்த பேதி, இரத்த வாந்தி, வயிறு தொடர்பான பல பிரச்சனைகளுக்கு இது ஒரு சிறந்த நிவாரணியாக செயல்படுது. தொடர்ந்து நம்ம திருவாச்சி இலையோட பயன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சூப்பரான பாடல் கேட்டு வந்துடலாம். தில்லானா மோகனாமல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.
3: தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகத

சகதி

திருவாச்சி இலையின் பயன்கள் தான், பயன்கள் பற்றி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க நலம்தான நிகழ்ச்சியில். இந்த திருவாச்சி பூக்கள், இந்த மரத்துடைய பூக்களுடைய அந்த மொட்டுகளை நல்லா அலசி 1 லிட்டர் தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த நீர் 1/2 லிட்டர் அளவில் சுண்டி வந்ததும் எடுத்து வச்சுட்டு காலை மாலைன்னு 2 வேளை 20 லிருந்து 30 லிட்டர் நம்ம கொஞ்சம் பருகிட்டு வந்தோம்னா சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய புண்கள் எல்லாமே ஆறுமா. பெண்களுக்கு மாதவிடாய் காலங்கள் ஏற்படக்கூடிய அதீத இரத்தப்போக்கும் நம்ம இந்த பூக்கள் வச்சு நம்ம குடிக்கக்கூடிய அந்த நீரை அருந்தும் போது சரியாகிறதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ரிக்ஷா கரன் திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

திருவாச்சிலையோட பயன்கள் பற்றி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க நலம் தாரா நிகழ்ச்சியில். இந்த திருவாச்சிலை மரத்துடைய மரப்பட்டை இருக்கு இல்லையா, அதை பொடியாக்கி தண்ணீரில் கலந்து கொதிக்க வச்சு மூணில் ஒரு பங்கு அளவாக சுண்டி வந்ததுக்கப்புறம் அதை நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உணவு செரிமான கோளாறால் ஏற்படக்கூடிய வயிற்றுப்போக்கு பாதிப்புகள் எல்லாமே சரியாகுமா, அது மட்டும் இல்லாமல் தசையை வலுவாக்கி இரத்தப்போக்கை நிறுத்தி உடலை வியாதிகளோட பாதிப்புலேருந்து தேற்றி நம்மளுடைய உடலை வந்து ஒரு வலுவாக்கக்கூடிய தன்மை இந்த மரப்பட்டைக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க, திருவாச்சிலையோட மரப்பட்டைக்கு. தொடர்ந்து இதனுடைய மருத்துவ பயன்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாடல் வந்துட்டே இருக்குது, உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நலம் தானா. திருவாச்சி இலைகளுடைய பயன்களை இன்னைக்கு நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த திருவாச்சி இலைகளை அரைச்சி சார் எடுத்து கொஞ்சமாக கொஞ்சம் இஞ்சி அப்புறம் பனங்கற்கண்டு கலந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளே வெளியேற்றுமா, அது மட்டும் இல்லாமல் கை கால் மூட்டு வழிகளை கூட இது போக்குமா. திருவாச்சி மரத்துடைய பட்டையும் அதனுடைய வேலும் அதனுடைய இலையுமே தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வெளிப்பூச்சா பயன்படுத்தப்படுதாம். மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த திருவாச்சி இலை மருந்தா மட்டும் இல்ல உணவாகவும் பயன்படுத்தப்படுது. அதை பத்தி நம்ம வரக்கூடிய பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். அன்பேவா திரைப்படத்திலிருந்து அடுத்ததா பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

6:45 கேட்டுட்டு இருக்கிறீங்க நலம் தானா. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 திருவாச்சி இலையோட பயன்கள் பற்றி கேட்டுட்டு இருக்கிறோம். மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த திருவாச்சி இலையை மருந்தாக மட்டும் இல்லை உணவாகவுமே பயன்படுத்துகிறாங்க. பொதுவாக இதனுடைய இலைகளை துவையலாக அரைச்சி உணவாக உட்கொள்ளப்படுது. வயிறு மற்றும் குடல் தொடர்பான நோய்களை குணப்படுத்துறதுக்கு இந்த இலையுடைய துவையல் வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த திருவாச்சி இலையை வச்சு எப்படி துவையல் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்து தெரிஞ்சுக்கலாம் வரக்கூடிய பாடலுக்கு அப்புறமா.

அருங்காட்சியலையோட பயன்கள் பற்றி தான் கேட்டுட்டு இருக்கிறோம் நலம் தானா நிகழ்ச்சியில். இப்போது இதை வந்து வச்சு துவையல் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, பாரம்பரியமாக இந்த இலையை வச்சு செய்யக்கூடிய துவையல் வந்து ரொம்பவே ஒரு ஆரோக்கியமானது. திருவாச்சி இலையை நல்லா கழுவி அது நடுவில் இருக்கக்கூடிய தடிமனான நரம்புகளை நீக்கிட்டு அந்த காம்பு மாதிரி இருக்கும் அதை எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிடணும்.

0: கேள்வி பதில் என்று ஒரு மணி நேரம் மிக மிக மிக கலகலப்பாக அருமையாக நடத்தி நிறைவு செய்தார்கள். அன்று நமது நேயர்கள் வேம்படி முத்து, யாழினி, கேள்விகள் அபாரம், எங்கள் பாராட்டுக்கள். அன்று படமும் பாடல் நிகழ்ச்சியில் ரிஷி ஜெகன் 1960 படம் பாடலுடன் படத்தின் ஆடியோ கொடுத்து இனிமையாக கொடுத்து எங்கள் மனதிற்கு மிக மிக மகிழ்ச்சி. பாராட்டுகள் சகோதரிகள் இருவருக்கும் சொல்லியிருக்கிறாங்க.
1: 7/10/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் எல்லோரும் நல்லவராக இருக்க முடியுமா என்ற தலைப்புக்கு சகோதரி ஆர்ஜே திவ்யா தனது கனிவான குரலால் நேயர் பதில்கள் பெற்று தலைப்பு சார்ந்த பாடலுடன் நிறைய நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து 9:57 வரை கொடுத்தது மிகச்சிறப்பு. பாராட்டுகள். அன்று மனம் விரும்புதே பகுதி சகோதரி சிந்து சாரா தன் புன்சிரிப்பு கலந்த குரலால் பொது அறிவு கேள்விகள், ஆருடம், சமையல், பொருள், கேரட், நிறம், டீ, காஃபி என்று அன்று அனைத்து கேள்வி பதில்களும் பயனுள்ளதாக அமைந்தது. சகோதரிக்கும் பண்பலைக்கும் எங்கள் பாராட்டுக்கள். நன்றியின் தன்

0: நமது பண்பலையில் சகோதர சகோதரி அனைவருக்கும் நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: 7/10/2026 அன்று ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் டாக்டர் நாகலட்சுமி அவர்கள் புற்றுநோய் பகுதி மார்பக புற்றுநோய் பற்றி இருபாலருக்கும் மிக தெளிவாக புரியும்படி விளக்கியது அருமை. சகோதரி மேராராஜன் கேள்வி பயனுள்ளது, பாராட்டுக்கள். அன்று இரவு இலக்கிய சாரலில் சகோதரர் மணிமுத்தார் கணேஷ் தனது கனிவான குரலால் இலக்கியத்தில் மணக்கும் மலர்கள் மறைந்த மொழி என்ற தலைப்பில் அருமையான சான்றுடன் திறமையாக விளக்கியதுடன் பழைய பாடல்களும் கொடுத்து வயதான எங்களுக்கு இரவு புத்துணர்ச்சி கொடுத்தது மிக சிறப்பு அப்படின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
0: ஸோ அதே நேயர் 6/10/2026 அன்று பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் சகோதரிகள் சித்ரா ரங்கநாதன், ஆஜே சந்தியா ஜெகன் பேச்சிலேயே புன்சிரிப்புடன் என்று புதுமையான முறையில் எழுத்து வார்த்தை என்று பாராட்டுக்கள் அனைத்தும் துள்ளல். சகோதரி ஆஜே சந்தியா அறிவியல் நிகழ்ச்சியில் சகோதரர் அன்பு கடை ஞானவில்சன் தனது கணீர் என்ற தெளிவான குரலால் நாய்ப்புனைகள் பூகம்பம் முதல் அறிவது எப்படி என்ற தகவல் அருமை. அந்த இலக்கியச்சாரலில் ஐம்பெரும் காப்பியத்தில் கூறும் அறிவியல் விளக்க கருத்துடன் பாடல்கள் மிக அருமை. சகோதரிகள் சகோதரருக்கும் நன்றிகள் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நேரமும் யாருடைய கடிதங்களை வாசித்தோம் அப்படின்னா எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்து சௌமியா மேலரது வீதி டவுன்லேருந்து எழுதியிருந்தாங்க. இப்போ ஒரு பாடலை தொடர்ந்து மற்ற நிகழ்ச்சிய கடிதங்களும் வாசிக்க கேட்கலாம். பாடலும் வந்துட்டே இருக்கு. காவலன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. ரெண்டு மணி 14 நிமிடம் ஆகிட்டு இருக்குது, கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 102.6. அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில எங்களுடைய நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய என்ன கருத்துக்கள் கடிதம் வழியாக நீங்க எழுதி அனுப்பினதான் வாசிக்க கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த கடிதமா யாருடைய வாசிக்க இருக்கிறோம் அப்படின்னா, சே குத்தாலிங்கம் தென்காசியில இருந்து எழுதியிருக்கிறாங்க. உங்களுடைய கடிதத்தை வாசிடலாம். 9/10/2026 மாலை 4 மணிக்கு பொதுகை துமி நன்றாக இருந்தது. சுமித்ரா தேவி யாழினியிடம் கேட்ட டாஸ்க் நன்றாக இருந்தது. 9/10/2026 மாலை 4 மணிக்கு பொதுகை தும்பியில் உஷா திவ்யா நன்றாக நடத்தினார்கள். உஷா யாழினியிடம் கேட்ட சவுண்ட் டாஸ்க் நன்றாக இருந்தது. சுமித்ரா தேவி யாழினி கீச் கீச் குரல்கள் நன்றாக இருந்தது. குரல் இனிது, யாழினிது, யாழினியின் குரலும் இனிது. 10/10/2026 பகல் 12 மணிக்கு ஒளிபரப்பிய ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் ஐஸ்வர்யா நல்ல பாடல்களை வழங்கினார். பாடல்களை உன்னிப்பாக கவனித்ததில் அது உன்னிகிருஷ்ணன் பாடல்கள். நன்றி ஐஸ்வர்யா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதே போல் அடுத்த கடிதம், 9/10/2026 காலை 9 மணிக்கு ஒழித்த ஆனந்த பூங்காட்டை நிகழ்ச்சியில் கடிதம் எழுதுவது சலிப்பா சந்தோஷமா என்ற தலைப்பு நன்றாக இருந்தது. சந்தோஷம் என்பது எனது கருத்து. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் அனுப்புவதால் அவர்களின் உண்மையான ஆர்வம், எண்ணம், சந்தோஷம் எதுவும் தெரியாது. ஆனால் கடிதத்தில் எல்லாம் தெரியும். அவர் எவ்வளவு ஆர்வமாக உண்மையான அன்புடன் எழுதியிருக்கிறார் என்பது தெல்ல தெளிவாக தெரியும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, கடிதம் எழுவது சலிப்பு அல்ல சந்தோஷம். சே குத்தாலிங்கம் தென்காசியிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. அடுத்த கடிதமாக யாருடையது வாசிக்க கேட்க இருக்கிறோம்.
2: காரக்குறிச்சி புதுக்குடி கனகாசங்கர், உடையாம்புலி, பத்மா அருள்ராஜ் ஆகியோர் எழுதிய கடிதத்தை பார்க்க போகிறோம். 9/10 காலை 9 மணிக்கு ஆனந்த பொங்காற்றிய நிகழ்ச்சி RJ ஜோனா கடிதம் எழுதுவது இப்போது சலிப்பை ஏற்படுத்துகிறதா சந்தோஷத்தை கொடுக்கிறதா எனும் தலைப்பில் உலா வந்தது. பேசிய ஒரு நேயரை தவிர அனைவரும் சலிப்புதான் என்று சொன்னார்கள். நான் நிகழ்ச்சி கேட்ட நேரம் காலை பொழுது, கடிதம் எழுதும் நேரம் 11:30. எப்படிங்க சலிப்பு ஏற்படுத்தும்? நான் படித்த கல்வியறிவை இடைவிடாது தொடர்வது போல் ஒரு மட்டற்ற இன்ப மகிழ்ச்சியை கடிதம் எழுதும் சில நிமிடங்களில் மாணவ வயதுக்கு சென்று விடுவேன். சந்தோஷம்தான் எனக்கு. நன்றின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. 8/10/2026 காலை 9 மணிக்கு ஆனந்த பொங்காற்றிய நிகழ்ச்சியில் தலைப்பு எதில் சுயநலமாக இருக்கலாம் என்ற தலைப்பில் RJ திவ்யா தொகுத்து வழங்கினாங்க. மற்றவருக்கு தீங்கு விளைவிக்காத அனைத்திலும் நாம் சுயநலமாக இருக்கலாம். இடம், பொருள், பணம், உணவு நமக்கு தேவையான அளவு இருக்கும்போது அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு அவஸ்தைப்படக்கூடாது. அளவு என்பது அனைத்திலும் இருந்தாலே உலகில் சிறப்பாக நாம் எடுத்து வந்த இந்த பிறவியை முடிக்கலாம். நாம் வாழ நம் சுயநலத்திற்காக பிறர் வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது. சுயநலம் மேலோங்கினால் நல்ல பேரே இருக்காதுங்க என்பது எனது கருத்து. 102.6 FM ரெயின்போ பண்பலை மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. 7/10 காலை 9 மணிக்கு ஆனந்த பொங்காற்றிய நிகழ்ச்சியில் தலைப்பு எல்லோரிடமும் நல்லவராக இருக்க முடியுமா என எனது தங்கை பெயரை கொண்ட சகோதரி திவ்யா மேடம் தொகுத்து வழங்கினார்கள். நிகழ்ச்சியில் நேர்களின் கருத்துக்கள் கேட்க நன்றாக இருந்தது. எனது கருத்து 100%. யார்கிட்டையும் நம்மளை தவிர நல்லவர் பெயர் கிடைக்கவே கிடைக்காது. நம்மளை நல்லவங்க சொல்லும் அளவுக்கு அவங்க நல்லவங்களாக இருக்கணும். அதனால் சாத்தியமே இல்லை. நம்ம மனசாட்சிக்கு நேர்மறை வாழ்வில் பயணித்தாலே போதும், நம் வாழ்க்கை

0: சிறப்பாக அமையும் தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. 6/10/2026 காலை 9 மணி ஆனந்த பூங்காற்று தலைப்பு: விசேஷ நிகழ்ச்சிகளை ஆடம்பரமாக செய்வது பேர் புகழுக்காகவா சந்தோஷத்திற்காகவா அப்படிங்கிற தலைப்பில் ஆர்ஜி ஜெமீமா மேடம் கேட்டிருந்தாங்க. நேயர்கள் பலரும் பேர் புகழுக்காகன்னு சொன்னாங்க. எனது கருத்து, சந்தோஷத்திற்காக ஆடம்பர செலவு செய்தாலும் மனதில்லையேல் செய்ய முடியாது. 1000 பேரை உணவருந்த வர சொல்லிவிட்டு ஒரே வகை உணவை பரிமாறினால் சிறப்பாக இருக்காது. நம் வயிற்றுக்கு தேவையான பல வகை உணவை திருமண விழாவில் உண்ண முடிகிறது. மீதம் இருக்கும் உணவை வீணடிக்காமல் காப்பகம், முதியோர் இல்லம், ஆதரவற்றோர்களுக்கு கொடுக்க சொல்வதை நானே பார்த்திருக்கிறேன் அப்படின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறவங்க. புதுக்குடி கனகா, சங்கர், உடையாம்புலி பத்மா ஆகியோர்.
1: ஸோ உங்களை கடிதங்களை வாசிக்கேட்டோம். அடுத்து யாருடைய கடிதம் அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து முள்ளக்காடு எஸ்பி பாபு சரஸ்வதி அவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. 5/10/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் ஆனந்த பூங்காட்டு தந்த வண்ணம் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்காக செய்ய வேண்டிய தியாகங்கள் என்ன என்பதை பற்றிய விவாதம் வளம் வர கேட்டு மகிழ்ந்தோம். கலந்து கொண்டு பேசிய ஒவ்வொரு நேயர்களும் தாங்கள் தங்கள் குடும்பத்திற்காக செய்து கொண்டிருக்கும் தியாகங்கள் பற்றி நிகழ்வின் பக்கம் சொல்லிய விதம், நல்ல படிப்பினை, விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, பொறுமை போன்றவை அவசியம் என்பதை அழகாக உணர்த்திவிட்டு சென்றது. அன்றைய நிகழ்வு நல்ல நிகழ்வை ரசிக்க தந்த நமது பண்பலைக்கும் தொகுத்து வழங்கிய அன்பு சகோதரி ஜோனா அவர்களுக்கும் அன்பு கலந்த நன்றிகள் சொல்லியிருக்கிறாங்க.
0: 6/10/2026 அன்று காலை ஆனந்த பூங்காற்று தந்த வண்ணம் விசேஷ நிகழ்ச்சிகளை ஆடம்பரமாக செய்வது பேர் புகழுக்காகவா அல்லது சந்தோஷத்திற்காகவா என்ற தலைப்பில் வளம் வர கேட்டு செவி மடுத்தோம். கலந்து கொண்டு பேசிய ஒவ்வொரு நேயர்களும் இன்று சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளை ஆதங்கத்துடன் பதிவு செய்தார்கள். ஒவ்வொருவரும் அவரவர் வருமானத்திற்கு தக்க நிகழ்வுகளை நடத்துகிறார்கள் என்றும், புகழுக்காக பலரும் சந்தோஷத்திற்காக சிலரும் விசேஷங்களை நடத்துகிறார்கள் என்று நிகழ்வு உணர்த்திவிட்டு சென்றது. அன்றைய நிகழ்வு நல்ல நிகழ்வை பயன்பெற்று தந்த நமது பண்பலைக்கும் தொகுத்து வழங்கிய அன்பு சகோதரி ஜெமீமா அவர்களுக்கும் அன்பு கலந்த நன்றிகள் அப்படின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறவங்க, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு சரஸ்வதி ஆகியோர்.
1: அடுத்த கடிதம் பார்த்தீங்கன்னா, அம்பலவாணன் தான் எழுதியிருக்கிறாங்க குற்றாலத்திலிருந்து. அவங்க என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு அதை வாசிடலாம். அன்புநேயர் குற்றாலம் அம்பலவாணன், கடந்த 9/10/2026 வெள்ளி என்று மாலை 5 மணிக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் அன்பு சகோதரி லிசி ஜெகன் அழகாக தொகுத்து வழங்கினார்கள். ஆனந்த ஜோதி, நினைக்க தெரிந்த மனமே, இருவருள்ளம் இதயவினை தூங்கும் போது, குங்குமம்ல சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை, கற்பகம்ல பக்கத்து வீட்டு பருவமச்சான், குலமகள் ராதையில உன்னை சொல்லி குற்றமில்லை, பணத்தோட்டம்ல பேசுவது கிளியா, பரிசு படத்துலேருந்து கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்பு, பெரிய இடத்து பெண்ணிலிருந்து கட்டோடு குடலாட ஆட போன்ற பழைய பாடல்கள் அருமை. இதில் பக்கத்து வீட்டு பருவமச்சாம் பாடலில் வரும் இசையும், எங்க வீட்டு பிள்ளை படத்தில் இடம்பெற்ற குமரி பெண்ணின் உள்ளத்திலே என்ற பாடலில் வரும் இசையும் கூர்ந்து கேட்டால் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி உங்களுடைய கடிதத்துக்கு.
0: கடந்த 8/10/2026 வியாழன் அன்று மாலை 5 மணிக்கு படலும் பாடலும் நிகழ்ச்சியில் 1962 வெளிவந்த படங்களிலிருந்து அருமையான பாடல்களை ஒளிபரப்பு செய்த நம் பண்பலைக்கு பாராட்டுக்கள் பல. ஆலயமணி படத்தில் சட்டி சுட்டதடா, நெஞ்சில் ஓர் ஆலயம் படத்தில் முத்தான முத்தல்லவோ, சுமைதாங்கி படத்தில் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், பலே பாண்டியா படத்தில் நீயே எனக்கு என்றும் நிகரானவன், படித்தால் மட்டும் போதுமா படத்தில் பொண்ணொன்று கண்டேன், கொஞ்சம் சலங்கை படத்தில் சிங்காரவேலனே தேவா, போலீஸ்காரன் மகள் படத்தில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், பாத காணிக்கை படத்தில் வீடு வரை உறவு, பார்த்தாலே பசி தீரும் படத்திலிருந்து அன்று ஊமை பெண்ணல்லோ, இப்படி அனைத்து பாடல்களும் அருமையாக வளம் வந்தது. கருத்து தொகுத்து வழங்கியமைக்கு நன்றின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சுக்கிறவங்க குற்றாலம் அம்பலவாணன் அவர்கள்.
1: சில நேரம் உங்களை கடிதங்களை வாசித்தோம். இடையில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வழியாக கூட அவர் நேயர் அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க என்ன அனுப்பியிருக்காங்கன்னு வாசிச்சிடலாம். வாட்ஸ்அப் வழியாக கே கே தாமஸ், சிவகலை, சிங்கம்பாறை ச அமிர்தம், டவுன்லேருந்து எம் கருப்பசாமி இவங்க தான் அனுப்பியிருக்காங்க. கவிதை அழகிய வணக்கம். நெல்லை பண்பலை இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிகள் அனைத்துமே மிகவும் சிறப்பாக இருக்கிறது. காலை முதல்

இரவு வரை உள்ள நிகழ்ச்சிகள் எல்லாமே சிறப்பு. அதிலும் நேரலை நிகழ்ச்சிகள் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. ஆனந்த பூங்காற்று, நமது ஆங்கிலம் அறிவோம் போன்ற நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக இருக்கிறது. இப்பொழுது கடிதம் வாசித்து கொண்டிருக்கும் அறிவிப்பாளர் ஜெமிமா செபாஸ்டியன் அவர்களுக்கும் நிகழ்ச்சி பொறுப்பாளர் காளிமுத்து அவர்களுக்கும் நேர்கள் சார்பாக வாழ்த்துக்கள். இன்று நலந்தானா நிகழ்ச்சியில் திருவாச்சி இலை மிகவும் சிறப்பான கருத்துக்களை தந்தார். அறிவிப்பாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஜெமிமா செபாஸ்டியன் மிகவும் சிறப்பு, நன்றின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி உங்களுடைய வாட்ஸ்அப் பதிவுக்கு. அதே போல இன்னொரு பேரும் கூட அனுப்பியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, மூலக்கரப்பட்டிலிருந்து ரவிக்குமுதா, வீரவநல்லூர் கருணாநிதி ஜெயராணி, களக்காடு சிதம்பராபுரம் ராஜேந்திரன் தமயந்தி, மஞ்சள் நீர்காய் சிங்காரவேல், இவங்க 12/10/2026 அன்று மதியம் நலந்தானா நிகழ்ச்சி கேட்டும் திருவாச்சியிலையின் பல்வேறு மருத்துவ குணங்கள் கொண்டது, ஒவ்வொரு நோயும் அற்புதமாக குணப்படுத்தும் திருவாச்சியிலையை பயனை பற்றி தெரிந்து கொண்டும் இடையிடையே பாடல்கள் அத்தனையும் தேனும் பாலுமாக இனித்தது, செவிக்கு விருந்தளித்தது. பாடல்கள் எங்கேயும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டாம், நெல்லை பண்பலையே ஒரு மருத்துவமனை போன்றதுதான், தினமும் ஒரு மணிக்கு நலம்தான நிகழ்ச்சி கேளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி உங்களுடைய வாட்ஸ்அப் பதிவுக்கு. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டுலாம் பாடல் வந்துட்டு இருக்கு. சீதாராமம் திரைப்படத்துல இருந்தா பாடல் கேட்க இருக்கிறோம். பாடலை கேட்டு இணைச்சிருங்க. ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: ரெண்டு மணி 29 ஆயிட்டு இருக்குது. நீங்கள் நினைச்சிருக்கீங்க அன்பின் வரிகள் நிகழ்ச்சியோடு. இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. அடுத்த கடிதம் யாருடைய வாசிக்க இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீரபாண்டியம் அவங்க வந்து எழுதியிருக்காங்க மருதகுலத்திலிருந்து. ஸோ அவங்களுடைய கடிதத்தை வாசிச்சிடலாம். 6/10/2026 இரவு 9:30 அகில இந்திய வானொலியில் இலக்கிய சாரலில் நமது அறிவிப்பாளர் சகோதர கடையம் ஞான வில்சன் தொகுப்பில் ஐம்பெரும் காப்பியத்தில் அறிவியல் தலைப்பில் சிலப்பதிகாரத்தில் அணு, கோட்டை காக்க போர்க்கருவிகள், ஒளிச்சேர்க்கைக்கு சூரிய ஒளி தேவை, ஞாயிறு போற்றதும், வானூர்தி வானில் உயர பறப்பதும் இறங்குவதும், சீவக சிந்தாமணி மின்கடத்தல் பற்றியும், மணிமேகலையில் கண்ணாடி கூண்டில் உருவம் தெரியும் குரல் தெரியாது எனவும், சிலப்பதிகாரத்தில் ஆற்றை கடக்க ஓடம் கலங்கரை விளக்கம் பற்றிய கூறிய இலக்கிய சாரலுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
3: 9/10/2026 இரவு 10 நெல்லை ஏஐஆர் 102.6 பண்பலையில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டேன். நேர் புதுக்குடி கவிதா சீனிவாசன் அவர்களின் பாடல் தொகுப்பு ராசிதான் கை ராசிதான், உன் முகமே கை ராசிதான் பாடலோடு தொடங்கி கும்பகரை தங்கையா, சின்ன மாப்பிள்ளை, எஜமான், தாய் மனசு தொடர்ந்து வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை. பாடல் தொகுப்பு புதுக்குடி எஸ் கவிதா சீனிவாசன் அவர்களுக்கும், 102.6 பண்பலையின் பாடல்களை ஒளிபரப்பிய அறிவிப்பாளர் சகோதரர் அவர்களுக்கும், நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் பாராட்டுக்கள், நன்றின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
2: ஸோ அதேநேயர் பார்த்தீங்கன்னா 9/10/2026 இரவு 9:30 நெல்லை ஏஆர் 102.6 எஃப்எம்ல இலக்கியச்சாரல் நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சியில் ஈகை தலைப்பில் ஒளிபரப்பப்பட்டது. இல்லாதவர்களுக்கு தேவையானதை கொடுப்பதே ஈகை எனவும், கொடை, கருணை, அன்பு, பரிவு, கனிவு போன்றவை ஈகையின் வெளிப்பாடு எனவும், முல்லைக்கு தேர் கொடுத்தான் மன்னன், பறவைக்கு உணவு அளித்தான் பாரதி எனவும், தானம் பற்றி அன்னதானம், கல்விதானம், உடல் தானம், உடல் உறுப்பு தானம் என பல தானங்களை பற்றி அறிய முடிந்தது. நடமாடும் இறை அடியார்களுக்கு உதவுவது இறைவனுக்கு செய்யும் ஈகையாகும். உங்களில் ஒருவருக்கு எதை செய்கிறீர்களோ அது இறைவனுக்கு செய்யும் தொண்டாகும் எனவும், கொடுத்ததெல்லாம் கொடுத்தாய், யாருக்காக கொடுத்தாய், பாடல் சூப்பர், அருமை, நான் குறிப்பெடுக்கவில்லை, மீண்டும் ஒளிபரப்புவீர்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அறிவிப்பாளர் 102.6 பண்பலை இயக்குநருக்கு நன்றி. மருதகுளம் வீரபாண்டியன்.
3: 9/10/2026 இரவு 8:05 நெல்லை ஏஆர் 102.6 பண்பலையில் ஊரும் உறவும் நிகழ்ச்சி கேட்டேன். எம் சகுந்தலா குழுவினரின் வில்லிசை சுடலை பிறப்பு கதை ஒளிபரப்பானது. பகவானிடம் பார்வதி குழந்தை வரம் கேட்டு ஆயிரங்கால் மண்டபத்தில் 32வது தூணில் தூங்கா சுடர் மணி விளக்கு எரிகிறது. அங்கு சென்று பார்வதி முந்தானையில் 3 மணித்துளிகள் விழுந்து முண்டமாக உருவாகியது. பார்வதி குழந்தை உருவமாக இல்லாமல் முண்டமாக இருப்பதை முழு உருவ குழந்தை வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்டும்.

உடையாம்பலியிலிருந்து பத்மா அருள்ராஜ். இவங்க இன்று காலை ஆனந்த பூங்காற்றில் வளரும் தலைமுறைக்கு திறன் சார்ந்த வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்கிறோமா, ஜெமிமா மேடம் கேட்டிருந்தாங்க. நானெல்லாம் என் குழந்தைக்கு கண்டிப்பாக கற்றுதான் கொடுக்குறேன். என் பையன் எனக்கு முடியலைன்னா அம்மாவுக்கு தோசை சுட்டுதா வீட்டை பெருக்கு அப்படின்னு சொன்னால் என் பையன் எனக்கு ரெண்டு பையனாக ரெண்டு பேரும் அவங்களுக்கு முடிஞ்ச வேலையை எனக்கு செஞ்சு தராங்க. அதனால் நிகழ்ச்சியில் இதுதான் என்னுடைய கருத்துன்னு சொல்லிட்டு சனிக்கிழமை திரையிற நிகழ்ச்சி ஐஷு வினோ வந்திருந்தாங்க. அன்று திரையிற நிகழ்ச்சி சூப்பராக இருந்துச்சு. இன்று 12 மணிக்கு சிநேகிதி நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சு, எல்லா தோழிகளும் நல்லா பேசினாங்க, நேரம் போனதே தெரியலை அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. உடையாம்புலியிலிருந்து பத்மா அருள்ராஜ். அது மட்டும் இல்லை, அடுத்த நேரம் கூட அனுப்பியிருக்காங்க. எங்கள் அபிமான நெல்லை பண்பலைக்கு இனிய வணக்கம். இன்று காலை 11 மணிக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் நீர் மகால் நீர் அரண்மனை பற்றியும் அதை சுற்றியுள்ள பகுதி பற்றியும் 24 அறைகள் கொண்ட விசித்திரமான அறைகள் பற்றியும் ஜெனிமா ஜெபாஸ்டியன் கூறியது மிகவும் அருமை. பாடல்களும் மிக அருமையாக இனிமையாக இருந்தது. மம்சாபுரம் மீனா அனுப்பியிருக்காங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டு வந்தெல்லாம் பாடலும் வந்துட்டே இருக்கு. ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து

ஊக்குவிக்கிறது. நிகழ்ச்சி 12 மணி சிநேகிதி நிகழ்ச்சியில் சிநேகிதிகள் மிக மகிழ்ச்சியாக சேர்த்து வைத்த பணத்தை கொண்டு வாங்கிய பொருளை பகிர்ந்தமை நல்லா இருந்தது, கேட்கறதுக்கும் அருமையாக இருந்தது. திவ்யா மேடத்திற்கும் ஜெனிமா மேடத்திற்கும் நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அன்பின் வரிகள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் இருவரும் நல்லா தொகுத்து வழங்குறீங்க, கேட்க சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி உங்களுடைய இந்த கருத்துக்கு. அடுத்ததான் யார் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா, இன்று காலை 9 மணிக்கு ஆனந்த பூங்காட்டி நிகழ்ச்சியில் திறன் சார்ந்த பயிற்சி குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்களா என்கிற தலைப்பு சூப்பர். ஜெவிமா செபஸ்டியன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நன்றி. அன்பின் வரிகள் நிகழ்ச்சியை அழகாக வாசித்து கொண்டிருக்கும் திரு காளிமுத்து அவர்களுக்கும், என்னுடைய கடிதத்தை அழகாக வாசித்த ஜெவிமா அவர்களுக்கும் பாராட்டுகள்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தனியார் மருத்துவமனைகளில் சுகாதார சேவைகளுக்கான கட்டணங்கள் குறித்த விவரங்கள் அறிவிப்பு பலகையில் இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தொடர்ந்து விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று உலக எஃகு சங்கம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு தேவைப்படும் பாதுகாப்பு தளவாடங்களில் பெரும்பாலானவை தற்போது உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிப்பதில் வன சேவை பணி அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அதிகரித்து வரும் மின் தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக நிலக்கரி விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் சார்பில் தம்மை சந்திக்க நேரம் கோரப்பட்டதாகவும் இருப்பினும் சந்திக்க முடியாத காரணம் குறித்து அவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதாகவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் இந்த நடவடிக்கையை கண்டித்துள்ள பிஜேபி, நீதிமன்றங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது என்பதை அறியாமல் இதுபோன்ற நடவடிக்கைகளில் எதிர்க்கட்சிகள் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ளது. அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர்களும் மின்வெட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியாவின் ரிதம் சங்வன் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருதன் வினோத் மற்றும் ருத்வா பிரகாஷ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 2 தங்கம் 4 வெள்ளி 7 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி எகிப்தின் கெய்ரோவில் இன்று தொடங்கியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையறிவி. திரையறிவி நிகழ்ச்சியில் திரை சம்பந்தமான பாடல்கள் நம்ம கொடுப்போம், நேர்களும் வந்து கண்டுபிடிப்பாங்க இல்லையா. அதே மாதிரி தான் இன்றைக்கும் நான் கொடுக்கக்கூடிய பாடல், அது என்ன திரைப்படம் என்ன பாடல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச போதும் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க. 0462-25611332 மற்றும் 0462-25611333 அப்படிங்கிறவங்களுக்கு திரையறிவு நிகழ்ச்சிக்காக உங்களோட காற்றலையில் இணைந்திருக்கிறேன். நான் உங்கள் திவ்யா. நம்ம நிகழ்ச்சியில் இணைக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாரிங்க பேசுறீங்க?
1: விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மட்டம் தலவாயவரம் அருகே பொட்டல்பட்டியிலிருந்து விக்ரம் பேசுறேன் மேடம்.
0: விக்ரம் சார், உங்களுக்கான பாட்டு கொடுத்துடலாமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: கேளுங்க.

0: கேட்டிங்களா என்ன பாட்டு?
1: மேடம்
0: சொல்லுங்க.
1: என்னவென்று சொல்வதம்மா, வஞ்சியவள் பேரழகை.
0: அதேதான்
1: ராஜகுமாரன் படம் மேடம்.
0: அதேதான், அட்டகாசமா சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க சார். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்,
0: நலமா இருக்கேன். யாருங்க இது பேசுறீங்க?
2: சுப்பிரமணியன் பேசுறீங்க.
0: சுப்பிரமணியன் சார், உங்களுக்கான பாட்டு வந்துட்டே இருக்குது, கேளுங்க பாப்போம்.

0: கேட்டிங்களா?
1: விஜய் படம்
0: பத்ரி இல்லையே, பத்ரி இல்லையே,
1: நிலவை பிடிச்சு நிலவை பிடிச்சு ஒரு பாட்டு, அந்த பாட்டு
0: பிடிச்சின்னு வரும் ஆனா நிலவை பிடிக்க மாட்டாங்க, மின்னலை பிடிப்பாங்க.
1: மின்னலை பிடிச்சா?
0: அதேதான், ஷாஜஹான் திரைப்படம். ஷாஜஹான் திரைப்படம் நீங்க பத்ரின்னு சொன்னீங்க, ஷாஜஹான் திரைப்படம் தான். நீங்க பாடலான அருமையா கண்டுபிடிச்சிங்க சார், நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றிங்க சார், நன்றி. இப்போ நம்ம ஷாஜஹான் திரைப்படத்துலேருந்து அதே பாட்டு நம்ம கேட்டு வந்துடும். நேர்களோட தொடர்ந்து திரையரவு நிகழ்ச்சியில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாடல் வந்துட்டே இருக்குது ஷாஜஹான் திரைப்படத்துலேருந்து.

3:11 கேட்டுட்டு திரை அருவி நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இருந்து நம்ம கூட பேச போற அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். யாரங்க பேசுறீங்க? உடையாம்புள்ள இருந்து பத்மா பேசுறீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சரி, உங்களுக்கான பாட்டு வருது கேளுங்க.

0: கேட்டிங்களா என்ன பாட்டுன்னு தெரிஞ்சுதா?
1: வைதேகி வாசியிருந்தார் படம், பாட்டு வந்து மேகம் கருத்தையில் அப்படின்னு வரும்.
0: அதே தான் அதே தான். சூப்பராக அட்டகாசமாக கண்டுபிடிச்சிட்டிங்கம்மா. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நன்றி. நம்ம கூட இணையற அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யாரைங்க பேசுறீங்க? கேடிசி நகர்லேருந்து லக்ஷ்மி பேசுறீங்களா?
2: ஆமாம்.
0: சரி, உங்களுக்கான பாட்டு வந்துட்டே இருக்குது, கேளுங்க.

0: கேட்டிங்களா கேஜே யேசுதாஸ் பாடின பாட்டு?
1: கேட்டேன், இது மூடு பனி படம்.
0: நிலா வச்சு ஆரம்பிக்கும். நிலானா நிலா உடையில வரும், பட் ஆரம்பத்துல தெரியலீங்களா? ஆனா அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த இது வச்சு வாசிப்பாங்க, பிரதாப் புத்தன் பாடுவாங்க, மூடு பண்ணி படம் எல்லாமே சொல்லிட்டீங்க.
1: எல்லாம் சொல்லிட்டேன்.
0: ஆ அடடா.

அடடா, கண்டுபிடிச்சிட்டிங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். நன்றிம்மா, நன்றி. அட்டகாசமாக கண்டுபிடிச்சிட்டிங்க. நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. இளையராஜா அவர்கள் இசையமைச்ச 100வது திரைப்படம் மூடுபனி திரைப்படத்தில் கேஜே யேசுதாஸ் பாடின பாட்டை அழகாக கண்டுபிடிச்சாங்க. நேயர் இதே மாதிரி தான் நம்ம பாடல்கள் கொடுத்துட்ருக்கோம். அந்த பாடல் என்ன பாட்டு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி சொன்னால் போதும், எந்த படத்தில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ந்து நம்ம நேயர்கள் அவங்க திரையறிவு நிகழ்ச்சியில் கண்டுபிடிக்கிறாங்களோ அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முன்னாடி, நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினச்சிருங்க.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
2: மேகம் பூவாய் தூவும்.
1: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
2: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
1: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு, பின்பக்கமா போனா
3: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா.
1: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
4: இசை மலைனா அப்படித்தான் இருக்கும்.
1: என்ன இசை மலையா?
5: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலை தானே.
1: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
4: இது 102.6.
6: திரையரவி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நம்ம நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
6: வணக்கம், யாரெங்க இருந்து பேசுறீங்க?
7: கோபாலசமுத்திரத்துல
6: இருந்து
7: கோமதி.
6: கோமதி பேசுறீங்களா
7: மேடம்?
6: சரி, உங்களுக்கான பாட்டு வந்துட்டே இருக்குது. ஆ, நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: நல்லா இருக்கேன் மேடம்.
6: சரி, உங்களுக்கான பாட்டு வருது, கேளுங்க.

0: கேட்டீங்களா கோமதி என்ன பாட்டுன்னு தெரிஞ்சுதா?
1: படம் பேரே உன்னால் முடியும் தம்பி. பாட்டு உன்னால் முடியும் தம்பி தம்பி. கமலஹாசன் பாடல்.
0: அதேதான் அதேதான் அட்டகாசமாக கண்டுபிடிச்சிட்டிங்கம்மா. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நம்ம கூட இணைகிற அடுத்த நேயர், வணக்கம். நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: சரி சூப்பர் சார், உங்களுக்கான பாட்டு வருது கேளுங்க.

0: கேட்டிங்களா? கண்ணுக்குள்ளே, அதுக்கப்புறம் என்ன
1: சொன்னீங்க?
0: ஏதோ ஒன்று, ஆனால் கண்ணம்மா கண்ணுக்குள்ளே அப்படிங்கறத கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க சார். வாழ்த்துக்கள். நன்றிங்க சார், நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இருந்ததற்கு அட்டகாசமாக கண்டுபிடிச்சாங்க. பெண்ணின் மனதை தொட்டு திரைப்படத்திலேருந்து இப்போ நம்ம அந்த பாட்டு காற்றலையில் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: பேரவி நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி கொடுத்த பாடல்கள் எல்லாமே நேயர்கள் அட்டகாசமாக கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்ச நேயர்களுக்கு எல்லாமே பாராட்டுகள் தெரிவிச்சிடலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் ஜெய்பீம் திரைப்படத்துலேருந்து வந்துட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.
1: தலை கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும்.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். 4 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தனியார் மருத்துவமனைகளில் சுகாதார சேவைகளுக்கான கட்டணங்கள் குறித்த விவரங்கள் அறிவிப்பு பலகையில் இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தொடர்ந்து விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று உலக எஃகு சங்கம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு தேவைப்படும் பாதுகாப்பு தளவாடங்களில் பெரும்பாலானவை தற்போது உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிப்பதில் வன சேவை பணி அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அதிகரித்து வரும் மின் தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக நிலக்கரி விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் சார்பில் தம்மை சந்திக்க நேரம் கோரப்பட்டதாகவும் இருப்பினும் சந்திக்க முடியாத காரணம் குறித்து அவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதாகவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் கூறியுள்ளார். பொருளாதாரத்திற்கான நொபெல் பரிசு அமெரிக்காவின் ராபர்ட் ஹால் மற்றும் மைக்கேல் வுட்ஃபோர்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்களும் மின்வெட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. எகிப்தின் கெய்ரோவில் இன்று தொடங்கிய உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருதன் வினோத் மற்றும் ருத்வா பிரகாஷ் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 2 தங்கம் 4 வெள்ளி 7 வெண்கல பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

0: நான்கு மணி இரண்டு நிமிஷம் ஆயாச்சு. பொதிகை தும்பி நிகழ்ச்சியும் வந்தாச்சு. பொதிகை தும்பி நிகழ்ச்சியில இன்னைக்கு ஜாலியா விளையாடுறதுக்காக காற்றலையில வந்திருக்கிறோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்
1: நான் உஷா.

0: உஷா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் திவ்யா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் சூப்பரா இருக்கிறேன். போக போக தான் தெரியும்
1: எப்படி இருக்கீங்கன்னா.
0: ஆமா, ஏன்னா நம்ம நேயர்களோட கேள்விகள் அப்படி
1: கேள்வி கணைகளை தொடுக்க அவங்க தயாரா இருக்காங்க பாருங்க, அடுத்து வந்துட்டே இருக்கிறாங்க.
0: ஆமா, அதனால நம்மளும் நம்ப சொல்லிடுவோம். 0462 1123 2 அப்படிங்கிற எண்களுக்கு வாங்க, எங்களோட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம். இப்ப நம்ம முதல் நேயரை சந்திச்சிடலாமா?
1: இப்ப அமைதியா ஏதோ பயமா இருக்கோ,
0: ஒரு பணிவு தான், வேற எதுவும் இல்ல. ஆமா, முதல் நேயரை சந்திக்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்
0: பாபு
1: சார், டஃபாவே கொடுங்க.
0: சரி பாபு சார், உங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு விடுகதை தான், சரிங்களா? பச்சை பந்து போல் இருக்கும், உச்சி வெயில் வேளையிலே உண்டால் உடல் குளிரும், அது என்ன?
2: பச்சை பந்து போல் இருக்கும்,
0: உச்சி வெயில் வேளையிலே உண்டால் உடல் குளிரும்.
1: இப்படி ஈஸியா கேட்கலாமா?
2: கூல்ட்ரிங்ஸ் இல்லையா?
0: கூல்ட்ரிங்ஸ் இல்லையே, பச்சை பந்து போல் இருக்கும்.
2: பழம்தான மேல, ஆரஞ்சு பழம் பழமா?
0: பழம்தான்.
2: அது இது சீதாப்பழம் பழம், அந்த மாதிரி இருக்கும்.
0: சீதாப்பழம் இல்ல, பந்து போல் இருக்கணும். கொஞ்சம் பெரிய பந்தா யோசிங்க.
2: தர்பூசணி மேடம்.
0: தர்பூசணி எப்படி கண்டுபிடிச்சீங்க?
1: வாழ்த்துக்கள்.
0: சரி, உங்களுடைய கேள்வி கேளுங்க.
2: ஆறு
0: எழுத்து கொண்ட கலை இயக்குனரா?
2: ஆமா, கடைசி மூல எழுத்து உலகத்தை குறிக்கும்.
0: சரி,
2: மத எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழி.
0: முதல் எழுத்தா?
2: முதல் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழி. கடைசி மூன்று எழுத்து இது வேறு பேர்.
1: என்னதுக்கு வேறு பேர்?
2: உலகம். உலகம்.
1: உலகம்க்கு வேறு பேரா?
0: ரெண்டே ரெண்டு குழு.
2: கலையை கூட ஆறு எழுத்து கொண்ட இயக்குனர்.
0: தோட்டா தரணியா?
2: கரெக்ட்.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நீங்களும் நானும் சமமாக ஒரு மதிப்பெண்கள் பெற்று விட்டுறோம். நன்றிங்க சார், நன்றி. நிகழ்ச்சியில் முதல் நேயரா அட்டகாசமா கலந்துகிட்டீங்க. இப்போ என் முகத்துல புன்னகை
1: தெரியுது, நல்லாவே தெரியுது.
0: ஏன் சொல்லுங்க பாப்போ?
1: நீங்க பாயிண்ட்
0: எடுத்துட்டீங்க, அதேதான். அடுத்து உஷா மார்க் வாங்குறாங்களா அப்படிங்கறத நம்ம பாட்டுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம்.
1: தெரிஞ்சுக்கலாம். என்ன பாட்டு?
0: தி வாரியர் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: பொதிகை தும்பி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒலிபரப்புல இருந்து நம்ம கூட விளையாட வரப்போற அடுத்த நீயர், வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
2: யாழினி வந்துட்டீங்களா? கரெக்டா
0: யாழினி தானா? யாரு முதல்ல கேக்கலாம்?
2: நீங்க கேளுங்க.
1: ஒரு அரசன் வந்து ஒரு அரிசி எடுத்துட்டு போயிட்டு கோயில்ல திறந்து போனானா.
2: யார் எடுத்துட்டு போயிட்டு?
1: ஒரு அரசன்.
0: அரசன்
1: அரிசி எடுத்துட்டு போய்.
2: அரிசியா? சரி,
1: அதாவது திருட போயிருக்கான். ஆனா அந்த கோயில் அந்த சாவி திறக்க முடியல.
2: சரி,
0: அரசன் எதுக்கு திருட போனோம்?
2: சரிங்களா, உங்களுக்கு ஒரு கேள்வி கேக்கலாமா? ஒரு ஆடியோ பிளே பண்ணுவாங்க.
0: கேளுங்க.
3: என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? நீ தான் பேசுறியா? How are you? Is it? I don't worry. Why are you crying?
2: கேட்டிங்களா நிஷா?
1: கேட்டேன்.
2: இதை அப்படியே நீங்க அப்படியே சொல்லி காட்டுங்க பார்ப்போம், வடிவேல் மாதிரி.
3: என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? நீ தான் பேசுறியா? How are you? Is it? I don't worry. Why are you crying?
0: கேட்டீங்களா நிஷா? சொல்லுங்க.
1: ஹலோ துபாயா, பிரதர் மார்க் இருக்காரா?
2: சூப்பரா ட்ரை பண்ணீங்க நிஷா. ஓகே ஓகே.
1: பேசுறதுல என்ன பேசுங்க?

ஒரு வழியா நிஷாவும் உஷாவும் ஒரு மதிப்பெண்கள் வாங்கிட்டீங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில பாடல் குலே பகாபலி திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து நம்ம நேயர்களோட விளையாடலாம். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

0: 4:18 கேட்டுட்டு பொதிகை தும்பி நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை மற்றும் பண்பலை ஒலிபரப்பில் இருந்து நம்ம கூட விளையாட வரப்போற அடுத்த நீயர், வணக்கம். வணக்கம்.
1: அம்பஜம் அம்பலவானனமா, கேள்வி கேட்கலாமா?
2: நலமா இருக்கீங்களா ரெண்டு பேரும்?
0: நல்லா இருக்கும். சரி, நீங்க கேள்வி கேக்குறீங்களா?
1: எனக்கு
0: நேயர்கள் வந்தாங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். சரி, உங்களுக்கு வந்து ஈஸியாவே
2: கொடுத்துறேன்.
0: சின்னஞ்சிறு
2: என்ன
0: வேணும்? புரியல.
1: வார்த்தையை குழப்பி சொல்லுவீங்கல்ல,
0: அந்த மாதிரி கொடுக்கணுங்கிறீங்களா?
1: நீங்க கேளுங்க, உங்ககிட்ட இருக்கிறத கேளுங்க.
0: சரி, ஒரு கடி சொக், சரிங்களா? இது வந்து அதர பழசானதுதான், ஈஸியா சொல்லிடலாம் தான். எறும்பும் யானையும் பைக்ல போச்சான், சடனா ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சான், யானைக்கு வந்து பலத்த
2: அடிபட்டுச்சான்,
0: ஆனா எறும்புக்கு ஒரு அடி கூட படலையாம்.
2: நகர முடியாதா?
0: அது இப்போ ரெண்டு பேரும் தான் போயிருக்காங்க வண்டியில, யானைக்கு மட்டும் அடிபட்டுடுச்சு. யானைக்கு மட்டும்தான் அடிபட்டு இருக்கு, எறும்புக்கு ஒரு அடி கூட படலையா? ஏன் சொன்னா நீங்க சிரிச்சிருவீங்க. ஆமா,
1: கடி ஜோக்கா தான் கேக்குறாங்க அம்புஜம் அம்மா.
0: கேட்டா நீங்க வந்து இவ்வளவுதானா நினைப்பீங்க? ஆமா,
1: டைம் முடிஞ்சிட்டா?
0: சரி, நம்ம வண்டியில போகும்போது ஒன்னு சொல்லுவாங்க, ஒரு ரூல்ஸ், அது போடாம போனா 500 ரூபாய் ஃபைன் கட்டணும்பாங்க. அது என்னது? அது
1: ஹெல்மெட்.
0: எறும்பு ஹெல்மெட் போட்டிருந்துச்சா, அதனாலதான் அதுக்கு அடிபடலையா?
1: பைக்ல போகும்போது ஹெல்மெட் போட வேண்டாமா?
0: இது அப்படிதான் இருக்கும். ஆமா, நன்றிமா. நன்றிமா, நன்றி நிகழ்ச்சியில இருந்ததற்கு நன்றி. அட்டகாசமா விளையாடுறதுக்கு ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். வேலை இல்லாத பட்டதாரி திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, பாடல் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: கதை, காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங்,

0: ஆணியே புடுங்க வேணாம். ஓகே
1: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: பொதிய தும்பி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை மற்றும் பண்பலை ஒலிபரப்புல இருந்து 4:27 ஆக போகுது. நம்ம கூட விளையாட வரப்போற அடுத்த நேயர், வணக்கம்.
1: எனக்கே
2: தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரியும்?
0: உயிருள்ள வரை உஷா, கரெக்டா?
1: வெரி குட், கை தட்டு.
0: பேர் வச்ச உங்களையும் மறக்க முடியாது, அந்த பேருக்கு சொந்தக்காரங்களையும் மறக்க முடியாது.
1: ஆமா,
2: எங்க அம்மா வச்ச பேர் என்னவோ இவர் என்னவோ சொல்லிட்டு இருக்காரு. சரி, கேளு கேளுங்க.
1: நீ ஃபர்ஸ்ட் கேளுங்கம்மா.
2: நான் ஃபர்ஸ்ட் கேக்கணுமா? நான் வந்து பதில் சொல்றேன், நீங்க கேள்வி கேளுங்க.

0: மாத்தி யோசியா.
1: மாத்திலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். இப்போ நான் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா இது வந்து பதில், சரியா? கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா, மனம் விரும்புதே நிகழ்ச்சி எத்தனை மணிக்கு இடம்பெறும்? இலக்கிய சாரல் நிகழ்ச்சி இடம்பெறும் எத்தனை மணிக்கு இடம்பெறும்? சரிங்களா, அந்த மாதிரி கேள்விகள் நீங்கள் கேட்கணும், பதில் நான் சொல்லுவேன். பதில் நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிடுவேன்.
2: அதாவது சரியா, பொதுவாக நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க, கொஸ்டின் இருக்கும், அதுக்கு ஆன்சர் எழுதுவோம். உஷாக்கா ஆன்சர் கொடுத்துருவாங்க, அந்த ஆன்சருக்கு ஏற்ற கொஸ்டினையே கிறிஸ்டன் சார் நீங்கள் தான் ஃபார்ம் பண்ணணும்.
1: ஃபார்ம் பண்ணணும்.
0: நான் கேட்பேன், அவங்க பதில் சொல்லுவாங்க.
2: இல்லை, அவங்க பதிலும் சொல்லிடுவாங்க, அந்த பதிலுக்கு நீங்கள் வந்து கேள்வி வந்து அமைக்கணும். இப்போ உதாரணமாக வந்து இப்போ சூரியன் அப்படின்னு இல்லை, கிழக்கு திசை.
1: இப்போ நான் பதில் சொல்கிறேன்,
0: என்ன
1: கூனியூர் கேள்வி, அஞ்சு கேள்வி எனக்கு சொல்லணும். அத
2: ஆத்தி
1: தக்கா
2: டெரர் தான் போல.
1: நான் பதில் தான் சொல்லுவேன், நீ கேள்வி நீங்க தான் கேட்கணும்.
2: எனக்கு கேள்வி கேட்க மட்டும் தான் தெரியும்.
0: கிருஷ்ணன்
1: சார், கூனியூர் அப்படின்றது பதில், சரியா?
0: சரி,
1: கேள்வி வந்து நீங்க கேக்குற கேள்வி வந்து பதில் வந்து கூனியூர் அப்படின்னு
0: வரணும். கூனியூர்னு நான் வரணும்.
1: பதில் வரணும், அதுக்கான கேள்வியை நீங்க உருவாக்கணும்.
0: அதான் கூனியூர் ஏன் வந்துச்சு அப்படின்னு நான்
1: கேட்கறேன். சரி, ஓகே.
0: கூனியூர்னு ஏன் வந்துச்சு?
1: இல்ல, நான் இப்ப என்ன கேக்குறேன்னா, மண்பாண்டங்கள் நிறைய செய்யற இடம் எந்த ஊர் அப்படின்னா கூனியூர் அப்படி சொல்றோம்ல. உதாரணத்துக்கு
2: ஊருன்னு முடியக்கூடிய ஒரு ஊர் பேரு அப்படிங்கிற
0: மாதிரி.
1: சரி, ஓகே, நீ போதும், நீங்களே கேள்வி கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். உங்களோட டர்ன், நீங்க கேள்வி கேளுங்க.
2: ஆமா, டைம் முடிஞ்சு போச்சு.
0: கேட்டுறேன்.
1: கேளுங்க.
0: உள்ள இருந்தாலும் சாப்பிடுவாங்க, வெளியே இருந்தாலும் சாப்பிடுறாங்க, அது என்னதுமா?
2: உள்ள இருந்தாலும் சாப்பிட்டுருவாங்க, வெளியில இருந்தாலும் சாப்பிட்டுருவாங்க, அது என்ன?
1: அது பழமா காய்கறியா?
0: பழமும் இல்ல காய்கறியும் இல்ல.
1: அப்படியா? அப்படி என்னது, உள்ள இருக்கிறதையும் சாப்பிட்டுருவாங்க, வெளியில இருக்கிறதையும்
2: சாப்பிட்டு. இல்ல, கேள்வி மறுபடியும் கேளுங்க.
0: வெளியில
2: வந்தாலும் சாப்பிட்டுருவாங்க.
1: இது முட்டை, கோழி முட்டை.
0: வெரி
2: குட், பரவாயில்ல. சொல்றீங்க, கரெக்டான பதிலும் சொல்ல மாட்டேங்கீங்களே.
0: இல்ல, கரெக்ட் கரெக்ட் தான். உஷாக்காலுக்கு ஒரு மார்க் கொடுத்துடலாம்.
1: சரி, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சொல்லவே இல்ல பாருங்க, புரியவே இல்ல உங்களுக்கு.
0: ஆமா, அதெல்லாம் கேக்க எனக்கு ஒண்ணு, நான் வந்து ஒரு சீரியல் பல்ப் மாதிரி எனக்கு டக்குனு புரியற மாதிரி சொல்லுங்க.
2: புரியற மாதிரி நீங்க கேக்கலையா?
1: அதாவது, மண்பாண்டங்கள் தயாரிக்கும் இடம் எது அப்படின்னு கேட்டனா கூனியூர் அப்படின்னு சொல்லுவோம்ல, இது பதில் கூனியூர்ன்றது. இப்ப இந்த கூனியூர் பதில நான் சொல்லிட்டேன், இதுக்கான கேள்விகளை நீங்களா அமைச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன்.
2: இப்ப உதாரணத்துக்கு
1: இப்ப ரெண்டு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
0: கூனியூர்
1: மட்டும்தான் இருக்கணும். கேள்வி நீங்க கேளுங்கன்னு சொல்றேன்.
2: இப்ப காரக்குறிச்சிங்கிற பதில் இருக்குன்னா, நீங்க வந்து என்ன கேளுங்க, மண்பாண்டம் தயாரிக்கக்கூடிய ஒரு ஊர், கிருஷ்ணன் ஒரு நேயர் பேசக்கூடிய ஊர்,
1: காரக்குறிச்சி. மண்பாண்டங்கள் தயாரிக்கும் இடம் எது? காரக்குறிச்சி அப்படின்ற மாதிரி இருக்கணும், அவ்வளவுதான். புரிஞ்சிச்சா?
2: இப்பதான் கிருஷ்ணன் சாருக்கும் எனக்கும் புரியுது.
0: பாருங்க
2: எப்படி குழப்பி விட்டுருக்காங்க நம்மள.
0: தெருவுல போகும்போது சில பேர் சொல்லுவாங்க, அந்த உஷாவுக்க வீட்டு வாஷிங் மிஷின் போக கூட இனிய கிண்டல் அடிச்சிருக்காங்க.
1: நீங்க உட்காந்து யோசிங்க, நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு.

0: புரியும். நாளைக்கு வாங்க. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்மா. நன்றி, வணக்கம்மா.
2: நன்றிங்க சார், நன்றி நன்றி. இப்போ ஒரு சூப்பரான பாட்டு, கதை திரைக்கதை வசனம் திரைப்பாட்டுல இருந்து வந்துட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியில் 1190 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தான் நம்ம அட்டகாசமாக நேயர்களோடு விளையாடிட்டு இருக்கிறோம். பொதுகி தும்பி நம்ம கூட விளையாட வரப்போற அடுத்த நேயர், வணக்கம்.
1: அனைவருக்கும் மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்.

0: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முகசுந்தரம்.
1: சண்முகசுந்தரம் சார்.
0: ஆமாம் மேடம், தொகுதி வருகை தொகுதி நிகழ்ச்சியெலாம் அப்படியே கேட்டுட்ருக்கோம்.
1: ம், சரி. இப்போ நீங்கள் கேட்குறீங்களா இல்லை நான் கேட்கட்டா?
0: ஆ, நான் கேட்குறேன் மேடம்.
1: ம், கேளுங்க.
0: ஒன்றுலேருந்து 100 ஒரு வயசான நம்பர் இருக்கு.
1: 1 to 100
2: ஒரு வயசான நம்பரா?
1: வயசான நம்பரா?
0: ஆமாம் ஆமாம், கடி ஜோக்.
1: கடி ஜோக். 90?
0: இல்லை மேடம், 40.
1: 40?
2: எப்படி? 40?
1: ஒரே வார்த்தையில கிளீன் போல்ட் ஆக்கிட்டீங்களே.
0: சரி மேடம், ஒரு விடுகதை கேட்குறேன் மேடம்.
2: பாட்டு கேளுங்க.

0: கேட்டிங்களா சார்? மியூசிக் வந்துச்சுல்ல, இந்த ஹம்மிங்கை தான் நீங்கள் இப்போ பாடணும். உங்களால் முடியும் சார், அழகாக ட்ரை பண்ணுங்க.
1: இன்னொரு
2: தடவை கேட்குறீங்களா?
0: அது லலலா லலலா தானே, அதை கூட சொல்ல முடியாதுங்களா உங்களால?
1: இன்னொரு தடவை போடுங்க.
0: ஓகே கேளுங்க.

0: ட்ரை பண்ணுங்க பாப்போம், உங்களால முடியும் சார். அதேதான் அதேதான், அட்டகாசமா முயற்சி பண்ணீங்க சார், நன்றி.
1: சொல்லுங்க பாப்போம் என்ன பாட்டுன்னு.
0: பாட்ட மறந்துட்டீங்க போலயே, பாடினதுல
1: நாட்டாம படத்துல உள்ளது வீணா பொண்ணு.
0: அதாவது பாடின உடனே அந்த பாட்டை மறந்துட்டார் சார். நீங்க சார் சூப்பர் சார், அட்டகாசமா முயற்சி பண்ணீங்க, நன்றி நிகழ்ச்சியில இணைந்ததற்கு. இதே மாதிரி இன்னும் நல்ல ஃபன்னான கொஷின்ஸோட நம்ம நேர்களோட தொடர்ந்து விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. தேவி திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு இருட்டையே தொடர்ந்து நினைச்சிருக்கேன்.

0: இப்போதைய தும்பி நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறீங்க. 4:46 நம்ம கூட விளையாட வரப்போற நீயர் யாருங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம்
2: யாழினி.
0: இப்பதான் கரெக்டா சொல்லியிருக்காங்க உஷா.
1: நல்லா இருக்கும் யாழினி, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வரதுக்கு.
1: ஓகே ஓகே, சரி கேம் விளையாடலாமா?
2: சொல்லுங்க.
1: சரி நீங்க கேள்வி கேளுங்க பாக்கலாம்.
0: எனக்கு நீங்க வந்திருக்கலாம் யாழினி. சரி பரவாயில்ல, இப்போ
1: சரி கேளுங்க.
0: ஆனா இப்ப நீங்க க்ளூ கொடுத்துட்டீங்க, இதை வச்சு அவங்க அசால்ட்டா கண்டுபிடிச்சிருவாங்க.
1: சூப்பர் யாழினி. அதான் சிடி போட்டு பாக்க சொல்லிட்டீங்க.
2: உடம்பு சரியில்லைன்னா
1: ஜிஹெச்க்கு போவோம்.
2: வெரி குட். ஜேகேஎல்க்கு எனிமி யாரு?
1: யாருக்கு?
2: ஜேகேஎல்க்கு எனிமி யாரு?
1: எல் எம்னா யாரு?

0: ஜேகேஎல்லுக்கு
1: யாரு?
2: யமன். கரெக்டா? அடுத்து
1: ஓபிக்கு, ஓபிக்கு நேரத்துக்கு போனா எங்க போய் நிக்கும் ஓபி?
2: ஓபி, ஓபி வந்து ரெஸ்டா.
1: ஓபி, ஓபி, ஓபி அந்த அந்த அந்த லெட்டர் வந்து நேரத்துக்கு போனா எங்க போய் நிக்கும்? அடுத்து நெக்ஸ்ட் உள்ளது சொல்லுங்க.
0: டைம் முடிஞ்சு போச்சு, ஆனாலும் சரி கண்டி பண்ணுங்க, உங்க ஜாலிக்கேவே நாங்க கேட்டுக்கிட்டு
2: இருக்கோம். சொல்லுங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லிருங்க.
1: ஓபிக்கு நேரத்துக்கு போனா எங்க போய் நிக்கலாம்? கியூல போய் நிக்கலாம்.
2: ஆமாமா, கியூவை விட்டுட்டேன் பாத்தீங்களா? நானு
1: என்ன குடிக்கணும்? டீ குடிக்கணும்.
2: டீ
1: குடிக்கணும்னு UVWHOக்கு பறக்கணும்னு ஆசைப்பட்டா எதுல போகும்?
2: ஜெட்ல போகும். சூப்பர் யாழ்னி, சூப்பர் சூப்பர் சூப்பர்,
0: நல்லா இருக்கு. இப்ப நான் இது யாருக்கு மதிப்பெண் கொடுக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: அது யாழ்னியோட முடிவு.
1: சரி,
2: ஓகே, தேங்க்யூ. சரி, உங்களுக்கு ஒரு ஆடியோ கட்டு. ஓகே.

0: ஜெட்ல போகும். சூப்பர் யாழினி, சூப்பர் சூப்பர் சூப்பர்,
1: நல்லா இருக்கு. இப்ப நான் இது யாருக்கு மதிப்பெண் குடுக்கேன்னு யோசிச்சிட்டு இருக்கேன்.
0: அது யாழினியோட முடிவு.
1: சரி
0: ஓகே, தேங்க்யூ. சரி உங்களுக்கு ஒரு ஆடியோ கட்டு. ஓகே சூப்பர், ட்ரை பண்ணுங்க.
1: உங்களுக்கான ஆடியோ கட் வருது கேளுங்க.
2: ஓகே.

0: யாழினி
1: ரெண்டு தான் குடிச்சிங்களா?
0: மூணு சவுண்ட் தான் இருக்கு அதுல.
1: ரெண்டு தான் கேடிச்சி?
0: மூணு இருக்கு.
1: அப்படியா? ஐயோ, உனக்கு ரெண்டு தான் கேடிச்சி.
0: சரி சொல்லுங்க பாப்போம்.
1: ஃபர்ஸ்ட் மயில். மயில் கத்துது.
0: மயில் கத்துமா?
1: ஐயோ, மயில் சவுண்ட்
2: ஏதோ ஒண்ணு
0: அகவுமா?
2: மழையும் மயில் கத்துறதையும் தான் கண்டுபிடிச்சேன். டீ ஆத்துறதுதான் கவனிக்கல.
0: சூப்பர் யாழினி.
1: தேங்க்யூ,
0: நன்றி.
2: இப்போ அவங்க வந்து ரெண்டு கண்டுபிடிச்சிட்டாங்க,
0: அவங்களுக்கு கொடுத்துடலாம்.
2: அவங்களுக்கு ஆக மொத்தத்தில் நீங்கள் அதாவது எப்படி ஒரு பரந்த மனப்பான்மை நம்ம யாழினிக்கு உஷாவுக்கும், நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் எடுத்துக்கோங்க, ரெண்டு பேரும் அப்படி சொல்லி சொல்லி ஆளுக்கு ஒரு மதிப்பெண்களும் வாங்கிட்டீங்க. சரி, 4:50 ஆயாச்சு. இப்போ நம்ம பொதிய துப்பு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் கேட்க இருக்கிறோம். தெரிய திரைப்படத்துலேருந்து வந்துட்டே இருக்குது பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: 4:56 ஆயாச்சு. நம்ம பொதிகை தும்பி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. முல்லக்கல்லிருந்து பாபு, பாளையம்கோட்டை நிஷா, விஎம் சத்திரத்துலேருந்து அம்புஜம், காரக்குறிச்சிலேருந்து கிருஷ்ணன், மதுரையிலேருந்து சண்முகசுந்தரம், மீனாட்சிபுரத்துலேருந்து யாழினி, இவ்வளோ நேயர்கள் நம்மளோட கலந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு வெற்றியாளர்கள் நம்மளுடைய நேயர்கள் தான். 5 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தில் இருக்கிறார்கள். 2வது இடத்தில் 4 மதிப்பெண்கள் பெற்று நம்மளுடைய உஷா இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். 3வது இடமும் ரொம்ப முக்கியம். 3 மதிப்பெண்கள் பெற்று 3வது இடத்துல இருக்கிற திவ்யாவையும் நம்ம மறக்க கூடாது இல்லையா?
1: கண்டிப்பா.
0: அதனால அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். இவ்வளோ நேரம் நம்ம ஜாலியா நேயர்களோட விளையாண்டோம் இல்லையா உஷா?
1: கண்டிப்பா, சூப்பரா விளையாண்டாங்க நிறைய நேயர்கள்.
0: ஆமாம், அதனால் நேயர்களுக்கு எல்லாருக்குமே பாராட்டுகளை தெரிவிச்சிடலாம். கேட்டு ரசித்த அனைத்து அன்புலங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு பொதிய தும்பி நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிறோம். இவ்வளோ நேரம் உங்களோடு இணைந்திருந்தோம் நான் உங்கள் திவ்யா மற்றும்
1: நான் உஷா.
0: நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: தொடர்வது 5 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. தனியார் மருத்துவமனைகளில் சுகாதார சேவைகளுக்கான கட்டணங்கள் குறித்த விவரங்கள் அறிவிப்பு பலகையில் இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிப்பதில் வன சேவை பணி அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அதிகரித்து வரும் மின் தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக நிலக்கரி விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் சார்பில் தம்மை சந்திக்க நேரம் கோரப்பட்டதாகவும், இருப்பினும் சந்திக்க முடியாத காரணம் குறித்து அவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதாகவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் இந்த நடவடிக்கையை கண்டித்துள்ள பிஜேபி, நீதிமன்றங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது என்பதை அறியாமல் இதுபோன்ற நடவடிக்கைகளில் எதிர்க்கட்சிகள் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ளது. பட்டாசு வெடிப்பதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து அவற்றுக்கு தடை விதிப்பதற்கு பதிலாக பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே நன்மை பயக்கும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. பொருளாதாரத்திற்கான நொபேல் பரிசு அமெரிக்காவின் ராபர்ட் ஹால் மற்றும் மைக்கேல் வுட்ஃபோர்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நெசவாளர்களின் ஊதிய உயர்வு தொடர்பாக இந்த வாரத்திற்குள் அறிவிப்பு வெளியாகும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்களும் மின்வெட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளி ஆசிரியர்கள் மீது கூடுதல் பணிச்சுமையை தாவேக அரசு ஏற்றக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கையை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 2-3 தினங்களுக்குள் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. எகிப்தின் கெய்ரோவில் இன்று தொடங்கிய உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருதன் வினோத் மற்றும் ருத்வா பிரகாஷ் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 2 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கல பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz தான் நம்ம கேட்க இருக்கிறோம் படமும் பாடலும். இன்னைக்கு படம்

0: பாடலும் நிகழ்ச்சியில் 1964 வெளியான திரைப்படங்கள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களும் கூடவே அந்த திரைப்படங்கள்ல இருந்து பாடல்களையும் தான் நம்ம கேட்டு ரசிக்க இருக்கிறோம். முதல் படம் நான் எந்த படத்தை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்மளுடைய பாடகர் டிஎம் சவுந்தரராஜன் நடித்த ஒரு திரைப்படம் பற்றி தான். பாடகர் டிஎம் சவுந்தரராஜன் நடிகராக நடித்த திரைப்படம் அருணகிரிநாதர். இது 1964 தான் வெளியாச்சு. அருணகிரிநாதர் திருப்பூர்களை தந்தார் இல்லையா, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மையப்படுத்தி எடுத்த திரைப்படத்தில் அருணகிரிநாதரா டிஎம் சவுந்தரராஜன் இந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க. இளம் வயதில் தகாத பழக்கத்தால், பெண்களோட பழக்கத்தினால தன்னுடைய சொத்துக்கள் எல்லாமே இழந்து கடைசியில் குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய தவறுகளை நினச்சி வருந்தி தற்கொலைக்கு முயலும் போது முருகப்பெருமான் வந்து அவரை காப்பாற்றுவாங்க. இந்த சமயத்தில் வந்து இவ்வளோ, அதாவது வாழ தகுதி இல்லாத ஒரு பாவி, நான் என்னை போய் ஏன் காப்பாற்றுனீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த இளைஞன் முருகரா வந்து, அந்த இளைஞனாக வந்து அந்த முருகர் வந்து சொல்லுவார், கிடைத்தற்கரிய ஒரு மானிட பிறவி, அதை கொடுத்த ஆண்டவனுக்கு ஒருத்தர் செய்யக்கூடிய பெரும் துரோகம் தான் தற்கொலை அப்படின்னா, நான் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன் எனக்கு தண்டனை வேண்டாமா அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு, குற்றத்தை உணர்ந்த பிறகு ஒருத்தர் வந்து அது தூய்மையானவன் ஆகிறாங்க, நீ வந்து இப்போ ஒரு தூய்மையானவன் அப்படின்னு சொல்லும்போது, செய்யத்தகாத தவறுகளை செஞ்சு சீரழிஞ்ச பிறகுதானே நான் அந்த குற்றத்தை வந்து உணர்ந்துக்கிட்டேன், அதனால் நான் திருந்தினவன் ஆவேனா அப்படின்னு வந்து சொல்லும்போது, நீ வந்து உன்னோட இளம் பருவத்து அறியாமையால் தவறு செஞ்சிருக்கிற, அகந்தையால் நீ வந்து தவறு செய்யலை, நீ எவ்வளவோ தவறு வழி தவறி போனால் கூட நீ கடவுளை வழிபடுறதுக்கு தவறுனதில்லை அப்படின்னு சொல்லும்போது அருணகிரிநாதர் வந்து முருகா முருகா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதற்கு வந்து அந்த முருகராக இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து என்ன சொல்லுவார்னா, 1000 காக்கைகள் நின்னா கூட ஒரு கல் எரிஞ்சா போகுது இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த முருகா அப்படின்னு நம்ம மனமுருக நம்ம சொல்லும்போது அத்தனையுமே மறையும், இதை மறக்காத அப்படின்னு சொல்லணும். இன்னும் வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு வந்து கேட்கும்போது, சொல்லற சும்மா இரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து போயிடுவாங்க. சொல்லற சும்மா இரு அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும் கேட்டுட்டு குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்ட அந்த அருணகிரிநாதர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சும்மா உட்காந்துடுறாங்க. சும்மா இருக்கும்போது அவருடைய எல்லா அந்த நோயுமே வந்து மறைய ஆரம்பிக்குது. திருப்பி கடைசியில் முருகரே வந்து நேரில் வந்து வந்து அவர்கிட்ட வந்து பேசுவார், இப்போ நான் எதுக்கு உன் முன்னாடி தோண்டிருக்கேன் அப்படின்னா, உலகம் உய்வதுக்கு உத்தமர் சிறக்கிறதுக்கு நீ திருப்புகழ் பாடணும், அதுக்காக தான் நான் முன்னாடி வந்து வந்தேன், நீ வந்து வாய் திறந்து பாடு முத்துமுத்தா பாடு அப்படின்னு வந்து முருகப்பெருமான் வந்து அருணகிரிநாதர்கிட்ட வந்து சொல்லுவார். அப்படி முருகிரிநாதர் பாடின பாடல் தான் முத்தை திரு பத்தி திருதை அப்படிங்கிற அந்த திருப்புகழ் பாடல். இப்போ அந்த பாடலை கேளுங்க.
1: அருணகிரி
2: அப்பனே முருகா,

0: நிறைய அழுது விட்டாய். இனி அழாதே மகனே. இப்போது நான் வந்திருக்கும் காரணம் அறிவாயா? வாய் திறந்து பேசு.
1: பேச்சு வருமா? பேரின்பம் கண்டதின் பேச்சு வருமா?
0: நீ பேச்சு கேட்கத்தான் வந்தேன். நீ பேசியே ஆக வேண்டும். உலகம் உய்ய உத்தவர் சிறக்க நீ திருப்புகள் பாட வேண்டும். அதற்கே நான் வந்தேன்.
1: வித்தை அறியாதவன் உன்னை நினைந்து ஏதோ விதற்றுவேன். வித்தையை கற்றவர் வியக்க உன் புகழ் பாடும் தகுதி எனக்கேது தந்தையே.
0: மகனே வா அருகில். வா வாய்க்கிற நாக்கை நீட்டு. முத்து முத்தா பாடு.
1: முத்து முத்து முத்தை தருபத்தி.

தலை தத்த கடை தொடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்ட பகல் பட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கிற தத்தை கடவிய பச்சை புயல் மெட்டி

இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

படமும் பாடலும் தான் கேட்டு ரசிச்சிருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை மற்றும் பண்பலை ஒளிபரப்புல இருந்து 1964 வெளியான திரைப்படங்கள் பத்தி தான் கேட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா. இயக்குனர் பி மாதவன், நடிகர் எம்ஜிஆர் டைரக்ட் பண்ணின ஒரே படம் தெய்வத்தாய். இது 1964 தான் வெளியாச்சு. வேலை பார்த்துட்டு அதற்கிடையில் மேடை நாடகங்களில் கவனம் செலுத்திட்டு இருந்த டைரக்டர் கே பாலச்சந்தர் அவர்களை வசனகர்த்தாவாக தமிழ் சினிமா அறிமுகப்படுத்தின அறிமுகமான ஒரு திரைப்படம் இந்த தெய்வத்தாய் தான். எம்ஜிஆர் அவர்களுக்கு அதிக பாடல்கள் அதை இந்த படத்தின் மூலமாக தான் வாலி அவர்கள் வந்து எழுதியிருந்தாங்க. படத்தில் 7 பாடலில் 6 பாடல்களுக்கு வரிகள் வந்து வாலி தான். அதற்கு பின் வெளியான படகோட்டி படத்தில் மொத்த பாடலுமே வரிகள் வந்து வாலி அவர்கள் தான் எழுதியிருந்தாங்க. இப்போ வாலியின் வரிகளில் தெய்வத்தாய் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் தான் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. படமும் பாடலும் 1964 வெளியான படங்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம கேட்டுட்ருக்குறோம். அடுத்ததாக எந்த திரைப்படம் பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த படத்துடைய முக்கியமான கதாபாத்திரமே ஒரு பொம்மை தான். ஆமாம், பேருக்கேற்ற மாதிரி இந்த படத்துடைய பேரும் வந்து பொம்மை தான். இந்த படத்தை இயக்குனது யாருன்னா பாலச்சந்தர். நீங்கள் நினைக்கிற பாலச்சந்தர் இல்லை, வீனஎஸ் பாலச்சந்தர் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் தெரியும். அவர் இயக்கின திரைப்படம் தான் இது. இது ஒரு ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரே நாளில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தான் இந்த பொம்மை படத்துடைய கதை. அதாவது தன்னுடைய முதலாளியை கொல்றதுக்காக சக, அதாவது அவருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய கொஞ்சம் தொழிலாளிகளும் அவருடைய பார்ட்னரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பொம்மைக்குள்ளே வெடிகுண்டு வச்சு அவரை கொல்றதுக்காக சதித்திட்டம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பொம்மை வந்து கை மாறி போயிடுது, ஒவ்வொருத்தட்டாக மாறி மாறி போயிடுது. கடைசியில் அந்த பொம்மை என்ன ஆச்சு, அது வெடிச்சதா என்ன ஏது அப்படிங்கிறது தான் ரொம்பவே சுவாரஸ்யமாக சஸ்பென்ஸாக இந்த பொம்மை திரைப்படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க.

இதுக்காகவே அந்த நடக்கக்கூடிய பேசக்கூடிய ஒரு பொம்மையை வந்து தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த பொம்மை கதாபாத்திரத்துக்கு ஒரு கேரக்டரையாகவே ஒருத்தரை நடிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. ஒரு சின்ன குழந்தைய அந்த மாதிரி நடிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தோன்னா தேடி அலையும் போது இதுக்கேற்ற மாதிரியேனா அந்த மாதிரி நடக்கக்கூடிய பொம்மை ஒன்று கிடைக்க போய் சரி இந்த பொம்மையை வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை வந்து வச்சுருந்தாங்க. இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் முடிஞ்சது பிறகு, அதாவது பொதுவாக படம் முடிஞ்சதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்கன்னு அந்த நேம் போர்டு ஓடும் இல்லையா, ஆனால் ஒரு புது விஷயமாக இந்த படத்தில் வந்து பாலச்சந்தர் டைரக்டர் பாலச்சந்தர் வினயஸ் பாலச்சந்தர் அவர் என்ன விஷயம் பண்ணியிருந்தாருன்னா, அவரே வந்து திரை முன்னாடி தோன்றி அந்த ஸ்க்ரீனில் இவ்வளோ நேரம் நீங்கள் பொம்மை படத்தை பார்த்துருச்சிங்க, கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் இந்த கேரக்டர்லாம் நான் நடிச்சிருந்தேன், என்னோட சேர்ந்து நடிச்சிருந்தவங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்கள அறிமுகப்படுத்துகிற மாதிரி அந்த படத்தில் நடிச்சிருந்த நடிகர்கள், அதுக்கப்புறமா டெக்னீஷியன்கள், மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாத்தையுமே அவங்களையே அவங்க பேர் சொல்கிற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. கடைசியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த படத்தில் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சுபம் அப்படிங்கிற எழுத்தில் அந்த பொம்மையை வந்து நடக்க விடுவார், அதோட வந்து அந்த படம் வந்து முடியும். இந்த பொம்மை திரைப்படத்தின் மூலமாக தான் கே ஜே யேசுதாஸ் அவர்கள் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பின்னணி பாடகராகவும் அறிமுகமானாங்க, நீயும் பொம்மை நானும் பொம்மை அப்படிங்கிற பாடல் மூலமாக. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் எல்ஆர் ஈஸ்வரி குரலில் இந்த பொம்மையை வச்சு ஒரு பாப்பா பாடக்கூடிய ஒரு பாடல், அந்த பாடல் இப்போ காற்றலையில் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: 6:24 கேட்டு இருக்கிறீங்க. படமும் பாடலும் நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை மற்றும் மத்தியலை ஒலிபரப்பில் இருந்து. 1942 கண்ணகி அப்படிங்கிற ஒரு பெயரில் படம் வந்திருக்கு. அதில் கண்ணம்பா கண்ணகியாகவும் பி.ஏ. சின்னப்பா கோவலனாகவும் நடிச்சிருந்தாங்க. சொல்லப்போனால் அந்த சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய இந்த கோவலன் கண்ணகி கதையை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி எடுக்கலாமே அப்படின்னு நினச்சி எடுத்த திரைப்படம் தான் பூம்புகார். 1964 வெளியாச்சு. இந்த படத்தில் கண்ணகியா விஜயகுமாரியும் கோவலனா எஸ்.எஸ். ராஜேந்திரனும் மாதவியா ராஜஸ்ரீயும் நடிச்சிருந்தாங்க. நிஜ கணவன் மனைவி எஸ்.எஸ். ராஜேந்திரன் விஜயகுமாரி இதில் கோவலன் கண்ணகியா நடிச்சிருந்தது ஒரு ஹைலைட் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதினது யார் அப்படின்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். இந்த படத்துடைய ஒரு சிறப்பம்சம் என்னென்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் படத்துடைய ஆரம்பத்தில் கதை சுருக்கத்தை சொல்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்களாம். சிலப்பதிகாரம் உருவான வரலாறு, பூம்புகாருடைய பழங்கால சிறப்பை பற்றியெல்லாம் கூறி அந்த படத்தை வந்து துவக்கி வைக்கிற மாதிரி அந்த படத்துடைய ஆரம்ப காட்சிகள் இருக்கும். ஆர். சுதர்சன் வந்து இந்த படத்துக்கு இசை அமைச்சிருந்தாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து பாடலும் வேற எழுதியிருந்தாங்க. கே பி சுந்தராம்பாள் வந்து இந்த படத்தில் அந்த பாட்டு பாடியிருப்பாங்க, வாழ்க்கை என்னும் ஓடம் அப்படிங்கிற ஒரு பாடல். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கவுந்தி அடிகளாகவும் கே பி சுந்தராம்பாள் வந்து நடிச்சிருந்தாங்க. சொல்லப்போனால் நம்ம கண்ணகியெல்லாம் நேரில் பார்த்துருக்க மாட்டோம். ஒருவேளை கண்ணகி உயிரோடு இருந்தால் இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்னு நமக்கே ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி தான் விஜயகுமாரி அவர்களுடைய நடிப்பு வந்து தத்ரூபமாக இருந்தது. அந்த காலத்தில் வந்து இப்போ இருக்கிற காலத்தில் மாதிரி வாய்ஸ் வந்து தனியாக டப்பிங் பண்ணி போட மாட்டாங்க. அந்த காலத்தில் அந்த செட்டிலேயே நேராக பேசும்போது மைக்கை வச்சு ஒரே டேக்கில் அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறது தான். மறுபடியும் மறுபடியும் சீன் எடுத்தாங்கன்னா மறுபடியும் வந்து பேசி எடுக்கிறது, அந்த ஒரே அந்த செட்டிலேயே உட்காந்து பேசி எடுக்கிறது தான். இப்போ இது வந்து நல்ல ஒரு பிரம்மாண்டமாக வேற எடுக்கிறாங்க. அரசவை காட்சிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறனால பெருசாக செட்டு போட்டுட்டாங்க. பெருசாக செட்டு போடும்போது ஆட்கள் நிறையா இருக்கும்போது மைக்கு வந்து கொஞ்சம் ஒசத்திட்டாங்களாம். ஸோ அந்த மைக்குக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜயகுமாரி அவர்கள் வந்து கத்தி கத்தி வசனங்கள் வந்து டைலாக்ஸ்லாம் வந்து சொல்லியிருப்பாங்களாம். அது முக்கியமாக தன்னுடைய கணவன் கோவலன் கொலை செய்யப்பட்டான் அப்படிங்கிற அந்த தகவலை தெரிஞ்சுட்டு நெடுஞ்செழிய பாடியனுடைய அரசவையில் தலைவிரி கோலமாக நின்று அதற்கு நியாயம் கேட்கக்கூடிய அந்த காட்சி வந்து அதனால் தெரிவிக்கக்கூடிய அந்த வசனங்கள், அதுவும் கலைஞருடைய அந்த வசனத்துலேயும் சரி அந்த காட்சி வந்து அப்படி ஒரு இன்றைக்குமே ஒரு பேசக்கூடிய ஒரு சீனாக இருக்குது. இப்போ அந்த சீனை இப்போ நம்ம
1: கேளுங்களேன். பழைய சிலம்பில உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா?
2: முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள்.
1: என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பரல்கள்.
2: அப்படியா? எங்கே பார்க்கலாம்? தேவி இப்படி கொடு, இதோ பார். பார்த்தாயா முத்துக்களை?
1: அடுத்த சிலம்பு.
3: மாணிக்கங்கள்?
1: மாணிக்கங்கள் அல்ல, ரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு.
3: மாணிக்கங்கள்.
0: கேட்டிங்களா இப்படி ஒரு அனல் தெரிக்கக்கூடிய சீன்? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து அவங்க ஒரே முழு மூச்சில் பேசின மாதிரி வந்து நமக்கு வந்து இருந்திருக்கும். கடைசியில் உனக்கு எதற்கு வெண்குடை, உனக்கு எதற்கு செங்கோல், உனக்கு எதற்கு கிரீடம்னு சொல்லிட்டு நீதி தவறுனதுனால பாண்டியம்மன் வந்து அந்த உயிர்த்துருக்கிறாங்க. திருப்பி கண்ணகி வந்து அந்த மதுரை எரிக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாமே வந்து நமக்கே ஒரு ஒரு மெய் சிலிர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது அந்த பூம்புகார் திரைப்படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடல் காத்து

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை மற்றும் பண்பலை ஒரு ஒலிபரப்பில் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. படமும் பாடலும் 1964 வெளியான படங்கள் பற்றி தான் கேட்டுட்ருக்குறோம். பீம்சிங்கும் சிவாஜியும் இணைஞ்சாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பாவரிசை படங்கள் இல்லையா. இயக்குனர் பீம்சிங் இயக்கத்தில் சிவாஜி அவர்கள் நடித்த பாவரிசை திரைப்படங்களில் ஒன்று தான் பச்சை விளக்கு. இது 1964 தான் வெளியாச்சு. சிவாஜி, சௌகார் ஜானகி, விஜயகுமார், எஸ் எஸ் ராஜேந்திரன், நாகேஷ் நடித்த இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது. இந்த படத்துடைய கதை எப்படி என்ன அப்படின்னா, தன்னுடைய

கூட பிறக்காத தங்கச்சி விஜயகுமாரியை டாக்டருக்கு படிக்க வச்சு அவளுடைய குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பாசக்கார அண்ணனா ரயில் என்ஜின் டிரைவரா சிவாஜி வந்து நடிச்சிருப்பாங்க. அவருடைய நண்பரா இந்த ட்ரெயின்ல நிலக்கரி அள்ளி போடுறவரா நாகேஷ் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பாதி அளவுக்கு எடுத்து முடித்தாலும் படத்துக்கு வந்து பேர் முடிவாகாமலேயே இருந்துச்சான் ஆரம்பத்தில். அந்த சமயம் படத்தை பற்றி ஒரு விளம்பரம் பண்ணுறாங்க. டிநகர் ரயில்வே கேட் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவரில் சிவாஜி நடிக்கும் அப்படின்னு எழுதி வெறுமனே ஒரு பச்சை விளக்கு படத்தை, அதாவது ரயில்வே கார்டு கையில் வந்து வச்சிருப்பார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பச்சை சிக்னல் விளக்கை வரைஞ்சி அதுக்கு கீழே வருகிறது அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் எழுதி விளம்பரம் பண்ணுறாங்க. அதை பார்க்குற மக்களுக்கும் சிவாஜி படம் ஒன்று வரப்போகுது, அது ரயில் சம்மந்தப்பட்ட படம் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. சரி, படத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது டைரக்டர் பீம் சிங்கே சொன்னார், இதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது, அதான் பச்சை விளக்கு போட்டு வருது வருதுன்னு விளம்பரம் பண்ணிட்டீங்களே, அதை பச்சை விளக்குனே படத்துக்கு பேர் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்திற்கு பச்சை விளக்குன்னு பேர் வச்சாங்களாம். இப்போது அந்த பச்சை விளக்கு திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் வரிகளில் ஒளிமயமான எதிர்காலம் வந்துட்டே இருக்குது பாடல் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

இசை வெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

5:40 கேட்டுட்டுக்கிறீங்க. படமும் பாடலும் நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 6.97 kHz மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்புல இருந்து 1964 வெளியான திரைப்படங்களை பத்தி கேட்டுட்டு இருக்கிறோம். அடுத்த படம் என்ன அப்படின்னா பணக்கார குடும்பம். எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ஒரு சூப்பர் ஹிட்டான திரைப்படம். இந்த படத்திற்கு கதை வசனத்தை எழுதினது யாருன்னா சக்தி டி கே கிருஷ்ணசுவாமி. அதில் அவருடைய பேருக்கு சக்தின்னு இருக்கு இல்லையா, அது வந்து அவர் நடத்தின நாடக சபா. சிவாஜி அவர்கள் நடித்த வீரபாண்டி கட்டபொம்மன் இவர் எழுதின நாடகத்தை தழுவி, அதாவது சக்தி டி கே கிருஷ்ணசாமி அவங்களுடைய நாடகத்தை தழுவி எடுக்கப்பட்டது தான். அவர் தான் இந்த பணக்கார குடும்பத்திற்கு படத்துக்கு கதை வசனம்லாம் எழுதியிருக்காங்க. இந்த பணக்கார குடும்பத்துடைய கதை என்ன அப்படின்னா பணத்துக்காக காதலியை கைவிட்டுட்டு பணக்காரர் ஒருத்தருடைய மகளை அசோகன் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மகள் பிறக்குது. இந்த நேரத்தில் பழைய காதலியோடு சேர்ந்து இப்போ இருக்கிற மனைவியை கொலை செய்கிறதுக்கு முடிவெடுக்கிறாங்க அசோகன். அவங்களுடைய குழந்தை வந்து வேறொரு இடத்துல வளருது. தன்னுடைய அந்த முன்னாள் காதலி வந்து அப்போ இப்போ வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அந்த முன்னாள் காதலிக்கு ஒரு சகோதரன் இருக்கிறாரு, ஆர்.எஸ். மனோகரன். அவர் தான் வில்லன். அசோகனுடைய மகளாக இந்த படத்தில் சரோஜா தேவி நடிச்சிருப்பாங்க. அவரை வந்து எம்ஜிஆர் அவர்கள் காதலிப்பாங்க. இந்த எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் அசோகனோட நிறுவனத்தில் தான் வேலை செய்வாங்க. சரோஜா தேவி தான் அசோகனுடைய ஒரிஜினல் மகள் அப்படிங்கிறத அந்த வில்லன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. திருப்பி அந்த வில்லனே சரோஜா தேவியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த சதியை வந்து எப்படி முறியடிச்சு சரோஜா தேவியும் எம்ஜிஆர் அவர்களும் ஒன்றிணைகிறாங்க அப்படிங்கிறது தான் படத்துடைய கதை. வில்லிசை மன்னர்கள் படத்துக்கு இசையமைக்க கண்ணதாசன் எல்லா பாடல்களுமே எழுதியிருந்தாங்க. அதுவும் குறிப்பாக அத்தை மகள் ரத்தினத்தை அப்படிங்கிற பாடல் அன்றைய இளைஞர்களுடைய ஃபேவரட்டாக இருந்துச்சு. ஒன்று எங்கள் ஜாதி அந்த பாடலாகட்டும், பறக்கும் பந்து பறக்கும், இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆச்சு. இப்போ அத்தை மகள் அந்த பாடலே வந்துட்டே இருக்குது காற்றலையில், கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

1964 வெளியான படங்களுடைய சுவாரஸ்யமான தகவல்களும் கூடவே அந்த படங்கள் இருந்தும் பாடல்களை கேட்டு ரசிட்டு இருக்கிறோம். படமும் பாடலும் நிகழ்ச்சியில் கோபால் லதா இந்த இரண்டு கதாபாத்திரங்களுடைய பெயரை கேட்டவுடனே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த படத்தை பற்றி சொல்ல போகிறேன். ஆமாங்க, புதிய பறவை திரைப்படம் தான். சிவாஜி கணேசன் தன்னுடைய தயாரிப்பு நிறுவனமான சிவாஜி ஃபிலிம்ஸ் தயாரித்த முதல் திரைப்படம் இந்த புதிய பறவை. தொழிலதிபரான சிவாஜி சிங்கப்பூர்லேருந்து கப்பலில் வர்றாங்க. அவங்களுடைய சக பயணியாக தான் சரோஜாதேவி வர்றாங்க. ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. அந்த பழக்கத்தின் காரணமாக ஊட்டியில் இருக்கக்கூடிய பங்களாவில் வந்து தங்க சொல்லுவார் சிவாஜி. ரயிலில் பார்த்தாலே சிவாஜிக்கு ஏதோ ஒன்று ஆகுது. அதனால் இதை பற்றி சரோஜாதேவி காரணம் கேட்கும்போது, என்னுடைய மனைவி ரயிலில் அடிபட்டு இறந்ததுனால எனக்கு அப்படி ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரோஜாதேவிக்கும் சிவாஜியோட நிச்சயதார்த்தம் நடக்க இருக்கும்போது சௌகார் ஜானகி திடீர்னு வர்றாங்க. நான் தான் அவருடைய முதல் மனைவி, முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது நீங்கள் எப்படி திருமணம் செய்யலாம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதனால் அதிர்ச்சி அடையக்கூடிய சிவாஜி அவருடைய என்னுடைய மனைவியே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சௌகார் ஜானகியோட சகோதரரும் இதுதான் என்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்ல சிவாஜிக்கு வந்து ரொம்பவே அதிர்ச்சி. திருப்பி வழியே இல்லாமல் சௌகார் ஜானகி, அதாவது இந்த படத்தில் வந்து ரெண்டு சௌகார் ஜானகி இருந்திருப்பாங்க, அதில் தன்னோட மனைவியாக இருந்ததை நான் தான் கொன்னேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே சௌகார் ஜானகி, அதாவது சரோஜாதேவி, என்ன பண்ணுவாங்கன்னா, வாக்குமூலத்தை பதிவு செஞ்சிட்டிங்களா, அவங்க கைது செய்யுங்க அப்படின்னு சொல்ல சிவாஜிக்கு வந்து ரொம்பவே ஷாக்கு. ஏன்னா இவர்கிட்ட பழகி இவர் தான் அந்த கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அந்த வாக்குமூலத்தை பதிவு பண்ணுறதுக்காக வந்த ஒரு போலீஸ் தான் வந்து சரோஜாதேவி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது கொலை தான் அப்படிங்கிறது தெரியும், ஆனால் இதுக்கு எந்த ஒரு வாக்குமூலமும் எந்த ஒரு ஆதாரமே இருக்காது. அதனால் இவர் வாயிலேருந்து வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாடகம் நடத்தி கடைசியில் வந்து இவரை வந்து அரெஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் எங்கே நிம்மதி அப்படிங்கிற பாடலுக்கு மட்டுமே விதவிதமான ஒரு நூற்றுக்கணக்கான வாத்தியங்களை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஃப்ளூட்டு

ஹார்ப்பு, வயலின்னு, கிளாரினெட்னு சொல்லிட்டு அந்த பாடல்களை நம்ம கேட்கும்போதே தெரியும். அதே மாதிரி சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து, பார்த்த ஞாபகம் இல்லையோ, ஆஹா மெல்லனல, உன்னை ஒன்று கேட்பேன், இந்த பாடல்கள் எல்லாமே ஒரு சூப்பர் ஹிட்டான பாடல்கள்னு சொல்லலாம். இப்போ நம்ம இந்த திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் தான் நம்ம கேட்டு ரசிக்க இருக்கிறோம். பார்த்த ஞாபகம் இல்லையோ அப்படிங்கிற பாடல் காற்றலையில் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

1964 வெளியான திரைப்படம் தான் முரடன் முத்து. இந்த படத்துல வர்ற ஒரு பாடல்ல ஒண்ணுதான், கோட்டையிலே ஒரு ஆலமரம் அதில் கூடு கட்டும் ஒரு வெண்புறா அப்படின்னு சொல்லிட்டு, வெண்கல குரலும் டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜனுடைய அமிர்த குரல்ல கலைஞர் கண்ணதாசனுடைய வரிகள் அமைந்த இந்த பாடல் பட்டி தொட்டில் எல்லாமே ஒரு ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு ரசிகர் வந்து ஒரு கேள்வி எழுப்பினாராம், மாடங்களில் வசிப்பதனால தான் அதுக்கு மாடப்புறா அப்படின்னு பேர், அதை எப்படி ஆலமரத்தில் கூடு கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுக்கிறாங்க. கவிஞருடைய பாட்டில் பிழை இருக்குதுன்னு சொல்ல இது பத்திரிகைகளில் பிரபலமாச்சு. இன்னொரு ரசிகர் அதற்கு வந்து ஒரு விடை கொடுத்தாராம், முரடன் முத்து படத்தில் மாடத்தில் அதாவது மாளிகையில் வாழ வேண்டிய கதாநாயகி தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வாழ வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக்கப்படுறாங்க, அதனை குறிக்கும் விதமாக தான் கவியரசர் இந்த பாடலை வந்து எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து அந்த ரசிகர் வந்து குறிப்பிட்டிருந்தார். மாடங்களில் மகிழ்ந்து வாழ வேண்டிய மாடப்புறா வாழ்வில் நிகழக்கூடிய அசம்பாவிதம் காரணமாக ஆலமரத்தை தேடி கூடு கட்டி வாழ வேண்டிய நிர்பந்தம் அப்படின்னு எழுதியிருந்தாராம் அந்த ரசிகர். படத்துடைய கதையை உள்வாங்கி கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி பாடல்களை எழுதுறதுல வல்லவர் கண்ணதாசன். ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடக்க பத்திரிகை நிருபர்கள் கவிஞர் கண்ணதாசன் கிட்ட இதை பற்றி சொல்ல, அவரோ கேள்வி கேட்டதும் என் ரசிகன்தான், அவருக்கு சரியான பதிலை சொன்னதும் என் ரசிகர் தான், இப்படிப்பட்ட புத்திசாலித்தனமும் ரசனையும் கொண்ட ரசிகர்கள் பெற்றதுனால தான் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னாராம். இந்த முரடன் முத்து திரைப்படம் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் இப்போ நம்ம காற்றலில் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். நம்ம படமும் பாடலும் நிகழ்ச்சியோட நிறைவான பாடலாகும் இந்த பாடல் தான் வந்துட்டே இருக்குது. பாடலோடு விடைபெறுகிறேன், நான் உங்கள் திவ்யா. பாடலை தொடர்ந்து 6 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மற்றும் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ்.

படமும் பாடலும் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை மற்றும் பண்பலை ஒளிபரப்புல இருந்து. சிவாஜி கணேசன், தேவிகா, பி ஆர் பந்துலு நடிப்பில் வெளியான திரைப்படம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு இனிமையான மாலை வணக்கங்கள் நேர்களே. நேரம் மாலை 6:03 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. இது பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சியோட நிகழ்ச்சிகளை வழங்குறதுக்காக காற்றலைகளில் இணைஞ்சிருக்கிறேன் நான், உங்கள் மீரா. நேர்களை, இறைவனை தோழும் பக்தி பாடல்களுடன் கேட்டு ரசிக்க போறீங்க பக்தி மாலை நிகழ்ச்சி. இறைவனிடம் வேண்டுவது மட்டுமே பக்தி அல்ல, அவர் படைத்த உயிர்கள் அனைத்திடம் அன்பு காட்டுவதும் இறை நம்பிக்கையின் வெளிப்பாடுதான். நிகழ்ச்சியில் ஒலிக்க இருப்பது அனுராதா ஸ்ரீராம் குரலில் பாடல்.

நேர்களே, பக்தி மாலை ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரம் மாலை 6:09. நம்பிக்கையோடு செய்யும் பிரார்த்தனை என்பது நம்முடைய மனதிற்கு அமைதியை தரும். நம்பிக்கையோடு செய்கின்ற முயற்சிகள் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை தரும். அடுத்து ஒலிக்கியிருப்பது எல்லார் ஈஸ்வரி குரலில் பாடல்.

நேர்களின் ஈரமலை 6:14 நிமிடமாயிற்றுக்கு ஒலித்து கொண்டிருப்பது பக்தி மாலை. பிரார்த்தனை என்பது இறைவனிடம் நம் விருப்பங்களை சொல்வது மட்டுமல்ல, நம் மனக்கவலைகளை இறக்கி வைக்கும் இடமும் கூட. நேர்களின் பக்தி மாலையில் அடுத்து ஒலிக்க இருப்பது சோபனா குரலில் பாடல்.

நேர்களின் நேரம் மாலை 6:19. நேர்களை நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. பக்தி மாலை நாம் இறைவனிடம் பிரார்த்தனைகளை கேட்கும்போது நம்பிக்கையோடு கேட்க வேண்டும், கிடைக்கும் போது நன்றியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், கிடைக்காத போது மன உறுதியோடு நம்பிக்கையோடு முன்னேற வேண்டும்.

0: நேர்களே, பக்தி மாலையில் அடுத்து ஒலிக்க இருப்பது ஹேமா ஜான் குரலில் பாடல். முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

இறைவனின் தூதர் நபி, இருள் நீக்க வந்த நபி, பேரர்களாம் ஹசின் ஹுசைனார் பட்ட துன்பம் என்ன சொல்லுவேன். இறைவனின் தூதர் நபி, இருள் நீக்க

0: எங்களை ஒலி தந்த இனிய பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பக்தி மாலை.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேர்லி நேரம் மாலை 6:31 நேர்கள் இனி கேட்க இருக்கிறீங்க சேவை செய்திகள். சேவை செய்திகளின் முதல் செய்தி என்னென்ன, தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைத்து பிரிவினரையும் உள்ளடக்கிய 600 கிறிஸ்தவர்கள் பயனடையும் வகையில் ஜெருசலேம் புனித பயணம் வந்து மேற்கொண்டு திரும்பக்கூடிய 550 கிறிஸ்தவர்களுக்கு நபர் ஒருவருக்கு ₹37,000 வீதமும், 50 கன்னியாஸ்திரிகள் அல்லது அருட்சகோதரிகளுக்கு நபர் ஒருவருக்கு ₹60,000 வீதமும், ECS முறையில் நேரடியாக மானியம் வழங்கும் திட்டத்தின் கீழே நடப்பாண்டில் ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொண்டு திரும்பும் கிறிஸ்தவ மத பயனாளிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுது. இதற்கான விண்ணப்ப படிவ மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இயங்கக்கூடிய மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நல அலுவலகத்தில் போயிட்டு கட்டணம் இல்லாமல் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா இணையதளத்தில் இருந்தும் கூட பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். www.bcmbcmwtn.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்திலிருந்து டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை 31/1/2027 உரிய ஆவணங்களோட ஆணையர் சிறுபான்மையினர் நலத்துறை கலசமகால் பாரம்பரிய கட்டடம் சேப்பாக்கம் சென்னை 605 அப்படிங்கிற முகவரிக்கு அனுப்பி வைக்கலாம் அல்லது அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொண்டு திரும்பும் கிறிஸ்தவர்கள் இந்த மானிய திட்டத்தில் வந்து விண்ணப்பிக்கலாம். கடைசி தேதி 31/1/2027. இந்த செய்திகளோடு இப்போ ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. நன்மையண்டா திரைப்படத்திலிருந்தான் பாடல் கேட்க போகிறோம், கேட்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. நேர்களி நேர மாலை 6:40. நம்ம நிலைப்பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. சேவை செய்திகள், அடுத்த செய்தி.

என்ன அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாநில அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்கள், பணியில் இருக்கும்போது மரணம் அடைந்தவர்கள் ஆகியோரது ஓய்வூதியம் மற்றும் இதர ஓய்வுக்கால பலன்கள் பெறுறதில் ஏற்படுகின்ற குறைகளை நேரடியாக கேட்டறிந்து அவர்களுடைய கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றும் பொருட்டு ஓய்வூதியதாரர் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 4/12/2026 அன்று காலை 10:30 வந்து நடைபெற இருக்குது. அதனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாநில அரசு அலுவலகங்களில் பணியாற்ற ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள் அவங்களுடைய ஓய்வூதியம் தொடர்பான குறைகளை, அவங்க கடைசியாக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பதவி மற்றும் அலுவலகத்துடைய பெயர், ஓய்வு பெற்ற நாள், ஓய்வூதிய கொடுப்பான எண், ஓய்வூதியம் பெற்றுவரும் கருவூலத்தின் பெயர், வீட்டு முகவரி, தொலைபேசி, கைபேசி எண், கோரிக்கை விவரம், கோரிக்கை எந்த அலுவலரிடம் நிலுவையில் உள்ளது போன்ற விவரங்களோட 25/10/2026 மாவட்ட ஆட்சியர் கோரம்பள்ளம் தூத்துக்குடி 628-101 அப்படிங்கிற முகவரிக்கு வந்து சேரும்படி 2 பிரதிகளில் விண்ணப்பத்தை அனுப்பி வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளப்படுறாங்க. 25/10/2026 பின்னர் பெறப்படக்கூடிய மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, விண்ணப்பித்த ஓய்வூதியதாரர்கள் 4/12/2026 அன்று காலை 10:30 நடத்தப்படக்கூடிய ஓய்வூதியதாரர்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் நண்பன் திரைப்படத்தில் இருந்த பாடல் வந்துட்டு இருக்கு விஜய் பிரகாஷ், சென்மணி குரல்கள்.

0: நேர்லி நேரமாலை 6:47. நீர்கள் சேவை செய்திகள் தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. இது நம்ம நிலைப்பண்பலை 102.6. அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி வட்டம் திருவிருத்தான் புள்ளி பகுதி 2 கிராமத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களின் மக்கள் தொடர்பு முகாம் வந்து 11/11/2026 என்று நடைபெற இருக்குது. அதாவது நவம்பர் மாதம் 11ஆம் தேதி நடைபெற இருக்கு. அதுக்கு முன்னோடியாக 13/10/2026 அதாவது நாளை வந்து திருவிருத்தான் புள்ளி பகுதி 2 சமுதாய நலக்கூடத்தில் வச்சு காலையில் 10 மணிலிருந்து பிற்பகல் 1 மணி வரைக்கும் மனுக்கள் பெறப்பட இருக்கு. இந்த முகாமில் சார் ஆட்சியர், சேரன் மகாதேவி தனித்துறை ஆட்சியர், மாவட்ட ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் நல்ல அலுவலர், மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல்ல அலுவலர் இவங்கெல்லாம் வந்து ஒரு குழுவை வந்துட்டு இந்த மனுக்களை வந்து வாங்கிக்குவாங்க. முகாம் நிறைவு பெற்றவுடன் அன்று பிற்பகல் வந்து கிராம மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்தும் ஆய்வும் செய்யப்படுது. இந்த ஆய்வுக்குழுவிற்கு வந்து பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து கேட்டுட்ருக்கிறாங்க. தகவலோட நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்க போகிறோம். மன்மதன் திரைப்படத்தில் தான் பாடல் வந்துட்டு இருக்கு. நீர்கள் முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

நேர்லி நேரம் மாலை 6:55. நேர்லி நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்களை கேட்க இருக்கிறீங்க. நிகழ்ச்சி குறிப்புகள் நேர்களை இன்று இனியும் நாளையும் ஒளிபரப்பாக இருக்கிற நிகழ்ச்சிகள் பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம்.

நாங்கள் நிகழ்ச்சியில் ஆலங்குளம் சே தாவீது அவர்களின் தொகுப்பு தான் கேட்க இருக்கிறீங்க நம்ம சுகமான நாங்கள் நிகழ்ச்சியில். நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் இன்று இனி ஒலிபரப்பாக இருக்கிற நிகழ்ச்சிகள் பற்றி. இனி நாளை ஒலிபரப்பாக இருக்கிற நிகழ்ச்சிகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நாளை 13/10/2026 செவ்வாய்க்கிழமை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் ச அனிதா சோஃபியா மார்க்ரெட் அவர்கள். காலை 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள் கேட்கலாம். காலை 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சோழல் காப்பது சுகம் சோழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். தொடர்ந்து சோழல் ஒளி வழங்குபவர் எட் விஸ்வநாத் பிரதாப் சிங் அவர்கள். நேர்களே, நாளை காலை 7 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். காலை 7:15 தமிழே அமுதே உரை கேட்கலாம் வழங்குபவர் முனைவர் கு கதிரேசன் அவர்கள். காலை 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் ஜி பாஸ்கர் அவர்கள். நாளை காலை 7:45 இன்றைய தினம் கேட்கலாம். நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். காலை 8:15 வேதமும் நாதமும் உரை கேட்கலாம் வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் ஸ்ரீ சக்திவேல் அவர்கள். காலை 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. நேர்களே, நாளை காலை 8:50 தென்கசி கோஸ்வாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் வலைதளங்கள் மனிதனின் சிந்தனை திறனை வளர்க்கிறதா, சிந்திப்பதற்கான தேவையை குறைக்கிறதா அப்படிங்கிற தலைப்பில் தான் நிகழ்ச்சி கேட்க இருக்கிறீங்க. நாளை காலை 10:02 மனம் விரும்பிய நிகழ்ச்சியின் நேர்வேற்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். முற்பகல் 11:02 மணி திருநாடு நிகழ்ச்சி, நிகழ்ச்சியில் துர்கா பூஜை மேற்கு வங்காளத்தில் நடைபெறக்கூடிய துர்கா பூஜை தகவலோடு பாடல்கள் கேட்க இருக்கிறீங்க. 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்களை, நாளை நண்பர்கள் 12:10 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் ஒரு நாளை மகிழ்ச்சியாக்க நீங்கள் பின்பற்றும் ரகசியம் எது அப்படிங்கிற தலைப்பில் நிகழ்ச்சி கேட்கலாம். பிற்பகல் 1:00 நலம் தானா சர்க்கரை நோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பொதுநல மருத்துவ நிபுணர் டாக்டர் சிவசுந்தர் அவர்கள். நாளை பிற்பகல் 1:05 நலம் தான நிகழ்ச்சியில் பருவநிலை மாற்றங்களும் பாதுகாப்பு வழிமுறைகளும் அப்படிங்கிற தலைப்பில் கேட்க போகிறீங்க. பிற்பகல் 2:00 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். பிற்பகல் 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நேர்கள் கேட்கலாம். மாலை 4:02 பொதிகை தும்பி, மாலை 5:02 படமும் பாடலும். 1965 வெளிவந்த தமிழ் திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்கலாம். மாலை 6:02 பக்தி மாலை. நேர்களே, நாளை மாலை 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரையிசை, 7:30 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள் நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம், 9:00 இடைவிடாத இசைமழை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் முதுமொழி காஞ்சி கூறும் வாழ்வியல் சிந்தனைகள் அப்படிங்கிற தலைப்பில் நிகழ்ச்சி கேட்க இருக்கிறீங்க. 10:00 தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள் இடம்பெறும் சுகமான ராகங்கள். நேர்களே, நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கேட்டு நம்ம ஒளிபரப்போடு நிகழ்ச்சிகளோடு இணைந்தேருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேர்களை அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேர்களே, இன்று 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் திரையிசையை கேட்க இருக்கிறீங்க. 8:05 குக்கு நீர் விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 9:00 இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் சங்க இலக்கியத்தில் மழை குறிப்புகளோடு சூப்பரான பாடல்களும் நீர்கள் கேட்டு ரசிக்கலாம். இன்று 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி நேர்கள் கேட்கலாம். இன்றைய சுகமான

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு மீண்டும் இனிமையான இரவு வணக்கங்கள் நேர்களே. நேரம் 7:01 ஆயிற்றுக்கு நேர்கள் 8 வரை கேட்டு ரசிக்க போறீங்க. இது அறிவியல் தகவல்களுடன் திரையிசை நிகழ்ச்சி வழங்க ரொம்ப மகிழ்ச்சியா காற்றலையில் இணைஞ்சிருக்கிறேன். நான் உங்கள் மீரா. நேர்களை இன்றைய அறிவியல் தகவல்களுடன் திரையிசை நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்களோடு நான் வந்துட்டேன். இந்த பாடல்களோடு இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நம்ம மனித உடலில் இருக்கக்கூடிய அறிவியல், அதாவது வியக்கத்தக்க அறிவியல் தகவல்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்ம மனித உடல் அப்படிங்கிறது எலும்புகள், தசைகள், உறுப்புகள், செல்கள் இந்த மாதிரி வலைப்பின்னல்களாலான ஒரு ரொம்பவே சிக்கலான உயிரியல் அமைப்பு தான் நம்ம மனித உடல் அப்படிங்கிறது. இந்த எல்லா விஷயமும் சேர்ந்து ஒன்றிணைந்து தான் நம்ம மனித உடல் வந்து செயல்படுது. அதோடைய பண்புகள், அது எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத அறிவியல் விளக்குற வரைக்கும் முதல்ல நமக்கு வந்து அது நம்ப முடியாத விஷயமாக தான் இருக்கும். ஆனால் அறிவியல் அதிசயங்கள் நம்ம மனித உடலில் இருக்குது. அறிவியல் ஆராய்ச்சியின் அடிப்படையில் மனித உடலை பற்றிய அறிவியல் தகவல்கள் தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. முதல்ல ஒரு பாடல் கேட்டலாம். மைனா படத்தில் தான் பாடல் வந்துகிட்டே இருக்கு. நீங்கள் கேட்க போகிறீங்க ஷான் குரலில்.

0: நேர்களே, நேரம் இரவு 7:07 ஆயிட்டு இருக்கு. அறிவியல் தகவல்களுடன் திரைசை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டுருக்கிறீங்க. நம்ம மனித உடலில் இருக்கக்கூடிய அறிவியல் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். நம்ம மனிதர்கள் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட உயரம் அப்படிங்கிறது 8 மில்லிமீட்டர் வரைக்கும் அதிகரிக்குமா. தூங்கி எழுந்த பிறகு நம்முடைய பழைய உயரமே மீண்டும் இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம உட்காரும்போது அல்லது நிற்கும்போது புவி ஈர்ப்பு விசையின் காரணமாக எலும்புகள் மீது ஏற்படக்கூடிய அழுத்தம் தான் காரணம். அடுத்து நம்ம மனித உடம்புல ரொம்பவே ஒரு முக்கியமான உறுப்பு அப்படின்னா கண்கள் இல்லையா. இந்த கண்களுடைய தசை அப்படிங்கிறது 1 நாளைக்கு 1,00,000 முறை வந்து அசையுது. அதுக்கு சமமான ஒரு வேலையை நம்ம கால்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா தினமும் அந்த கால்கள் வந்து 80 கிலோமீட்டர் தூரம் நடக்கணுமா. நமது கண்களுடைய சராசரி எடை எவ்வளோ தெரியுமா? அது ஒரு பாட்டுக்கு பிறகு சொல்ல போகிறேன். மனித உடல் பற்றிய அறிவியல் தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்குது. எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்திலிருந்து யுக பாரதியோடைய பாடல் வரிகளில் உதித் நாராயணன், ஷாலினி சிங் பாடியிருக்காங்க. ஸ்ரீகாந்த் தேவா இசையில் தான் பாட்டு கேட்க போகிறோம். முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நீர்கள் நம நிலைப்பன்மலை 102.6 7:15 கேட்டுட்டு இருக்கிறீங்க. அறிவியல் தகவல்களுடன் திரை இசை. நம கண்களுடைய இடை அப்படிங்கிறது சராசரியாக 28 கிராம் தாங்க. மனித கண்களால் சுமார் 10 மில்லியன் வெவ்வேறு வண்ணங்களை வந்து கலர்ஸை வந்து வேறுபடுத்தி அறிய முடியும். கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க, 10 மில்லியன். ஓகே, அடுத்ததான் நம்ம உடலில் ரொம்பவே இன்னொரு முக்கியமான உறுப்பு என்ன அப்படின்னா நம்மளுடைய மனித மூளை தான். நம்ம மூளையில் வந்துட்டு சுமார் 100 பில்லியன் நரம்பு செல்கள் வந்து இருக்குங்க. நம்ம சுவாசிக்கக்கூடிய மொத்த ஆக்சிஜனில் 20% நம்முடைய மூளைக்கு வந்து போகுது. நம்ம மனித மூளையுடைய செயல்திறன் அப்படிங்கிறது பகல் பொழுதை காட்டிலும் இரவு நேரங்களில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். மனித மூளையிலிருந்து வரக்கூடிய செய்திகள் நம்ம நரம்பு வழியாக எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்குது தெரியுமா? அது எந்த ஸ்பீடுக்கு ஈக்குவலாக சொல்லலாம் அப்படின்னா ஒரு பாட்டு பிறகு சொல்ல போகிறேன். குருவி திரைப்படத்தில் இருந்த பாடல் இருந்திருக்கு, சுனிதி சௌகான், யோகி பி குரல்களை.
1: Are y'all ready for the countdown?
2: Ladies and gentlemen,
3: players and hustlers,
1: 5, 4, 3, 2, 1, Happy New Year!

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரம் 7:21 ஆயிட்டு இருக்கு. நம்ம நிலைப்பண்பலை 102.6 அறிவியல் தகவல்களுடன் திரைசை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம மனித மூளையிலிருந்து வரக்கூடிய செய்திகள் நம்ம நரம்புகள் வழியாக மணிக்கு 322 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்குதான். இது ஒரு பந்தய காரை விட வேகமானதுங்க. ஓகே, நம்ம மனித உடல் எடையில் வந்துட்டு 14% வந்து எலும்புகளால் வந்து இருக்குது. ஒரு வயது வந்த மனித உடலில் மொத்த எலும்புக்கூட்டில் 25% அப்படிங்கிறது பாதங்களில் இருக்குதுங்க. ஒவ்வொரு பாதத்திலையும் 26 எலும்புகள் இருக்குது. இது உடலில் இருக்கக்கூடிய 206 எலும்புகளில் மொத்தம் 52 எலும்புகள். இந்த எலும்புகள் தான் நம்ம தாங்கி நம்முடைய உடம்பை வந்து சமநிலையமாக வச்சுருக்குது. நம்ம மனித உடலில் இருக்கக்கூடிய தொடை எலும்பு இருக்கு இல்லையா, இந்த தொடை எலும்பு அப்படிங்கிறது ரொம்ப வந்து வலிமையானது. எவ்வளவுக்கு வலிமை, எந்த அளவு வலிமை அப்படிங்கிறத ஒரு பாட்டுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். பாட்டு வந்துட்டே இருக்க தீராத விளையாட்டு பிள்ளை படத்தில் தான் பாட்டு கேட்க போகிறோம். வாலியின் பாடல் வரிகள் ஆண்ட்ரியா, ஜெரிமியா, தன்வி, வினைதா, ரஞ்சித்லாம் பாடியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இசையில் தான் பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. என்றென்றும் இசையின் இனிய முகவரி நம்ம நிலைப்பன்மலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. அறிவியல் தகவல்களுடன் திரைசை. நம்ம மனித உடல் பற்றிய வியக்க வைக்கிற அரிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கிறோம். தொடை எலும்பு அப்படிங்கிறதா மனித உடலுடைய ரொம்பவே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எலும்பு அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி எந்த அளவுக்கு வலிமையானது அப்படின்னா, ஒரு நபருடைய உடல் எடையை விட 30 மடங்கு அதிக எடையை தாங்கக்கூடியது தொடை எலும்பு. நம்ம மனித உடலில் மிக நீளமான எலும்பு அப்படிங்கிறது தொடையெலும்பு தான். இது 46 சென்டிமீட்டர் நீளத்தில் இருக்குது. ரொம்ப குட்டையான எலும்பு எங்கே தெரியுமா இருக்குது, அது எங்கே இருக்குது, அது எவ்வளவு அளவு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பாட்டுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். பாட்டு வந்துகிட்டே இருக்குது உங்களுக்காகவே. செல்லமய படத்துலேருந்தான் பாட்டு கேட்க போகிறோம். கே கே மகதி டிம்மி சின்மயி எல்லாரும் பாடியிருக்காங்க, பாடல் கேட்கலாம்.

நேரம் 7:33, இது அறிவியல் தகவல்களுடன் திரை இசை. இது நம்ம நிலைப்பண்பலை 102.6. நேரம் 7:33. நம்ம மனித உடல்ல ரொம்ப குட்டையான எலும்பு அப்படின்னா அது வந்து நம்முடைய காதில் தாங்க இருக்குது. இது வெறும் 25 mm தான் நீளம் இருக்கும். இது ஒரு அரிசியை விட சின்னதுங்க. அது மாதிரி நம்முடைய காலில் இருக்கக்கூடிய பெருவிரல் அப்படிங்கிறது 2 எலும்புகளை கொண்டிருக்கக்கூடியதான் பெருவிரல். ஓகே, எலும்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். தசைகளுக்கு வரலாம். ஒரு வயது வந்த மனிதர் அப்படிங்கிறவங்க ஒரு அடி எடுத்து வைக்கும்போது கால் விரல்கள் இடுப்பு வயிறு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு 8 எடுத்து வைக்கிறதுக்கு 200 தசைகள் வரைக்கும் பயன்படுத்தப்படுது. நம்ம மனித உடலில் இருக்கக்கூடிய ரொம்ப வலிமையான தசை அப்படின்னா தாடையில் இருக்கக்கூடிய தசை தாங்க. அடுத்து இன்னும் உறுப்பு பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே முக்கியமான ஒரு உறுப்பு தான் ஹார்ட்டு. ஆமாங்க, இதயத்தை பற்றின விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாட்டுக்கு பிறகு. அலெக்ஸ் பாண்டியன் படத்துல இருந்தா பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்கலாம்.

நேரம் 7:39 நிமிடம் ஆயாச்சு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6. இதயத்தை பற்றி பேசலாம். ஒரு சராசரி மனித ஆயுள் காலத்தில் மனித இதயம் அப்படிங்கிறது 3 பில்லியனுக்கும் அதிகமான முறை வந்து துடிக்குதுங்க. அதே மாதிரி ஒரு வயது வந்த மனித உடலில் வந்துட்டு ரத்தம் ஒரு நாளைக்கு 19,000 கிலோமீட்டர் சுற்றுது. நம்ம மனித உடலில் வந்துட்டு தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கக்கூடிய ஒரு உறுப்பு இருக்குது. அது என்ன உறுப்பு, எப்படி புதுப்பிச்சுக்குது அப்படிங்கிறதுலாம் நம்ம ஒரு பாட்டுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். 7:40 பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கில்லி படத்தில் இருந்து நாமத்துக்குவருடைய பாடல் வரிகளில் திப்பு பாடியிருக்கிறாங்க. வித்யாசாகருடைய இசையில் தான் பாடல் கேட்க போகிறோம். கில்லி படத்திலிருந்து கேட்கலாம்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் 7:45. நம்ம நிலைப்பண்பலை 102.6 அறிவியல் தகவல்களுடன் திரை இசை கேட்டுட்டு இருக்கிறீங்க ஜோரா வாங்க மீராவோட. நம்ம மனித உடம்புல வந்துட்டு தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கக்கூடிய ஒரு உறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலையா, அது கல்லீரல் தாங்க. நம்ம கல்லீரல் வந்து ரொம்பவே மிகப்பெரிய உறுப்பு, உள்ளுறுப்பு அப்படின்னு சொல்லலாம். அது தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கக்கூடிய ஒரு உறுப்பு. அதாவது 75% வரைக்கும் அகற்றப்பட்டால் கூட அது மூணு அளவிற்கு மீண்டும் வளர முடியும் இந்த கல்லீரல். அதே மாதிரி சிறுகுடல் அப்படிங்கிறதும் ஒரு இயக்கத்தக்க அறிவியல் விஷயம்தான். ஒரு வயது வந்தவருடைய சிறுகுடல் அப்படிங்கிறது 22-23 அடி நீளம் வந்து இருக்கும். இந்த சிறுகுடலில் தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளுடைய பெரும்பாலான ஊட்ட

சத்து உறிஞ்சுதல் வந்து நடைபெறுதுங்க. அடுத்து என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, நம்ம மனித நாக்கு பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். பாட்டு வந்துட்டு இருக்கு, பட்டாசு படத்துல இருந்து தான் பாட்டு கேட்க போறோம். பட்டாசு படத்துல பாடல் அனிருத் ரவிச்சந்தர் பாடியிருக்காங்க. விவேக் மர்வையின் இசையில தான் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

நேர்மையின் 49 மடம். நம்ம மனித நாக்கு அப்படிங்கிறது ரொம்ப குறைவான வினாடிகளில் சுவையை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான். நம்ம கண் சுமற்றதை விட வேகமானது நம்ம டேஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறது. நாக்கின் மேலே இருக்கக்கூடிய அந்த சுவை மட்டுக்கள் வந்து இனிப்பு, புளிப்பு, உப்பு, கசப்புன்னு பல சுவைகளை கண்டறியக்கூடியது. கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட சுவை மட்டுகள் நம்முடைய நாக்கில் இருக்குங்க. மனித நுரையீரல் அப்படிங்கிறது 30,000 மில்லியன் இரத்த நாளங்கள் வந்து கொண்டது தான் மனித நுரையீரல். ஒவ்வொரு சிறுநீரகம் பார்த்திங்க அப்படின்னா 1 மில்லியன் வடிகட்டிகளை வந்து கொண்டு இருக்குது. அதில் தான் ஃபில்டர் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நிமிடத்துக்கு 1.3 லிட்டர் ரத்தத்தை வந்து வடிகட்டுதுங்க. மனிதனுடைய ஒரு தனித்த இரத்த அணு அப்படிங்கிறது உடல் முழுவதையும் சுற்றி வர்றதுக்கு 60 வினாடிகள் மட்டும்தான் எடுத்துக்குமா. இருந்து தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம் அறிவியல் தகவலுடன் தேசையில். அடுத்த பாட்டு வந்துகிட்டே இருக்குது.

0: love fan.
1: நேரம் 7:55 ஆயிட்டுருக்கு. நீர்கள் நம்ம நெல்லை பண்பலை 102.6 தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. அறிவியல் தகவல்களுடன் திரையில நிறைவான தகவல் என்ன? நம்முடைய கை நகங்கள் அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு சுமார் 3 மீட்டர் வரைக்கும் வந்து வளரக்கூடியதுங்க, 3 மில்லிமீட்டர் வரைக்கும். இது கால் நகங்களோட 2 மடங்கு வேகமாக வளரும் கை நகங்கள். அது மாதிரி ஒரு வயது வந்தவங்களுடைய தோல் அப்படிங்கிறது 3.5 கிலோலேருந்து 5 கிலோ வரைக்கும் இடையுள்ளதாக இருக்குங்க. நம்முடைய தோல் தான் உடலை பாதுகாக்குது, உணருது, உடலை சீராக இயங்க வைக்குது. நம்ம மனிதர்கள் வந்து நம்ம வாழ்நாளில் சுமார் 33% நேரத்தை தூங்கியே கழிக்கிறோம். இப்போ மனிதன் உடம்பு அப்படிங்கிறது மனிதன் உயிர் இழந்த பிறகு உறுப்புகள் வந்து எந்தெந்த நேரங்களில் செயலிழக்கும் தெரியுமா? கண்கள் வந்து 31 நிமிடங்கள் வரைக்கும் வந்து செயல்பட்டுருக்கும், அதுக்கப்புறம் செயலிழக்கும். மூளை அப்படிங்கிறது 10 நிமிடங்களுக்கு அப்புறமா வந்து செயலிழக்கும். இதயம் அப்படிங்கிறது சில நிமிடங்கள்லேயே வந்து செயலிழந்துடும். மனித உடல் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு அரிய பொக்கிஷம், நிறைய அதிசயமான உண்மைகள், வியக்கத்தக்க அறிவியல் விஷயங்கள்லாம் நம்ம உடம்புல இருக்குது. இந்த உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது நம்ம எல்லாரோடையும் கடமை இல்லையா? ரொம்ப ஹெல்தியான உணவுகளை சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமாக நம்ம உடலை பாதுகாப்பாக வச்சுட்டு

ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைவான பாடல் சரவணா படத்தில் தான் கேட்க போகிறோம் நீர்களே. பாடலை தொடர்ந்து நீர்கள் கேட்க இருக்கிறீங்க. குக்கோ நிகழ்ச்சி 8:05 இருக்கு. குக்கோ நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணலாம் 9443360794 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்களுக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், ஊர் எல்லாத்தையும் குறிப்பிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரவணா படத்தில் தான் பாட்டு கேட்க போகிறோம். பாடலை தொடர்ந்து நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. 8 மணிக்கான செய்தி அறிக்கை சென்னையிலேருந்து அஞ்சலாக.

0: தலைப்பு செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இங்கிலாந்துடனான வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியா முடிவு செய்துள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து பொருளாதார வர்த்தக குழு கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான கட்டணங்கள் வெளிப்படையாக இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய

0: சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ணியா சலீலா ஸ்ரீவத்சவா மாநில அரசுகளின் தலைமைச் செயலர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். சுகாதார சேவைக்கான கட்டணங்களில் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். இதேபோல் மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களின் கட்டணங்களும் வெளிப்படையாக அறிவிக்கப்படுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திருமதி புண்ணியா சலீலா ஸ்ரீவத்சவா அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். எய்ட்ஸ் பாதிப்பு இல்லாத மாநிலத்தை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சென்னையில் எய்ட்ஸ் தொடர்பான தேசிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் நிறைவு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட விழிப்புணர்வு பிரச்சாரம் காரணமாக எய்ட்ஸ் பாதிப்பு குறைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். HIV தொற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்படும் நிதியுதவி உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். தமிழகத்தில் மின்வெட்டே இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறி வந்த நிலையில் இன்று தலைமைச் செயலகத்திலேயே மின்வெட்டு ஏற்பட்டுள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அஇஅதிமுக தலைமைச் செயலகத்தில் ஏற்பட்ட மின்வெட்டு தொடர்பான காணொலியையும் பகிர்ந்துள்ளது. இதற்கு மின்துறை அமைச்சர் பதில் சொல்வாரா என்றும் அஇஅதிமுக வினவியுள்ளது. தமிழகம் முழுவதிலும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள மின்வெட்டு இன்று தலைமைச் செயலகத்தையும் எட்டியுள்ளதாகவும் இது கவலை அளிப்பதாக உள்ளது என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தலைமைச் செயலகத்தில் ஏற்பட்ட மின்வெட்டு காரணமாக அமைச்சர்களின் அறைகளும் இருளில் மூழ்கிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியானதை சுட்டிக்காட்டியுள்ளார். மின் தேவைக்கும் மின்சாரம் கிடைப்பதற்கும் இடையேயான இடைவெளிதான் மின்வெட்டுக்கு காரணம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இப்பிரச்சினைக்கு போர்க்கால அடிப்படையில் தீர்வு காண தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதற்கிடையே தலைமைச் செயலகத்தின் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே மின் விநியோகத்தில் தற்காலிக தடை ஏற்பட்டதாக மின்வாரியம் கூறியுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த மின்தடை ஏற்பட்டதாகவும் இது உடனடியாக சரி செய்யப்பட்டு மின் விநியோகம் சீரமைக்கப்பட்டதாகவும் மின்வாரியத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரிசி விலை கிலோவுக்கு 20 முதல் 27 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரிசி விலை தொடர்பான பட்டியலையும் திமுக அந்த அறிக்கையில் பகிர்ந்துள்ளது. அரசு பள்ளி ஆசிரியர்கள் மீது கூடுதல் பணிச்சுமையை தவேக அரசு ஏற்றக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைரா நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காலை மற்றும் மதிய உணவு திட்டத்தை கண்காணிக்க பள்ளியில் உள்ள ஒரு ஆசிரியரை நியமிக்க வேண்டும் என்ற தவேக அரசின் உத்தரவு ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். செயல்முறை சிக்கல்கள் குறித்து ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்த முதலமைச்சர் திரு விஜய் ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்கள் மீது கூடுதல் பணிச்சுமையை ஏற்படுத்தக்கூடாது என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 2-3 தினங்களுக்குள் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை படிப்படியாக விலகி வருவதாக வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய ஒபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஹர்ஷிதா வெள்ளிப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் தமிழகம் 2 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பாருல் சௌத்ரி 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 15-7, 15-7 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் லாரா ரொபிசோவை வென்றார். உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருத்தன் வினோத் மற்றும் ருத்வா பிரகாஷ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பராகுவேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் ஜூனியர் பிரிவில் இவர்கள் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. ஹர்ஷிதா வெள்ளிப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தடை.
1: with me Ajayani live from the studios of Akashvani Chennai on 101.4.
0: நான்காவது இடத்தை பிடித்தது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பாருல் சௌத்ரி மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர்

15-7, 15-7 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் லாரா ரொபிசோவை வென்றார். உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருதன் வினோத் மற்றும் ருத்வா பிரகாஷ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பராகுவேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் ஜூனியர் பிரிவில் இவர்கள் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. இது குக்கூ நிகழ்ச்சி. நேர்கள் வாட்ஸ்அப் வழியாக உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உடனே வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிட்டு 9443360794 அப்படிங்கிற இந்த எண்களுக்கு டக்குன்னு ஒரு வாட்ஸ்அப்பை தட்டி விடுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டியிடம் பெற்ற திரைப்படம், மறக்காம உங்க பேர் ஊர் எல்லாத்தையும் குறிப்பிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, நம்ம குக்கு நிகழ்ச்சியில முதல் பாட்டு யாருக்காக வரப்போகுது தெரியுமா? இந்த பாடலுக்கு விருப்பம் தரிச்சிருக்கிறாங்க. புதுக்குடியில இருந்து கமலேஷ் திலீப் பாடல் கேட்டிருக்காங்க. டோரத்தி படத்துலேருந்து கல்யாண விருந்து பாடலாம் கேட்டிருக்காங்க. அட்டகாசமான சமையான அந்த பாட்டு கேட்க போகிறோம். எல்லா நேர்களுக்காக வந்துட்டே இருக்கு நம்ம குக்கு நிகழ்ச்சியின் முதல் பாடலாம்.

டோரத்தி படத்துல இருந்து செமையான பாடல் கேட்டு முடிச்சோம். 8:11 ஆகிட்டு இருக்கு. நேர்களை வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது மதியலை 1897 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு. ஓகே, நமக்கு நிகழ்ச்சியில அடுத்த பாட்டு யாருக்காக வந்துட்டு இருக்கு தெரியுமா? இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க சிந்து பூந்தரையில இருந்து உச்சி மகாலி, அவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. எங்க ஒரு பாட்டுக்காரன் படத்துல இருந்து மதுரை மாதிரி குழந்தை கேட்கலாமா?

0: இசை வெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: குக்கு நிகழ்ச்சியை நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. 8:17 ஆயிட்டு இருக்கு. நமக்கு நிகழ்ச்சியெல்லாம் எடுத்த பாடலுக்கே விருப்பம் தரிச்சிருக்கிறாங்க யாரெல்லாம் அப்படின்னா, துர்கா தங்கராணி இவங்கெல்லாம் பாட்டு கேட்டிருக்காங்க. பிரம்மதேசத்துல இருந்து ஆறாரோ ஆறீராரோ அப்படிங்கிற அந்த படத்துல தான் பாடல் கேட்டிருக்காங்க. ஏன் கண்ணுக்கு ஒரு நிலவா அந்த பாடல் தான் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா நேர்களுக்காக வந்துட்டே இருக்கு நமக்கு நிகழ்ச்சியில. நேரில் நீங்களும் குக்கு நிகழ்ச்சியில் பாட்டு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9443 3670 794 அப்படிங்கிற எங்களுக்கு

0: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேர்வழி சமய ஹாப்பியாக கேட்டுட்டு இருக்கிறீங்க. கொக்கு நிகழ்ச்சியின் 8:22 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் தான் கொக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம கொக்கு நிகழ்ச்சியில் நீங்களும் பாட்டு கேட்கணுமா, உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க 9443360794. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்க பேர், ஊர் எல்லாத்தையும் குறிப்பிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, நமக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு யாருக்காக வந்துட்டுருக்கு அப்படின்னா, தனலட்சுமி, ஐயம் பெருமாள், ராமலட்சுமி இவங்க எல்லாம் பாடல் கேட்டிருக்காங்க. செக்காரக்குடியிலிருந்து ராஜா கையை வச்சா, இந்த படத்தில் இருந்து மழை வருது மழை வருது குடை கொண்டு வா, அப்படியே ஒரு வந்து இந்த டைமிங்க்கான பாடலாக கேட்டிருக்கிறாங்க. இங்கே மழை பிஞ்சிட்ருக்கு இல்லையா, சூப்பரான அந்த பாடலை போய் கேட்க போகிறோம். ராஜா கையை வச்சா படத்துலேருந்து

நேர்கள் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பன்மலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புல குக்கு கேட்டுட்டு இருக்கிற நேரம் 8:28. நேர்களை நம்ம குக்கு நிகழ்ச்சியில அடுத்த பாட்டு வந்துட்டே இருக்கு. யாருக்காக? பந்தல் மேடில் இருந்து கிருஷ்ணா ஹரிராம் பாடல் கேட்டிருக்காங்க. புத்தம்புது பூவே, இந்த படத்துல இருந்து செவ்வந்தி பூவுக்கும் அப்படிங்கிற அந்த பாடல் தான் கேட்டிருக்கிறாங்க. எல்லா நேர்களுக்காக வந்துட்டே இருக்கு.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: நேர்களை நமக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு கேட்க போகிறோம். நேரமாயிச்சு 8:33 நிமிடம். திருநெல்வேலி டவுனில் இருந்து பாட்டு கேட்டிருக்கிறாங்க யஷ்வந்த் ஸ்ரீ, முத்துவடியோன், ஷர்வினி, பிரதீகா இவங்கெல்லாம் பாடல் கேட்டிருக்காங்க. எந்த படத்துலேருந்து தெரியுமா? மேட்டுக்குடி படத்துலேருந்து தான் பாடல் கேட்டிருக்கிறாங்க. அன்புள்ள மன்னதனே அந்த பாடல் தான் கேட்டிருக்காங்க. சூப்பரான அந்த பாட்டு வந்துட்டுருக்கு எல்லா நேர்களுக்காகவும். 8:34 நிமிடத்தில்

நேரம் 8:39 மேடம் ஆயிட்டுருக்கு. நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக கேட்டுட்ருக்கிறீங்க நம்ம குக்கு நிகழ்ச்சி. வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை தான் நீங்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கிறீங்க. நேர்களின் நினைவருக்கு நேர்களை இன்று 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சி நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. இன்றைய இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் சங்க இலக்கியத்தில் மழை பற்றிய குறிப்புகளோடு சூப்பரான பாடல்களும் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. அதேபோல் இன்று 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நேர்களின் விருப்ப பாடல்கள் கடிதம் வழியாக இன்றைக்கி யாருடைய தொகுப்பு அப்படின்னா ஆலங்குளத்திலேருந்து செய் தாவீது அவங்களுடைய விருப்ப பாடல்கள் தான் கேட்டு ரசிக்க போகிறோம். ஓகே, நமக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு யாருக்காக வந்துட்டுருக்கு? சோலைச்சேரியிலேருந்து வான்மதி, பிரமசக்தி, செல்வராஜ், முத்து செல்வன், முத்து பாலகிருஷ்ணன் இவங்கெல்லாம் பாடல் கேட்டிருக்கிறாங்க. கீழே சுரண்டையிலிருந்து பெரிய தம்பி படத்தில் இருந்த பாடல் வந்துட்டுருக்கு. தாஜ்மஹாலே அப்படின்ற அந்த பாடல் தான் கேட்டுக்கிறாங்க. ஹரிஹரன், அனுராதா, ஸ்ரீராம் குரல்களில் தான் பாட்டு கேட்டு ரசிக்க போகிறோம். 8:40

நேர்லி நேரம் 8:45 ஆயிட்டிருக்கு. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 12.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்புல நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. குக்கூ நம்ம குக்கூ நிகழ்ச்சியில அடுத்த பாடல் யாருக்காக யாருக்காக இந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. திருநெல்வேலியிலிருந்து வினீத் ஐஸ்வர்யா அவங்களுக்காக தான் பாடல் வந்துட்டே இருக்கு. சொக்கத்தங்கம் திரைப்படத்திற்காக தான் பாடல். என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு அந்த பாட்டு தான் கேட்க போறோம். ஹரிஹர

பி கேட்டிருக்கிறாங்க மேலரத வீதியிலிருந்து. சின்னம்மா பிள்ளை படத்தில் இருந்த பாட்டு கேட்க போகிறோம். சூப்பரான அந்த பாடல் 8:51 வந்துட்டுருக்கு. இந்த பாட்டு எப்படின்னா கதோரம் லோலாக்கு மனோ ஜானகி பாடியிருக்காங்க.

நேர்களை நமக்கு நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஏன்னா நேரமாயாச்சு 8:56. நம்ம குக்கு நிகழ்ச்சியை நிறைவான பாடல் தான் கேட்க போகிறோம். நிறைவான இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க உடையாம்புலியிலிருந்து அபிஷேக் அனீஷ். சின்னத்தம்பையிலிருந்து நம்மளும் நிகழ்ச்சி முடிச்சுட்டு கிளம்ப போகிறதுனால போவோமா அப்படின்ற பாடல் தான் கேட்க போகிறோம். இன்றைக்கி நம்ம குக்கு நிகழ்ச்சிக்காக நிறைய நேர்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்கிறீங்க. எல்லாருக்கும் நன்றி. நேரம் 1 மணி நேரம் அப்படிங்கிறதுனால எல்லாருடைய பாடல்களும் ஒளிபரப்ப முடியல. வருந்துகிறோம்.

நேயர்களுக்கு மீண்டும் இனிமையான இரவு வணக்கங்கள். நேர்களே, நேரம் இரவு 9 மணி. நேரில் நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்புல நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. இது இடைவிடாத இசை மழை.

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

இசை வெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

0: பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் ப பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம்
1: பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் பம் பம் பம் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம்
2: சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் பம் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் கே கே
0: வெரி குட் கக்கா கிக்கி கூக்கு கக்கா கே குக்கு கே கே பாடுங்க.

0: அழகான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: பட்டு

நேர்களே, நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி மணியம் குரல் ஒலித்து கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெற்றது இடைவிடாத இசை மழை. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

உங்களுக்கு மீண்டும் இனிமையான இரவு வணக்கங்கள். நேர்களே, நேரம் இரவு 9:30. நேர்கள் 10 மணி வரை கேட்டு ரசிக்க போறீங்க. இது இலக்கிய மனம் சாரலாய் வீசும் இலக்கிய சாரல். இலக்கிய சாரல் நிகழ்ச்சி வழங்க காற்றலைகளில் உங்களோட நான் உங்கள் மீரா. நேர்களை, இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் சங்க இலக்கியத்தில் மழை குறிப்புகள் பற்றி தான் பேச போறோம். கூடவே காலத்தால் அழியாத காவிய காணங்களான பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். மழை அப்படிங்கிறது எல்லா காலங்கள்லேயுமே ஒரு கொடைக்கு ஊமையாகவே புலவர்களால் கையாளப்பட்டிருக்கு. உலக உயிர்கள் யாவும் வாழ்கிறதுக்கு காரணம் மழை அப்படிங்கிறதால புலவர்கள் மழையை கொடைக்கு ஊமையாக ஆக்கினாங்க. மழையை ஊமையாக கூறுகிற அதே நேரத்தில் மழை தோன்றுவதற்கான அறிவியல் காரணத்தையும் பண்டை தமிழர்கள் ரொம்ப சிறப்பாக அறிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அந்த வகையில் சங்க இலக்கியங்களில் உள்ள மழை பற்றிய குறிப்புகளை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒன்று தான் வள்ளுவருடைய மழையின் சிறப்பு பற்றி.

விசும்பின் துளி வீழின் அல்லால் மாற்றாங்கே பசும்புல் தலை காண்பதரிது அப்படின்ற இந்த வள்ளுவருடைய குரல் வந்து மறக்க முடியாது. ஏன்னா புல் வாழ்கிறதுக்கு கூட மழை ரொம்ப இன்றியமையாதது அப்படின்னு இந்த குரலில் அவர் அழகாக சொல்லியிருக்கிறாரு. இந்த மழை உருவாக்கத்துக்குரிய நீரில் பெரும்பகுதி கடல்ல இருந்தா வருது அப்படிங்கிறதெல்லாம் சங்க இலக்கியங்களை பாட்டாக இருக்குங்க. தொடர்ந்து பேசலாம் இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில். இன்னைக்கு சங்க இலக்கியத்தில் மழை குறிப்புகள் பற்றி தான் பேச போகிறோம். நிகழ்ச்சியில் இப்போ பாடல் வந்துட்டு இருக்க ரிக்ஷாக்காரன் திரைப்படத்திலிருந்து.

அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவெனும் குரல், படித்தால் ரசிக்கும் கனிபோல் இனிக்கும்.

0: இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: நேரம் 9:39 நிமிடம் ஆயிட்டிருக்கு. நேர்களை இங்கு நிகழ்ச்சியில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் சங்க இலக்கியத்தில் மழை குறிப்புகள் பற்றி. இது இலக்கிய சாரல். மழை உருவாக்கத்துக்குரிய நீரில் பெரும்பகுதி கடல்லிருந்து பெறப்படுது. தண்ணீர் கடல்லிருந்து சூரியனால் நீராக்கப்படுது. இந்த நீராவியை பூமியின் காற்று மண்டலத்தில் வீசிட்டு இருக்கிற காற்றோடங்கள் நிலப்பரப்புக்கு இழுத்து வருது. இதை பனித்துறை பெருங்கடல் இறந்து நீர் பருகி காலை வந்தென்றால் காரை அப்படின்னு அகனானூரில் ஒரு பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. பெருங்கடலில் முகந்து கொள்ளப்படுற நீர் ஆவியாகி மேலே போகுது. மேலே போகிற நீர் மேகத்தோட அடர்த்தியை பொறுத்து அது மிதந்து செல்லும் உயரம் அமையுது அப்படிங்கிறத பெயர் உலர்ந்து எழுந்த பொங்கல் வெண்மழை அப்படின்னு சொல்லி, அதிக நீர் கொள்ளாத மேகம் மேலே உயர்ந்து போகுது, அதனால் மேகத்தில் அதிகளவு நீர்த்தன்மை இருக்கிற மேகம் உயர்ந்து செல்லாது தாழ்ந்து செல்லும் அப்படிங்கிறத கடுஞ்சோல் மகளிர் போன்று இருப்பதாக குறுந்தொகை வந்து குறிப்பிடுதுங்க. இன்னும் சங்க இலக்கியங்களில் மழை குறிப்புகள் பற்றி என்னென்ன குறிப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்க போகிறோம். பாடல் வந்துகிட்டே இருக்குது உங்களுக்காகவே. நாளை நமதே திரைப்படத்திலேருந்து பி. சுசீலா குரலில்

நேர்கள் இலக்கியச்சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. 9:40 45 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் தான் கேட்டுட்ருக்கிறீங்க. காற்றுடைய போக்கை தெளிவாக உணர்ந்திருந்த காரணத்தினால கால தமிழ் மக்கள் வந்து கடல் தொழில் செய்கிறதுலேயும் வல்லவர்களாக இருந்திருக்கிறாங்க. கீழ்காற்று கடல் தொழில் செய்கிறதுக்கு ஏற்றதில்லை அப்படிங்கிறதும், கடலிலிருந்து காற்று கரை நோக்கி வீசுறதால பாய்மரத்தின் உதவியால் படகு கடலுக்குள் செலுத்த முடியாது அப்படிங்கிறதும் இந்த காலம் மழைக்காலம் அப்படின்னும் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. இதுதான் கொண்டல் மாமலை குடக்கு ஏற்பு குலைத்த அப்படின்னு நற்றினை குறிப்பிடுறத பார்க்க முடியுதுங்க. மழை பொழிதல்ல காற்றுடைய பங்கு ரொம்ப முக்கியமான இடத்தை பெறுது இல்லையா. இந்த நீராவி மேகமாக மாறிய நிலையில் அது பிற இடங்களுக்கு அடுத்து செல்கிற பணியை காற்று செய்யுது. இல்லைன்னா பல பகுதிகளில் மழை இல்லாமல் போயிடும். இதை நன்னுதல் அறிவை காரினும் விரைந்தே அப்படின்னு கார்கால மேகம் காற்றில் அடுத்து செல்லப்படுறதை பற்றி 500 பாடலில் சொல்லியிருக்கு. இன்னும் நம்ம தொடர்ந்து பேசலாம். இது சங்க காலத்தில் வந்து சங்க இலக்கியங்களில் மழை குறிப்புகள் பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கிறோம். வந்துட்டே இருக்க பாடல் குமுதம் திரைப்படத்திற்காக கண்ணதாசனுடைய பாடல் வரிகளில் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், பி சுசீலா பாடியிருக்காங்க, கே வி மகாதேவன் இசையில்லை.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: நேர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க, இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு கேட்டுட்ருக்கிறீங்க. இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம சங்க இலக்கியங்களின் மழை குறிப்புகள் பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். மலைகள் மேகங்களை தடுத்து சிகரங்களில் மழையை பெய்விக்கிறது. காற்றில் தள்ளப்படுற மேகம் மலையில் மழை பொழிகிறத வழிபொற மின்னோடு வான் இருள் பரப்பி விழிவுன்ற கிளையோடு மேல்மலை முற்றி தளிப்பொழி சாரல் ததர்மலை தாய் அப்படின்னு 10 பாடல் வரிகள் ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்கு. எதை அப்படின்னா, இந்த மலைகள் மேகங்களை தடுத்து சிகரங்களில் மழையை பெய்விக்குது இல்லையா, இந்த காற்றினால் தள்ளப்படுற மேகம் மலையில் மழை பொழியறத தான் இவ்வளோ அழகாக இந்த 10 பாடல் சொல்லியிருக்கு. இப்போ பாடல் கேட்டுட்டு வந்தலாம். நம்ம இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் கண்ணதாசனுடைய பாடல் வரிகளில் TM சவுந்தரராஜன், எல்லார் ஈஸ்வரி குரல்களில், KV மகாதேவன் இசையில் தான் பாட்டு கேட்க போகிறோம். மாட்டுக்கார வேலன் படத்தில் இருந்தேன்.

0: பாட்டும் கேட்டான் லட்சணமா பட்டக்காடா பட்டணமா ரெண்டும் கேட்டான் லட்சணமா.
1: சங்க இலக்கியங்கள் அப்படிங்கிறது வந்து காலத்தின் பெட்டகங்களாக பண்டை தமிழருடைய அழகிய வாழ்வின் அடையாளங்களாக அறிவியல் சிந்தனைகளின் புதையல்களாக இப்போவும் இருக்குங்க. அந்த வகையில் மழைக்கான அறிகுறிகளையும் அதற்கான காரணங்களையும் பண்டை தமிழர்கள் எல்லாமே அறிஞ்சு வச்சுருக்கிறாங்க. சங்க இலக்கியத்தில் மழை குறிப்புகள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் இதுவரை பேசினோம். நிகழ்ச்சி நிறைவான பாடல் தான் கேட்க போகிறோம். நம்ம இலக்கியச்சாரல் நிகழ்ச்சி நிறைவான பாடலாக நாடோடி திரைப்படத்தில் இருந்த கண்ணதாசனின் பாடல் வரிகளில் ஜி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் தான் நிறைவான பாடல் நேர்கள் கேட்க இருக்கிறீங்க.

அன்பர்களுக்கு மீண்டும் இனியதொரு இரவு வணக்கங்கள் நேர்களே. நேரம் இரவு 10 மணி. நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க இது சுகமான ராகங்கள். நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு கடிதம் வழியாக நேயர்களின் நேயர் விருப்ப தொகுப்பாக ஆலங்குளம் சே தாமீது அவர்களின் விருப்ப பாடல்கள் தான் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம் நேர்களே. நம்ம சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிக்காக தொகுத்து எழுதி அனுப்பியிருக்கிற நேயர்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிட்டு அவங்களுடைய கடிதத்தை வாசலாம். ஐயா, நிலைய இயக்குனர், நிலைய அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 3 முறை இந்த நிகழ்ச்சிக்கு பாடல்களை எழுதியுள்ளேன். இந்த முறை ஒளிபரப்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிக்க நன்றி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. பாடல்களை மட்டும் எழுதியுள்ளேன், எனக்கு விளக்கம் எழுத தெரியவில்லை, சோக பாடல்களாக அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. சோக பாடல்களிலும் ஒரு சுகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. ஓகே, இன்றைக்கி நம்ம அன்பினையர் அவங்களுக்காக அவங்களுடைய பாடல் தொகுப்பில் முதல் பாடல் என்ன இருக்குது அப்படின்னா, ஞான ஒளி திரைப்படத்தில் இருந்தால் நம்ம பாடல் கேட்க இருக்கிறோம். தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் தன்னை வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாட்டு தான். தாய்மடியிலே மழலிகள்

மையோ செய்வுறவிலும் நினைவுகள் மௌனமோ, நோய் உடலிலோ மனதிலோ தேவனே நான் அழுவதா சிரிப்பதா கர்த்தரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகளை ரொம்ப கண்ணதாசன் அழகாக எழுதியிருப்பாங்க. கண்ணதாசனுடைய பாடல் வரிகளுக்கு டிஎம் சவுந்தரராஜன் குரல் கொடுத்துருக்குறாங்க. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்தான் நீர் கேட்ட பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஞான ஒளி திரைப்படத்திற்காக

கண்கள் குவிந்தது, மாளிகை வந்தது, சேவை புரிந்திட சேவகர் ஆயிரம், தேடிக் கொண்டாடிட நண்பர்கள் வந்தனர். ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட்.

கேட்டுட்ருக்கிறீங்க சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. நேர்களின் விருப்ப தொகுப்பாக இன்று ஆலங்குளம் சே தாவீது அவர்களின் விருப்ப பாடல் தொகுப்பு கேட்டுருக்கிறோம். நேருடைய அடுத்த தொகுப்பு என்ன பாடல் அப்படின்னா, பொன்னுமணி திரைப்படத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த பாடல் தான், அன்பை சுமந்து சுமந்து அப்படிங்கிற இந்த பாடல் தான். ஆர் வி உதயகுமார் அவங்களுடைய பாடல் வரிகள் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த பாட்டில். நீ அரைச்ச சந்தனமே வாசம் இன்னும் மாறலையே, நேசமென்னும் கோட்டையிலே காவல் இன்னும் தேரலையே, பேசாமல் போனதென்ன பாசப்புறா விண்ணிலே, வீசாமல் வீசும் இங்கே பாசப்புயல் மண்ணிலே அப்படின்னு அந்த மாமாவை பற்றிய ஒரு அழகான பாடல் தான். இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு தான் நம்ம இப்போ கேட்க போகிறோம். நேருடைய விருப்ப தொகுப்பாக அடுத்த பாடல் இது தான். பொன்னுமணி திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், இளையராஜாவுடைய இசையில் ஆர் வி உதயகுமாருடைய பாடல் வரிகளில் இதோ.

0: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பந்தலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேரம் இரவு 10:15. நீர்கள் என கேட்டுட்டு இருக்கிறீங்க சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில கடிதம் வழியாக நீரின் விருப்பத் தொகுப்பாக இன்று ஆலங்குளம் சே தாவீது அவர்களின் விருப்ப பாடல் தொகுப்பு தான் கேட்டுட்டுருக்கிறோம். அவங்களுக்கு பிடிச்ச சோக பாடல்களை வந்து தொகுத்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அந்த ஒரு சில அடுத்த பாடல் என்ன பாடல் அப்படின்னா தெய்வ வாக்கு. இந்த படத்துல தான் பாட்டு கேட்டிருக்காங்க. ஒரு பாட்டாலே சொல்லி அழைச்சேன் அந்த பாடல் தான். கங்கை அவருடைய பாடல் வரிகளை எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல, இளையராஜாவோட இசையில தான் அந்த பாடல். என் தாய் கொடுத்த ஒரு சக்தி இருக்கு, உன்னை தட்டி எழுப்ப புத்தி இருக்கு, உன்னை தாவி அணைக்க ஒரு நேரம் இருக்கு, அந்த நேரம் வரைக்கும் பாரம் எனக்கு அப்படின்னு கங்கை அவர் அழகா இந்த பாடல் வரிகள் எழுதியிருப்பாங்க. இந்த பாடலை இப்போ கேட்க போறோம் தெய்வ வாக்கு திரைப்படத்திற்காக.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: நேர்லி நேரம் 10:20. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில கடித தொகுப்பாக ஆனுங்குளம் சி தாவிது அவர்களின் தொகுப்பு பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறோம். சோக பாடல்களை சுக ராகங்களாக சுகமான ராகங்களுக்காக கடிதமாக எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அந்த ஒரு சில அடுத்த பாடல் என்ன பாடல் கேட்டிருக்காங்க. இளையராஜாவோட இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா குரல்கள்ல, புலமைபித்தனுடைய பாடல் வரிகளில் தான் பாட்டு வந்துட்டே இருக்கு. ரோசாப்பு ரவிக்கே காரி திரைப்படத்திலிருந்து உச்சி வகுந்து எடுத்து பிச்சிப்பு வச்ச கிளி இந்த பாடலை தான் கேட்டிருக்கிறாங்க. அடுத்த பாடல் விருப்பமாக கேட்கலாம்.

நேர்களை சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரம் 10:26. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில நேர் விருப்ப தொகுப்பாக ஆலங்குளம் தாவீது அவங்களுடைய விருப்ப பாடல் தொகுப்பு தான் கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில பாடல் கேட்டிருக்கிறாங்க. முந்தானை முடிச்ச திரைப்படத்துல இருந்தா அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க. சின்னஞ்சிறு கிளியே இந்த பாட்டு தான். மயிலே உன்னை நான் மயக்கவும் இல்லை, மனதால் என்றும் வெறுக்கவும் இல்லை. என்ன நீ தேடி இணைஞ்சது பாவம், எல்லாம் நீயே எழுதிய கோலம். இந்த நிலை காணும் பொழுது நானும் அழுது வாழ்கிறேன், காலத்தின் தீர்ப்புகளை யார் அறிவாரோ அப்படின்னு. ரொம்ப அருமையான பாடல் வரிகள், முத்துலிங்கம் இந்த பாடல் வரிகள் எழுதியிருக்கிறாங்க எஸ்பி பாலசுப்ரமணியம். ஜானகி குரல்களில் இளையராஜாவோட இசையில் தான் வந்துட்டு இருக்கு. முந்தானை முடிச்ச திரைப்படத்திலிருந்து நேருடைய விருப்ப பாடல்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி குரல்கள் அரம்பி அழகான ஒரு பாடல் கேட்டோம். முந்தானே முழிச்சு திரைப்படத்தில் இருந்த சுகமான ராங்கல் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறீங்க. 10:31 இன்னைக்கு நமக்கு நேர்விருப்பு தொகுப்பாக தொகுப்பு எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. ஆலங்குளத்திலிருந்து தாவீது அவங்களுடைய பாடல் தொகுப்பில் அடுத்த பாடல் கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து பாடி பறந்த கிளி இந்த பாட்டு தான். கல்லில் அடித்தா அது காயம் காயம், சொல்லில் அடித்தா அது ஆறாது, பஞ்சு வடித்தா அது நூலாக போகும், நெஞ்சு வடித்தா அது தாங்காது அப்படின்னு இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் இளையராஜாவோட இசையில் தான் பாடல் கேட்க போகிறோம். கிழக்கு வாசல் படத்துக்காக

பருவத்திலே அப்படின்ற படத்திலிருந்து பட்டு வண்ண ரோசாவாம் அந்த பாடல் தான் கேட்டிருக்கிறாங்க. காத்து பட்டாலே கரையாதோ கற்பூரம், கரையுது எம் மனசு உன்னாலே அப்படின்னு மலேசிய வாசுதேவன் குரலில் பாடல் கேட்கலாம். சங்கர் கணேஷ் இசையில்லை.

வணக்கங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிக்காக கடித தொகுப்பு அனுப்பியிருக்கிறாங்க. சோக பாடல்களாக ஆலங்குளம் தாவீது அவர்கள். நேரின் அடுத்த பாடல் என்ன அப்படின்னா,

நேர்களை இனிமையான இரவு பொழுதே சுகமான ராகங்களாய் வரடி கொண்டிருப்பது. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய எல்லை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பாடல் தொகுப்பு எழுதி அனுப்பியிருக்கிறாங்க ஆலங்குளம் தாவீது. அவங்களுடைய அடுத்த பாடல் தொகுப்பு வைதேகி காத்திருந்தாள். இந்த படத்துல இருந்தா பாடல் கேட்க போறோம். நீர் நிலம் நாலு பக்கம் நான் திரும்பி பார்த்தாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் அத்தனையும் நீயாகும். நெஞ்சுக்குள்ள நீங்காம நீதான் வாழுற, நாடியில சூடேத்தி நீதான் வாட்டுற அப்படின்னு இந்த அருமையான பாடலை வாலியின் பாடல் வரிகளை ஜெயச்சந்திரன் பாடியிருக்காங்க. இளையராஜா ஒடிசையில் கேட்கலாம். வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி.

சுகமான ரகங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு நேரம் 10:49. நிகழ்ச்சி நேரின் அடுத்த பாடல் தொகுப்பில் அடுத்த பாடல் என்ன இருக்கு? பயணங்கள் முடிவதில்லை இந்த படத்திலிருந்து மணி ஓசை கேட்டு எழுந்து அந்த பாடல் தான் வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. கண்ணன் பாடும் பாடல் கேட்க ராதை வந்தால் ஆகாதோ, ராதையோட ஆசை கண்ணன் பேசக்கூடாதோ, ராதை மனம் ஏங்கலாமோ, கண்ணன் மனம் வாடலாமோ அப்படின்னு இந்த பாடலை வந்து பாடியிருக்கிறாங்க எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி. இளையராஜாவோட இசையில் தான் பாடல் கேட்க போகிறோம். பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து.

நேரம் இரவு 10:54. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு விருப்ப தொகுப்பு எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. ஆலங்குளம் தாவீது அவங்களுடைய அடுத்த பாடல் தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிற திரைப்படம் பாடல் என்ன அப்படின்னா, அன்னக்கிளி திரைப்படத்திலிருந்து அன்னக்கிளியே உன்னத்தை எடுது இந்த பாடல் தான். ஸ்ரீ எம் சௌந்தரராஜன் குரலில் பாடல் கேட்கலாம், அன்னக்கிளி திரைப்படத்திற்காக.

நேர்களை சுகமான நேரங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஆஸ்ட்ராஜ் திரைப்படத்திற்காக வானில் விடிவெள்ளி வந்துடும் நேரம் அப்படிங்கிற பாடலில் தான் விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க நேயர் மனோ ஜானகி குரல்களில் கேட்கலாம் அந்த பாடல்.

நேர்களை ஒழித்துக் கொண்டிருப்பது சம்சார சங்கீதம் திரைப்படத்திலிருந்து பாடல். நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க சுகமான ராகங்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நேரம் 11:05. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் அடுத்த அறிவிப்பு.

நேர்லி சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் கேட்க இருக்கிறோம். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு பாடல் தொகுப்பு எழுதி அனுப்பியிருக்கிறாங்க ஆலங்குளத்தில் இருந்து தாவீது. நேரி நிறைவான பாடல் என்ன அப்படின்னா, ரயில் பயணங்களில் இந்த திரைப்படத்திலிருந்து நூலும் இல்லை வாலும் இல்லை அப்படிங்கிற பாடல் தான். இன்றைய சுகமணராங்கள் நிகழ்ச்சிக்காக பாடல் தொகுப்பை எழுதி அனுப்பிய அன்பினையர் ஆலங்குளம் தாவீது அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லிக்கிட்ட நிறைவான பாடல் இதோ சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இல்லை.

நேர்களை, ரயில் பயணங்களில் திரைப்படத்திலிருந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. நேர்களை, நீங்களும் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிக்காக உங்களுடைய விருப்ப பாடல் தொகுப்பு எழுதி அனுப்பலாம். நிலைய இயக்குனர், சுகமான ராகங்கள் பகுதி, அகில இந்திய வானொலி, திருநெல்வேலி அப்படிங்கிற முகவரிக்கு. உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் பற்றிய சிறு குறிப்போடு நீங்க உங்களுடைய பாடல் தொகுப்பு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிக்காக அனுப்பலாம். நேர்களை, நிறைவு பெற்றது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி.

நேர்களே, திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது ஒலிபரப்பு நாளை காலை 5:50 ஆரம்பமாகும். நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 நேர்கள் தொடர்ந்து சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு நிலைய நேரம் இரவு 11:40. இப்போது கேட்கலாம் திரைக்கானம். அபூர்வ ராகங்கள் திரைப்படத்துக்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலை கேட்கலாம்.

அடுத்து எம்பிஎன் சேதுராமன், எம்பிஎன் பொன்னுசாமி.

0: அடுத்து டிஎம் சவுந்தரராஜன், மேஜர் சுந்தரராஜன் பாடிய பாடல்.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே, நண்பனே, நண்பனே,
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன்

நானும் கூட ராஜா தானே நாட்டு மக்களிலே. அடநாணம் என்ன வெக்கம் என்ன காசு கேட்பதிலே. பணம் இல்லாதவன் கைய பார்த்து எடுத்து போடுங்க, அதில் இன்பம் என்றால் என்னவென்று கொடுத்து பாருங்க.

0: பூமியில் வந்து திறக்கடனானி பூமியில் வந்து திறக்கவில்லைங்க. எங்க அப்பா அம்மா செஞ்ச தப்புக்கு நான் என்ன செய்வேன் சொல்லுங்க நீங்க. நானும் கூட ராஜா தானே நாட்டு மக்களிலே அடநாணம் என்ன வெக்கம் என்ன.
1: அடுத்து எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி, நேரம் 2:10. சென்னை வானொலி நிலையம் 100.1 MHz FM கோல்டு வழங்கும் நெஞ்சம் மறப்பதில்லை. நெஞ்சம் மறப்பதில்லையின் முதல் பாடலாக எஸ்பி பாலசுப்ரமணியம், எல்ஆர் அஞ்சலி குரலில், இளையராஜா இசையில், முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகா ஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: நெஞ்சம் மறப்புதலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேஜே யேசுதாஸ் குரலில், தொடர்ந்து வாணி ஜெயராம் ஜென்சி குரல்களில் முள்ளு மலரும் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் நள்ளிரவு 2:29. நெஞ்சம் மறப்பதில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அவள் ஒரு அதிசயம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலாவின் குரலில், தொடர்ந்து வாணி ஜெயராம் குரலிலும்.

இரவு 2:45. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நெஞ்சம் மறப்பதில்லை. தொடர்ந்து கேஜே யேசுதாஸ் குரலில் பிரியா திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி நெஞ்சம் மறப்பதில்லை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

ஆகாஷ்வாணி, நேரம் 3:10. சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்ட் வழங்கும் இனிய ராகம் நிகழ்ச்சி. இன்று இனிய ராகத்தில் அசோக் ஹங்வர்வர் குரலிசை கேட்கலாம்.

நேரம் 3:56. இனிய ராகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இந்திராணி சென் அவர்களின் குரலிசை.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இன்று மயிலை ஆர் மகேந்திரன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். செய்யார் ஏ சங்கர் அவர்கள் தவில்.

நேர்கள் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்கலம். நிகழ்ச்சியில் என்று மயிலை ஆர் மகேந்திரன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். செய்யார் ஏ சங்கர் அவர்கள் தவில்.

கண்ணு தமிழுக்கு காலமெல்லாம் மூணு படை, கற்புடைய மங்கையரின் காவலுக்கு நாலு படை, இதுவரைக்கும் இருப்பது எங்கள் முருகனுக்கு ஆறு படை, ஆறு படை, ஆறு படை. இன்று எங்கள் மருதமலை கோயில்

மருத மனைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க, தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க. சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. மருத மனைக்கு நீங்க

மலை முக்தி பெற முனிவர் எல்லாம் சுற்றிய மலை, எத்தனையோ முனிவர் எல்லாம் சுற்றிய மலை, இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை, இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை, இத்தனைக்கும்

அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க.

5:28 புலரும் பொழுது நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலாவின் குரலில் சாந்தி திரைப்படத்திலிருந்து பாடல்.